நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு 18ஆம் தேதி இன்று திங்கட்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகின்றன. கேட்கலாம் மங்கள இசை.

நாளொரு குரல் அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அதிகாரம் அன்புடைமை. இல்லறவியல் அதிகாரம் 8 பக்கம் 17. விளக்கம்: அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருத்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க குற்றால தமிழில் குளிப்போம். வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம்ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அங்கக முறையில் சம்பங்கி சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் தொடர்ச்சி. வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுரளை அவர்கள். 7:02 புதுவை

புதுமை. அறிவோம் அறிவியல். சூரிய மண்டலத்துக்கு அப்பால் சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். ஏழு 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கு வரும் சக்கரை நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். ஒன்பது 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம்.

9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 வளமான பாரதம், புதுச்சேரி தேசிய கலை மையம் சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பதினொன்று 30 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ, 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹலோ டாக்டர், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதன் காரணங்கள் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறையின் பேராசிரியர் டாக்டர் பி கவிதா அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங். ஐந்து மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். ஒன்பது 30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரையிலும் மணிக்கொரு முறையும், இரவு 7:00 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்போர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:45 வரையிலும் தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம் சென்னை அஞ்சல். 9 மணிக்கு அரங்கிசை ரமா ரவி அவர்களின் பாட்டு. உடன் பாடியிருப்பவர் டாக்டர் நந்திதா ரவி. பி யு கணேஷ் பிரசாத் வயலின். கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் மிருதங்கம். எம் குருராஜ் மோர்சிங்.

10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம். போதை தீய பாதை நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் அனிதா அவர்கள். 12 மணிக்கு டெக் குரு. மருந்தாகும் தாவரங்கள் மூலிகை நிபுணர் டாக்டர் என் லோகநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். பன்னிரண்டு 30க்கு பன்னிசை மாலை நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களின் பாடியிருக்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ். 12:50க்கு புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15க்கு என்றும் இனியவை. 2:40க்கு ஹிந்தி லெசன் சென்னை அஞ்சல் மொழி.

பயிற்சியில் ஹிந்தி பாடம். ஆசிரியர் லீலாவதி, மாணவர் விஸ்வசோனி. 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் டாக்டர் எஸ் ராமநாதன் பாட்டு, 4:00 ஒளிச்சித்திரம் ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் மணிவண்ணன், 5:00 பொன்மாலை பொழுது ராஜா என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம், 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆறு மணிக்கு திரை இசை, 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். இதில் விவசாயிகளுக்கு நல்லது பாரம்பரிய விதைகளா அல்லது ஹைபிரிட் விதைகளா என்பது குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள் வழங்கும் விவாத நிகழ்ச்சி, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

சேவை செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் ஸ்ரீ ஆஞ்சநேய ஸ்ரீ அம்பிகா சமேத ஸ்ரீ மாதங்கீஸ்வர சுவாமி ஆலயத்தில் 7ஆம் ஆண்டு பன்னிர சிவபெருமான் அம்பிகை திருக்கல்யாணம் மற்றும் 12 ரிஷப வாகன திருக்காட்சி வைபவம் நடைபெறும்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றால தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
1: தமிழ், முத்தமிழ், பைந்தமிழ், செந்தமிழ் என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய தமிழுக்கு தண்டமிழ் என்னும் பெயரும் உண்டு. தண்டமிழ் என்பதனை தன்மை கூட்டல் தமிழ் என பிரிக்க வேண்டும். தன்மை என்பது குளிர்ச்சியை குறிக்கும். தன்மை கூட்டல் நீர், தண்ணீர். தமிழில் அனைத்தும் காரண பெயராகவே அமைவதனை காணலாம். அதனால்தான் சுடுதண்ணீர் கொடுங்க என கேட்கக்கூடாது, சூடான குளிர்ச்சியான தண்ணீர் கொடுங்கள் என பொருள்படும். எனவே தண்ணீர் கொடுங்கள் என்பது பானையில் குளிர்ந்த நீரை கொடுங்கள் என்றே முன்னோர்கள் கேட்டுள்ளனர். கோடையில் குளிர்ச்சியான நீரை தேடுவது இயல்பு. அது மட்டுமின்றி அருவிகளில் குளிப்பது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை செய்யும். குற்றாலத்து அருவியில் குளிப்பதென்றால் அது இன்னும் அழகு. அதுபோலவே குற்றால தமிழில் குளிப்பதும் அழகு. காலையிலேயே குற்றால தமிழில் குளிப்போம், உள்ளம் குளிரும். மலையிலே நடந்து செல்லும் பொழுதே அங்குள்ள அருவிகள் இனிய ஓசையால் வரவேற்கும். நீர்த்தோரணங்கள் உடலை குளிர்விக்கும். விலங்குகள் பூமியையும் பறவைகள் வானத்தையும் அழகாக்கிக் கொண்டிருக்கும். இக்காட்சியை வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககனசித்தர் வந்து வந்து

0: காயசித்தி விளைப்பர். தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும். கூணலிலம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே என தான் வாழும் இடத்தின் பெருமையை மிக அழகாக பெருமிதத்துடன் சொல்கிறாள் குறவஞ்சி. குற்றாலமலையின் பெருமையை பாடிய திரிகூட ராசப்பக் கவிராயர் தமிழ் பிறந்த பொதிய மலையின் சிறப்பையும் பாடுகிறார். குறவஞ்சியே, பொதிய மலையின் பெருமையை அறிவாயா என கேட்டு, திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விலை ஆடுமலை, தங்கு புயல் சூழுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையற்கண் அம்மை திரு அருள் சிறந்து பொழிவதென, பொங்கருவி தூங்குமலை, பொதிய மலை என்மலையே என பாடியுள்ளார். இந்த பொதிய மலையோ நிலவையே மலராக சூடியிருக்கிறது. எல்லோரும் பூங்காவிற்கோ கடற்கரைக்கோ சென்றுதான் காற்று வாங்குவார்கள். ஆனால் அந்த காற்றில் சிறந்ததான தென்றலே இந்த பொதிகை மலையில் வந்து விளையாடும் என்கிறார். இடத்தால் மக்களுக்கு பெருமை வருவது ஒரு சிறப்பெனில், வாழும் மனிதரால் அந்த இடத்திற்கு சிறப்பு உண்டாவது மேலும் சிறப்பு என்பதனை தமிழ் முனிவனாகிய அகத்தியர் வாழ்ந்தமலை என குறிப்பிடுகிறார். அருளானது அருவி போல் பொழியும் என்பதனை மாற்றி, அருவி அருள் போல் பொழிகிறது என பாடி மீனாட்சி அம்மையின் புகழையும் பொதிய மலையின் வளத்தையும் ஒருங்கே சிறப்பித்துள்ளார். மேலும் குற்றால குறவஞ்சியின் தலைவியான வசந்தவல்லி பந்து பயில்கிறாள். அப்பொழுது நடைபெறும் செயல்களை மிக அழகாக பாடுகிறார் திரிகூட ராசப்ப கவிராயர். மகிழ்ச்சியாக விளையாடும் குழந்தைகளை பார்த்து மகிழ்வது உள்ளத்தின் விருப்பம்தானே. அவ்வாறே வசந்தவல்லி பந்தாடும் அழகினை கண்முன்னே கொண்டு வந்து விடுகிறார். விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்தினால் நன்றாக விளையாடுவார்கள். ஆனால் இந்த வசந்தவல்லிக்கு ஊக்கப்படுத்த எவரும் தேவையில்லை. அவள் கையில் அணிந்திருக்கும் வளையல்களே வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்துகின்றனவாம். அவ்வாறு காலில் அணிந்துள்ள சிலம்பம் தண்டையும் வளையல்களோடு சேர்ந்து அவளுடைய ஆட்டத்தை அழகு செய்கின்றனவாம். பாடலை பாடுவோமா? செங்கையில் வண்டு கலின்கலி நின்று செயம் செய்யும் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட, மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றனலே என்னும் அடிகள் எடுத்து காட்டுகின்றன. இதனை முன்னரே பாடி பழகியுள்ளவர்கள் என்னுடனே பாடியிருப்பீர்கள். பாடாதவர்கள் இப்படி ஒரு பாடலை இனிமேலாவது படிக்க வேண்டும் என வருந்துவார்கள். அத்தனை அழகானது இந்த குற்றாலத்தமிழ்.
1: இதுவரை எனத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றால தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 6:15. தொடர்வது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 4 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். அங்கக முறையில் சம்மங்கி சாகுபாடு குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன்.

0: அப்பாடா, ஒரு வழியா ஸ்கூலுக்கு வந்தாச்சு. காத்தமுத்து கவர்மெண்ட் ஸ்கூலு தான் வரேன்னு வீட்டுல சொன்னாங்க. கேட்கும் போது அதான் வந்து பார்த்தா இன்னும் காணோம். காலையிலே வானம் இருட்டுற மாதிரி இருக்குது, மேகங்கள் எல்லாம் கருமையா இருக்குது, மழை வரும்னு நினைக்கிறேன், காத்து வேற அடிக்குது. மழை வேற வந்துருச்சு. அம்மாடியோ, இடி வேற அடிக்குது. பிரேயர் எல்லாம் முடிஞ்சு குழந்தைங்களும் உள்ள போயிட்டாங்க. காத்து மூத்த காணா வருவாரா? அதோ அதோ வர்றாரு, அதோ வர்றாரு. காத்து மூத்த, காத்து மூத்த.
1: ஓ, கருத்த மூத்தா.
0: வா வா வாப்பா.
1: என்னப்பா, நான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு யார் சொன்னா?
0: வீட்டுக்கு போனா.

0: உங்க வீட்டுல இருக்கிற சொன்னாங்க ஸ்கூலுக்கு தான் போயிடாரு, ஹெட் மாஸ்டர் வர சொன்னாரு, அதான் ஸ்கூலுக்கு வந்துடும்பா.
1: ஆமாப்பா, ஹெட் மாஸ்டர் வர சொல்லியிருந்தாரு. அவரு விவசாயம் சம்பந்தமா சில செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னாரு. மரம்லாம் இந்த ஸ்கூல் சைடுல வைக்கணும், உள்ள வளாகத்துல எல்லாம் நிறைய கண் வைக்கணும்னாரு.
0: இந்த மூலிகை கண்ணெல்லாம்.
1: ஆமாப்பா, அதெல்லாம் சம்பந்தமா பேசிட்டு இப்பதான் வெளியில வந்தா நீ வர்ற.
0: காத்துமுத்த வா, இடி மழையெல்லாம் வருது, கிராம சபை கூட்டம் நடக்கும்ல, அது பக்கத்துல இருக்கிற கலையரங்கம் உள்ள உட்காந்து பேசுவோம். பாப்பா வாப்பா. ஒண்ணு இல்ல காத்துமுத்த, வர வழியில நண்பனை பாத்தம்பா.
1: சரி,
0: சம்பங்கி சாகுபடி செஞ்சு கூட்டுறதா வச்சிருந்தா நீ கார்ல வரா. என்னன்னு கேட்டா சம்பங்கி சாகுபடியில நல்ல லாபம் வந்தது அப்படின்னு சொல்றான். அதனால எனக்கு அந்த சம்பங்கி சாகுபடி செய்யலாம்னு ஒரு ஆசை வந்துருச்சுப்பா. அதான் உன்னை கேட்டா ஐடியா சொல்லுவல.
1: கருத்துமுத்த, உண்மையிலேயே சம்பங்கி சாகுபடி நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு சாகுபடி
0: தான்.
1: கருத்துமுத்த உட்காருப்பா, உட்காருப்பா. அங்கக முறையில சம்பங்கி சாகுபடி நல்ல லாபம் தரக்கூடியதுப்பா.
0: காத்துமுத, அது என்ன அங்கக முறையில சாகுபடி? இயற்கை வேளாண்மை ஒண்ணு இருக்கு, அது எப்படி?
1: கருத்தமுத்து, நிறைய பேர் குழப்பிக்கிறது என்னன்னா, இயற்கை முறை சாகுபடி அப்புறம் அங்கக முறை சாகுபடி ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு. ஆனா ரெண்டும் ஒண்ணு இல்லப்பா. நம்ம ரசாயனத்துக்கு மாற்றா நம்ம சாகுபடி செய்யறது இயற்கை முறை சாகுபடி.
0: ஆமா.
1: ஆனா அங்கக முறை சாகுபடினா மண்ணுல நமக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் இருக்குல்ல, பாஸ்போ பாக்டீரியாவா இருக்கட்டும், அசோஸ்பைரிலமா இருக்கட்டும், அசிட்டோ பாக்டீரியா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வகையான நுண்ணுயிரிகள் இருக்குல்ல, அதுங்களெல்லாம் வந்து சரியான விகிதத்துல மண்ணுல இருக்கிற மாதிரி பார்த்து அந்த உயிர்த்தன்மை கெடாம நாம விவசாயம் பண்ணும்பா.
0: ஓஹோ,
1: அதுக்குதான்ப்பா அங்கக முறை சாகுபடி நம்ம சொல்றோம்.
0: அதுமுத, நானும் 20 வருஷமா விவசாயம் பண்ண வரோம், இன்னைக்குதான்ப்பா இந்த ரெண்டுக்கும் எனக்கு அர்த்தம் புரியுது.
1: அங்கக அப்படிங்கறத முதல்ல தமிழ் சொல் இல்ல, அத தமிழ் படுத்தணும்னா உயிர்மை. உயிர்மனை நம்ம புரிஞ்சிடும், ஓ அதுல நிறைய உயிர்கள் இருக்குள்ள இருக்கு, உயிர்கள்லாம் இருக்கக்கூடிய முறையில சாகுபடி செஞ்சோம்னா அதுதான் வந்து அங்கக முறை சாகுபடின்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்டியாப்ப?
0: இப்ப புரியுது காத்த மூத்த.
1: சரிப்பா, இப்ப உனக்கு என்ன தெரியணும்?
0: ஒண்ணு இல்ல, நான் டவுனுக்கு வர போனா பஸ் வர டைம், அதுக்குள்ள இந்த அங்கக முறையில சம்பங்கி சாகுபடி பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
1: சரிப்பா, நான் கிடுகுன்னு சொல்றேன், நீ கேட்டேவா. வடிகால் வசதி உள்ள நிலம் ரொம்ப முக்கியம், தண்ணி தேங்கிட கூடாது. சாகுபடிக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே நல்ல உழவு ஓட்டி நிலத்துல ஒரு 20 கிலோ சணப்ப தக்க பூண்டு விதைய பரவலா தூவி 40-50 நாள்ல அது பூ பூத்த நிலையில தண்ணி பாய்ச்சி பசுந்தாள் உரப்பயிர்களை அப்படியே மடக்கி உழுது போட்டுணும்பா. நிலத்தை அதுக்கு பிறகு ஒரு 10 நாள் காய விட்டு மீண்டும் ஒரு முறை உழவு செஞ்சு 7 நாள் காய விடணும். இப்ப 7 நாள் காய விட்ட பிறகு ஒரு 20 டன் மாட்டு எரு, அதாவது நம்ம தொழு உரம்
0: வீட்டுல இருக்குது நிறைய,
1: அதை போட்டுட்டு ஒரு 300 கிலோ வேப்ப முன்னாக்கு இதையும் அடி உரமா போட்டிருப்பா.
0: சரி சரி சரி.
1: அப்புறம் ஒரு உழவு போட்டு 2 நாள் கழிச்சு மேட்டு பாதி அமைச்சு பாத்திக்கு பாத்தி இடைவெளி 1.5 அடி, உயரம் 6 அடி, அகலம் 2.5 அடி, இப்படி ரெடி பண்ணிட்டியா?
0: சரி.
1: இதுக்கு பிறகு சொட்டு நீர் பாசனம் போட்டுக்க. முதல்ல கொஞ்சம் செலவு அதிகமா தான் இருக்கும், ஆனா நீ பல வருடங்களுக்கு உனக்கு தண்ணி பிரச்சனையும் இல்லாம இருக்கும்பா. ரைட்டா?
0: சரி.
1: பாத்திக்கு 100 அடி நீளம், 2.5 அடி அகலத்துல இந்த பிளாஸ்டிக் மல்ச்சிங் தாளை வாங்கி மண்ணுல போட்டுரு. பொதுவா மல்ச்சிங் தாள் வந்து 3 அடி அகலத்துல இருக்கும், நம்ம 2.5 அடி நமக்கு போதும், அதனால மீதி உள்ள அந்த 6 அடிய மடக்கி விட்டுரு. சரியா? குழிக்கு குழி 2 அடி இடைவெளியில 3-5 இன்ச் ஆழத்துல குழி எடுத்து அதுல நம்ம அந்த செடி வளர்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும்பா. பொதுவா அந்த செடிகளை வந்து முக்கோண முறையில நடவு செஞ்சோம்னா செடியும் நல்லா வளரும், ஒண்ணுக்கு ஒண்ணு மோதாம இருக்கும். 350 கிலோ விதை கிழங்கு தேவைப்படும்பா.
0: ஓஹோ,
1: 1 ஏக்கருக்குன்னா 5 நாள் நிழல காய வச்சு 200 லிட்டர் தண்ணீர்ல தலா 1 கிலோ ட்ரைக்கோடர்மா விருடி சூடோமோனஸ் இத கலந்து ஒரு கரைசலை ரெடி பண்ணிக்கணும். இன்னொரு பிளாஸ்டிக் கேன்ல ஒரு 200 லிட்டர் ஜீவாமிர்தம் தயாரிச்சு வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு கேன்ல வந்து ஏற்கனவே இந்த தயாரிச்சு வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து 20 லிட்டர் ட்ரைகோடர்மா விருடி சூடோமோனஸ் வந்த உயிர் கரைசல், அப்புறம் 20 லிட்டர் ஜீவாமிர்த கரைசலை ஊற்றி ஒன்னா கலந்து வச்சுக்கணும்பா. இதுல விதைக்கிழங்கை போட்டு ஒரு 30 நிமிடம் நல்லா ஊற வச்சோம்னா நல்லா விதை நேர்த்தி உண்டாயிடும். விதை மூலியமா பரவக்கூடிய நோய்கள், பூசான நோய்கள் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும்பா. விதை நல்லா முளைப்புத்தனோட நல்லா இருக்கும் விதை கிழங்க. அதுக்கு பிறகு ஒரு 30 நிமிடங்கள் நிழல நல்லா உலர்த்தி அப்புறம் நம்ம அந்த குழியில ஊனி மண் நினைச்சு விட்டுணும். முதல் தண்ணியை உடனே விட்டுணும்பா. அப்புறம் 3 நாளைக்கு ஒரு தடவை

0: அஞ்சு நாளைக்கு ஒரு முறையா தண்ணி விடணும். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்க.
1: சம்பங்கி சாகுபடி எப்படி செய்யணும் கேட்டான், ஆளுநர் மாதிரி போட்டு போட்டு போட்டு சொல்லிட்டு பாணி.
0: ஏப்பா இப்ப வந்து விதையா நீ ஊன்றுன வரைக்கும் நான் சொல்லிட்டேன்.
1: ஆமா,
0: விதைக்கிழங்கு ஒன்றரை பாஞ்சா நாள் ஒரு லிட்டர் பாஸ்போ பாக்டீரியா தரவும், அசோஸ் பயிரெல்லாம் தரவும். இதை 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து சொட்டு நீர் பாசனம் விட்டோம் இல்லையா, அது வழியாவே இந்த செடிக்கு போற மாதிரி பாத்துக்கணும். அப்புறம் 3 நாள் கழிச்சு ட்ரைகோடெர்மா விருடி 1 கிலோ, சூடோ முனஸ் 1 கிலோ, இதையும் 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து சொட்டு நீர் பாசனம் மூலயமா விடணும். 2 மாசத்துக்கு ஒரு முறை இதை மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும்பா. விதைக்கிழங்கு ஊன்றிய 1 மாசத்துக்கு பிறகு 200 லிட்டர் தண்ணீர்ல 6 லிட்டர் பஞ்சகாவியா, இதையும் சொட்டு நீர் பாசனம் மூலயமா விடலாம். அடுத்த 5 நாள் கழிச்சு 200 லிட்டர் அமுத கரைசலை சொட்டு நீர் பாசனம் மூலம் விடலாம். சுழற்சி முறையில 5 நாளைக்கு ஒரு முறை பஞ்சகாவியா அமுத கரைசல் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே வந்து வச்சுக்க, செடி அப்படியே நல்லா வளரும்பா. அதுக்கு பிறகு 3 மாசத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு செடிக்கும் தலா 2 கிலோ திரும்பவும் தொழு உரம், 300 கிராம் வேப்ப முன்னாக்கு இதை போடணும்பா. இப்படி இயற்கையான முறையில் இந்த உயிர்ம சத்துக்களை எல்லாம் நம்ம கொடுக்க கொடுக்க செடி நல்லா வளரும். கிழங்கு எப்படி வளருதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். கிழங்கு ஊன்றியதிலிருந்து 12-15 நாளில் முளைப்பு தெரியும், 30-35 நாளில் தண்டு உருண்டு திரள தொடங்கும், 45-50 நாளில் அரடி உயரத்தில் செடி வளர்ந்துடும், 65-70 நாளில் மொட்டுக்கள் உருவாகி 85-90 நாளில் நம்ம பூ பூக்க ஆரம்பிக்கலாம். 90வது நாள்லேருந்து பூ அதிகமாக ஆக ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் 1/2 கிலோ இருக்குதும், அதுக்கு பிறகு தொடர்ந்து படிப்படியாக மகசூல் அதிகமாகிட்டே போகும்பா. சம்பங்கி சாகுபடியில் வருஷம் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை வச்சு நீயும் பைக்கில் வந்துட்டு இருக்கு இல்லையா, கார் என்ன பஸ்ஸே வாங்கிடலாம்ப்பா.
1: அடேப்பா அவ்வளோ லாபம் வருதா?
0: ஆமாம்ப்பா, நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர்ப்பா.
1: மழை விட்டாச்சு, கிளம்புவோம்வா.
0: சரிப்பா, வாப்பா வீட்டுக்கு போவோம்.
1: காந்தமுத்தா நீ வீட்டுக்கு போக பத்திரமா, பஸ் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள வந்துடும். வண்டி மாட்டுக்கு லாடம் வாங்கினேன், மூக்கணங்கயிறு வாங்கினேன், அப்படியே டவுனுக்கு போயிட்டு வந்துடுறேன்.
0: சரிப்பா சரிப்பா, போயிட்டு வாப்பா. அப்படி நான் கிளம்பிட்டுமா?
1: சரி, பார்த்து போய்வா.
0: சரிப்பா சரிப்பா.

நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன். அங்கக முறையில் சம்மங்கி சாகுபாடு குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இத்துடன் நிறைவு பெற்றது.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவ

0: மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிமவள இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும், அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர், அங்கு மேற்கூரை, கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேகா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். ராசிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெருநாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் பாம்பார்புரம் கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டண முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு

0: உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளை நிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாவத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை ஒட்டிய வனப்பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முதல் முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:55.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
4: முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கார்பன் எமிஷனா இருக்கலாம், இல்ல வந்து எக்கனாமிக்கல் வேல்யூவா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு டெவலப்மெண்டா இருக்கலாம், இதெல்லாம் தாண்டி வேஸ்ட் ஜென்ரேஷனை வந்து நம்ம கணிசமாக இதில் குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எவ்வளோ வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அதாவது ஒரு ஆள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3/4 கிலோ வேஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் உற்பத்தி பண்ணுறார். இதை வந்து நம்ம ஒட்டுமொத்த பாப்புலேஷனுக்கும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்ம டோட்டல் வேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம அந்த சர்க்குலாரிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தனிநபர் தன்னுடைய வீட்டில் இருக்கிற கழிவுகளை, மக்கிற குப்பைகளை எல்லாத்தையும் பயோகாசிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாலும் மீதி வர பிளாஸ்டிக் எல்லாத்தையும் கொஞ்சம் இது கூட சேர்க்காமல் தனியாக எடுத்து அதை வந்து ஒரு மறுசுழற்சிக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய வேஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% கம்மியாகிடுது. இதனால் பாண்டிச்சேரியிலே 400 டன்னாக இருக்கிற வேஸ்ட் வந்து ஒரு 200 டன்னாக மாறிடுதுனாக்கா அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்க முடியும். நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான நம்மளுடைய பெரிய முன்னெடுப்பாக தான் அதை பார்க்க முடியும்.

0: ஸோ கழிவுகள் குறைப்பு என்பது ஒரு முக்கியமான அவுட்கம். அடுத்தது என்னென்னா நீர் பாதுகாப்பு. நீர் பயன்பாட்டை வந்து நம்ம சர்க்குலாரிட்டிக்குள்ளே நுழைக்கிறதுனால 20% குறைக்க முடியும். அடுத்தது உயிரின பன்மை பாதுகாப்பு, அதாவது பயோடைவர்சிட்டியை வந்து நம்ம திரும்பவும் பழைய மீட்டுருவம் பண்ண முடியுதோ இல்லையோ அட்லீஸ்ட் இருக்கிறத நம்ம பாதுகாக்கலாம். அடுத்தது வளங்கள் பாதுகாப்பு, ரிசோர்ஸஸை வந்து நம்ம டிப்ளீட் ஆகாமல் பார்த்துக்கலாம். அப்போ நம்ம பொதுவான கருத்து என்னென்னா, நம்ம வந்து பெட்ரோல் வெஹிக்கிளை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஒரு பேட்டரி வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டோம். இதனால் வந்து நம்ம பெட்ரோலே யூஸ் பண்ணுறதில்ல, நமக்கு என்ன எலக்ட்ரிசிட்டி வருது, நம்ம சுவிட்சு போட்டோம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இல்லை என்ன பிரச்சனைனா, நம்ம பேட்டரி எங்கேருந்து வாங்குகிறோம், இந்த பேட்டரிக்கான மூலப்பொருள் எங்கேருந்து வருது, இந்த வண்டி அதனுடைய பாகங்கள் எல்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆக போகுது, இந்த திட்டங்கள் இல்லாமல் நாம் இந்த எக்ஸிஸ்டிங் பொருளை நம்ம வந்து ஆதரிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கான ஒரு தீர்வு கிடைக்காது. நம்ம வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேரில் நாமளே இன்னொரு தவறை வந்து உருவாக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு நமக்கு ஏற்படுத்தப்படுது. அடுத்தது வந்து இதனால் நமக்கு அடிப்படையான தேவைகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதற்கான புரிதல்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் தொழில் முனைவோர்கிட்ட வேணும். என்னென்ன தொழில் சாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அரைஞ்சு கொள்ளணும். அடுத்தது அரசாங்கம் அதற்கான திட்டங்களை வகுத்து அதற்கான ஊடகங்களை அமர்ந்து அவங்க சரிவர ஏற்படுத்தி கொடுக்கணும். இதை தாண்டி ஒரு தனி மனிதனுடைய ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமரபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, FMGC அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, குறைந்த ரொம்ப வேகமாக, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஷேர் ஷேஸ்லாம் இருக்கு இல்லையா, இவைகள் எல்லாமே அந்த FMGC கேட்டகரியில் வந்துடும். இந்த ஷேர் ஷேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா பைசா லெவலில் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதனால் ஏற்படுகின்ற சூழல் பாதிப்புன்னு பார்த்தோன்னா ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. இதை வந்து மறுசுழற்சி பண்ணுவதற்கான ஊடகத்துக்குள்ளே நம்ம சேர்க்கறது இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன பொருள் அப்படிங்கிறதுனால அதை வந்து பார்த்து அதை எடுத்து அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. புதுவையில் இருக்கின்ற ஒவ்வொரு கடைகளில் இந்த பாலித்தீன் கவர்களை கொடுக்கறதா இருக்கலாம், பூக்கடைகளில் கொடுக்குற கவராக இருக்கலாம், கறிக்கடையில் இருக்கிற கவராக இருக்கலாம், நீங்கள் அதை பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் கவரை என்ன பண்ணுறீங்க, அது எங்கே இருக்குது, அது நமக்கு என்ன பண்ண போகுது, இதை கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வாங்குறதும் உங்களுடைய கையில் இருக்குது. இதை வந்து அரசாங்கமோ இல்லை விழிப்புணர்வுனாலுமோ எதுவும் மாற்ற போகிறதில்லை. நீங்கள் மனசார நினச்சிக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு வர குப்பை, உங்கள் வீட்டில் காற்று மூலமாக வர பிளாஸ்டிக் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டசனை சந்தித்து வர்த்தகம், தூய்மை, எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, புத்தாக்க தொழில்கள், விண்வெளி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசித்தார். நேற்று மாலை நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடிக்கு ராயல் ஆர்டர் ஆஃப் த போலார் ஸ்டார் என்ற ஸ்வீடனின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது பிரதமர் திரு மோடி பெற்ற 31வது சர்வதேச விருது என்பது குறிப்பிடத்தக்கது. 79வது உலக சுகாதார பேரவையில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வில் இந்த ஆண்டின் கருப்பொருளான உலக சுகாதாரத்தை மறுவடிவமைத்தல் ஒரு கூட்டு பொறுப்பு என்பதை இந்த பேரவை வலியுறுத்துவதாக திரு நட்டா தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 165க்கும் அதிகமான நாடுகளில் இருந்து சுகாதார அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்கள் இதில் பங்கேற்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீசன் இன்று பதவியேற்கிறார். இதற்கு முன்னதாக நேற்று மாலை 21 உறுப்பினர்களை கொண்ட UDF அமைச்சரவையை அறிவித்தார். திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் ஆளுநர் திரு RV அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுனா கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். காந்திநகரில் நடைபெற்ற 2026 ஆசிய பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப்

0: போட்டியில் இந்தியா 1 வெள்ளி மற்றும் 9 வெண்கலம் உட்பட 10 பதக்கங்களை வென்றுள்ளது. ஐபிஎல் டி20 கிரிக்கெட் போட்டியில் நேற்றிரவு தரம்சாலாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை 23 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:02. புதுவை புதுமை.

0: நேரம் 7:02. புதுவை புதுமை.
1: அறிவு அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் சூரிய மண்டலத்துக்கு அப்பால் சித்திரம் கேட்கலாம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: சந்துரு, எப்பா சந்துரு, எங்க
1: யார் அது கூப்பிடுறத? சரி, கதவு திறந்து பார்ப்போம். ஓ, வாங்க சார், வாங்க கோபால் சார், வாங்க வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க சார்.
0: என்ன சந்துரு, டேபிள் மேல நிறைய பேப்பர்ஸ், ஏதாவது கட்டுரை தயார் பண்ணிட்டு இருந்தியா?
1: ஆமா சார், சூரிய மண்டலத்துக்கு அப்பால் அப்படின்னு கட்டுரை தயார் பண்ண சொல்லியிருந்தாரு எங்க பிசிக்ஸ் ப்ரொஃபசர். மனிதர்களாகிய நாம பூமியில வாழறோம், பூமி சூரியனை சுற்றுவதால சூரிய மண்டலத்தை பத்தி படிக்கிறதும் ஓகே, ஆனா சூரிய மண்டலத்துக்கு வெளியே என்ன இருந்தா நமக்கு என்ன சார்?
0: சந்துரு, என்ன தவறுப்பா?
1: என்ன சார்?
0: இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் நமக்கு தொடர்பு இருக்குது
1: கோபால் சார். பூமியில பிறந்திருக்கிற நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன சார் தொடர்பு?
0: சந்துரு, இந்த பூமியில் உள்ள உயிருள்ள அப்புறம் உயிரற்ற எல்லா பொருட்களும் ஸ்டார் டஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற நட்சத்திர தூசிகள்ல இருந்து வந்தவை.
1: இத எப்படி சார் நீங்க உறுதியா சொல்றீங்க? சின்ன வயசுல ஸ்கூல் புத்தகத்துல சூரியனின் ஒரு பகுதி வெடிச்சு செதறி அந்த நெருப்பு குழம்பு குளிர்ந்து உருண்ட வடிவம் பெற்று பூமி உருவானதாகத்தானே படிச்சிருக்கேன்.
0: சந்துரு, அறிவியல் முன்னேற்றம் வந்த பிறகு அந்த கொள்கை தவறு அப்படின்னு உணரப்பட்டது. ஏன்னா அணு எண் 1 அப்படின்னு இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணு எண் 2 அப்படின்னு இருக்கக்கூடிய ஹீலியமாக மாற 1 கோடி டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேல் வெப்பம் தேவைப்படுது. தனது மையப்பகுதியில 1.5 கோடி டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை இருப்பதால் நம்ம சூரியனால் ஹைட்ரஜனை ஹீலியமா மாற்றும் அந்த ஒரு செயலைத்தான் செய்ய முடியுது. ஆக பூமியை போன்ற கோள்கள் சூரியனிடமிருந்து பிரிந்து வந்தவை அல்ல அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டு விட்டது.
1: அப்படின்னா பூமி எங்கிருந்து வந்தது கோபால் சார்?
0: பூமியில இது வரைக்கும் அணு எண் 118, அதனுடைய பேர் வந்து ஓகனேஷன், அதாவது ஓஜி அப்படின்னு சிம்பல் சொல்லுவாங்க, இப்படி ஒரு தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நம்ம சாதாரணமா தங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா அணு எண் 79 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளாட்டினம் அணு எண் 78, யுரேனியம் அணு எண் 92. ஏதோ ஒரு நட்சத்திரமோ அல்லது பல நட்சத்திரங்களோ 60 கோடி டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில எரிந்த போதுதான் இத்தகைய தனிமங்கள் உருவாகும். வெறும் 1.5 கோடி டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையை மையத்தில் கொண்டுள்ள நம்ம சூரியனால இப்படிப்பட்ட தனிமங்களை உருவாக்க முடியாது.
1: கோபால் சார், இப்பதான் சார் தெளிவா புரியுது. இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் உட்பட எல்லா உயிரினங்களின் உடலுமே பிரபஞ்சத்திலிருந்து வந்த நட்சத்திர தூசிகளால் ஆனவை என்பது தெள்ள தெளிவா புரிந்தது சார்.
0: சந்துரு, இன்னொரு செய்தி, இன்னும் 500 கோடி வருடத்துல தனது கடைசி காலத்துல சூரியன் தன் நிலையிலிருந்து மாறி ரெட் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவப்பு பூதமா மாறும். அப்ப 10 கோடி டிகிரி சென்டிகிரேட் வரை வெப்பநிலை உயரும். அணு எண் 26 கொண்ட இரும்பு வரை தனிமங்கள் உருவாகும். ஆனா அவற்றை பார்க்க மனித இனம் இருக்காது.
1: ஏன் சார்?
0: அந்த ரெட் ஜெயிண்ட் உருவில் பெரிதாகி புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இந்த கிரகங்கள் வரை தனக்குள் விழுங்கிவிடும். பிறகு மெதுவாக குளிர்ந்து ஒயிட் டார்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை குள்ளனாக மாறிவிடும்.
1: கோபால் சார், நீங்க சொன்னதுல இருந்து நான் உன்ன தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் சார். பிரபஞ்சத்துல என்ன நடக்கிறது, என்ன நிகழ்கிறது என்பத பூமியில இருக்கு நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் சார்.
0: ஆமா சந்துரு, இது தொடர்பா பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. பிரபஞ்சத்துல 96%

0: இன்விசிபிள் டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புலப்படாத கரும் பிண்டங்கள். எளிதாக சொல்லணும் அப்படின்னா, பூமி, நிலவு, மற்ற கோள்கள், சூரியன், பிற நட்சத்திரங்கள், இப்படி பிரபஞ்சத்துல இடங்களை ஆக்கிரமிச்சு இருப்பவை வெறும் 4% தான். மீதி 96% டார்க் மேட்டர்ஸ் எனப்படும் கரும் பிண்டங்கள். அவற்றில் கருந்துளைகள் இருக்கலாம், வேற என்னென்ன உள்ளன அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு.
1: கோபால் சார், நம்ம சூரியன் அதோட 8 கோள்கள், அதாவது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இவற்றையெல்லாம் சேர்த்து அழைத்து கொண்டு வேறு ஒன்றை மையமாக வச்சு சுற்றுவதாக படிச்சிருக்கேன் சார். அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: சந்துரு, பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்லப்படும் மில்கி வே கேலக்சியில நடுவுல நம்ம சூரிய மண்டலம் இருக்குது. பூமி நிலவையும் அழைச்சிக்கிட்டு சூரியனை சுத்துவது போல நமது சூரிய மண்டலமும் வேறு ஏதோ ஒன்றை மையமாக வைத்து ஒரு முறை சுற்றி வர 22.6 கோடி வருடம் எடுத்துக்குது. அதாவது 22.60 கோடி வருஷம் எடுத்துக்குதுப்பா. அந்த மைய பொருள் ஒரு கருந்துளையா இருக்கலாம், அதாவது பிளாக் ஹோல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இதுதான் அறிவியலாளர்களோட கருத்து.
1: கோபால் சார், ரொம்ப ஆர்வமா இருக்கு சார் நீங்க சொல்ல சொல்ல. சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள விஷயங்களை இப்போ தெல்ல தெளிவா நல்லா விவரமா சொல்லுங்க சார்.
0: அதுக்கு முன்னாடி நம்ம சூரிய மண்டலத்தின் எல்லைய பத்தி கொஞ்சம் சொல்லணும்பா. ரைட்டா?
1: சரி.
0: சூரியனின் 8வது கோளான நெப்டியூனுக்கு அப்பால் புளூட்டோ அப்படின்னு ஒரு கிரகம் ஏற்கனவே இருந்துச்சு. ஆனா அது சூரிய மண்டலத்துக்குள் வந்து செல்லும் ஒன்றாக இருப்பதால சூரியனின் கோள் அப்படிங்கிற அந்தஸ்தை அது இழந்துடுச்சு. நமது சூரிய மண்டலத்தின் எல்லை பகுதியில பல்வேறு பனிக்கட்டி குவியல்கள், கார்பன் அதிகம் உள்ள விண்கற்கள், ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கற்கள், இதெல்லாம் வந்து நிறைஞ்சு இருக்குப்பா. நம்ம எளிமையா சொல்லணும்னா, கிராமங்கள்ல புஞ்ச தோட்டத்துல எல்லை பகுதியில கருங்கல் எல்லாம் கொட்டி வேலி மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி சூரிய மண்டல எல்லையில கியூப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திணை மண்டலம் இருக்குதுப்பா.
1: கோபால் சார், சூரிய மண்டலத்துக்கு வெளியே போகலாமே?
0: ஆமா சந்துரு, சூரிய மண்டலத்துக்கு வெளிய மனிதர்கள் வசிக்க கூடிய அளவுக்கு ஏதாவது கோள்கள் இருக்கின்றனவா அப்படிங்கறதுதான் நமது ஆராய்ச்சியாளர்களின் இலக்கு.
1: அப்படிப்பட்ட கோள்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்களா சார்?
0: K2-18b அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு புற கோளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சூரிய குடும்பத்துக்கு அப்பால் வளிமண்டலத்துல நீர் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் வெளி கிரகமாகும். சூரிய மண்டலத்துக்கு அப்பால் 1300க்கும் மேற்பட்ட புதிய கிரகங்கள் இருப்பத அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மைய கெப்ளர் தொலைநோக்கி கண்டுபிடித்துள்ளது.
1: கோபால் சார், அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் அனுப்பிய Voyager 1, Voyager 2 இவற்றை பற்றிய செய்திகள் இருந்தா சொல்லுங்களேன்.
0: வாயேஜர் 1 வந்து 1977 செப்டம்பர் 5 சூரிய குடும்பத்தின் வெளிப்புறத்தை ஆராய்வதற்காக ஏவப்பட்ட ஆளில்லா விண் உளவி ஆகும். 45 கடந்தும் இன்றும் சூரிய மண்டலத்துக்கு வெளியே உள்ள நட்சத்திரங்கள் இடையே அது பயணப்பட்டு கொண்டிருக்கிறது.
1: சூரிய மண்டலத்தை கடந்து மற்ற நட்சத்திரங்களின் பாதையில் பயணிக்கும் முதலாவது செயற்கை விண்கலம் என்ற பெருமையை வாயேஜர் 1 வழங்கலாம் சார்.
0: ஆமா சந்துரு, 2013 செப்டம்பர் 12 இந்த செய்தியை நாசா அறிவித்தது. வாயேஜர் 1 1977 செப்டம்பர் 5 ஏவப்பட்டது. ஆனா வாயேஜர் 2 முன்னதாக 1977 ஏவப்பட்டது. அதாவது வாயேஜர் 2 வாயேஜர் 1 விட 2 முன்கூட்டியே ஏவப்பட்டது. ஆனா பிறகு ஏவப்பட்ட அந்த வாயேஜர் 1 வியாழனையும் சனிக்கோளையும் குறுகிய பாதை மூலம் வாயேஜர் 2 விட முன்னதாகவே அடைந்து விட்டது.
1: ஆக வாயேஜர் 1 வாயேஜர் 2 இதெல்லாம் சூரியனின் கோள்களையும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இப்போ சூரிய மண்டலத்துக்கு வெளியேயும் போய்விட்டன.
0: 1990 பிப்ரவரி 14 வாயேஜர் 1 சூரிய குடும்பத்தின் குடும்ப படம் ஒன்றை முதல் தடவையாக எடுத்தது. இதில் 6 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வெளிர் நீலப்புள்ளி என்ற பிரபலமான பூமியின் படமும் அடங்கும்.
1: அடடா, சூரிய மண்டலத்துக்கு வெளியே நட்சத்திரங்கள் ஊடாக

0: பயணம் செய்யும் வாயேஜர் 1, 2 இவற்றினுடைய தற்போதைய நிலை என்ன கோபால் சார்?
1: ரெண்டுமே சூரிய குடும்பத்தை கடந்து இன்டர்ஸ்டெல்லர் பகுதிக்கு சென்று விட்டன. ஆனால் பூமியோடு தொடர்பில் இருக்கின்றன. முதலில் சூரிய குடும்பத்து கோள்களை ஆராய, அதுவும் குறிப்பாக வியாழனையும் சனி கிரகத்தையும் ஆராய அனுப்பப்பட்ட இந்த விண்ணுளவிகள் பிறகு சூரிய மண்டலத்தின் வெளிப்புற ஆராய்ச்சிக்கு மாற்றப்பட்டன.
0: இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன செய்திகள் எனக்கு பயனுள்ள செய்திகளா இருந்தது கோபால் சார்.
1: சந்துரு, இன்னொரு செய்தி.
0: அப்படியா?
1: இந்த வாயேஜர் 1 ஒரு தங்க தகடு இருக்கு. இதுல பூமியை பற்றியும் மனிதர்கள் பற்றியும் வேற்று ஜீவன்களுக்கு தெரிவிக்க முனையும் கால பெட்டி இருக்குது.
0: ஓஹோ,
1: பல செய்திகள் உள்ளடக்கிய இந்த தகடு வேற்று கிரக வாசிகளுக்கு கிடைத்தால் இதில் உள்ள செய்திகளின்படி வாயேஜர் 1 வந்த பாதையை அறிந்து கொண்டு பூமிக்கே வந்து விடலாம். இதை பற்றி சில அறிவியலாளர்கள் அச்சத்தை தெரிவித்துள்ளனர். ஆனால் நாம் நம்பிக்கை கொள்வோம்.
0: ஆமா,
1: அப்படியே வேற்று கிரக வாசிகள் வந்தால் அவர்களுடன் நட்புடன் பழகும் காலம் வரும் என்று.
0: ஆமா சார்.
1: சரி சந்துரு, அப்ப நான் கிளம்பட்டுமா?
0: ஓகே சார், பார்த்து போயிட்டு வாங்க.
1: சரிப்பா.
2: இதுவரை சூரிய மண்டலத்துக்கு அப்பால் சித்திரம் கேட்டீர்கள். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். இதில் கோபால் சாராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். இத்துடன் இன்றைய அறிவோம் அறிவியல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலக சுகாதார நடைமுறைகளை மறுசீரமைப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், நீர் பாதுகாப்பு திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மக்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறினார். கிராமப்புறங்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு கிராம பஞ்சாயத்து முதல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கும் என்றும், நீடித்த வளர்ச்சிக்கு சமூக பொறுப்புணர்வு

0: உடன் கூடிய நீண்டகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நவீன மற்றும் நீடித்த வேளாண் நடைமுறைகளின் முன்மாதிரி மாவட்டமாக குண்டூர் மாவட்டம் உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். கிராமப்புறங்களில் பயிர் சாகுபடி மற்றும் முறையான வேளாண் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது ஒரு விதை கிராமத்தை உருவாக்கி அது குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் நடைமுறை சார்ந்த தகவல்கள் சென்றடையும் வகையில் செயல்திறன் மிக்க தகவல் தொடர்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் பிரத்யேக யூ டியூப் சேனல் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு பெம்மசாணி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். 12,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திரு வி டி சதீசன் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் போக்குவரத்து பயன்பாட்டை முறைப்படுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு தில்லி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் நிலவும் சூழல் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டை குறைத்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து அலுவலகங்களுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதன் மூலம் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இரண்டாயிரத்து 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதில் 19 பெண்களும் மறைவிற்கு பிந்தைய விருதாக 16 தனிநபர்களும் அடங்குவர். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்த அறிவிப்பு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று வெளியிடப்படும். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொதுநலன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த மேற்கு வங்கம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு அம்மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது மேற்குவங்க பயணத்தின்போது தீஸ்தா நதியின் அழகையும் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா அறிவித்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை நிராகரிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யுரேனியம் கையிருப்பு, பொருளாதார தடைக்கு எதிரான நிவாரணம் மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட அம்சங்களை ஈரான் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.

0: இருக்கின்றன. காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 80க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. அந்த நாடுகளின் எல்லைப்பகுதிகளில் வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஐநா சுகாதார முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 246 பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் அடுத்த 2-3 நாட்களில் இதற்கான சாதகமான சூழல் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கர்நாடகா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார், கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இதேபோன்ற சூழல் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3-5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளுக்கும் அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு V.D. Satheesan இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு வரும் சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ரொம்ப ரேரான Type 1 Diabetes அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். குழந்தைங்களுக்கு Type 1 Diabetes வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரலாம். பெரியவங்களுக்கு 2 விதமான டயபெட்டிஸ், Type 1, Type 2 Diabetes இருக்கு. அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுவும் சிறு குழந்தைகளுக்கு Type 1 Diabetes ரொம்ப காமனா இப்ப வர்றத நம்ம பாக்குறோம். சிறு குழந்தைகள்லாம் 6 மாத குழந்தைகள் கூட Type 1 Diabetes வரதை நாங்க பாத்துருக்கோம். 6 மாத குழந்தைகளுக்கு வருது அப்படின்னா 1 வயது 2 வயது அப்படியும் நிறைய குழந்தைங்களுக்கு Type 1 Diabetes இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் இப்ப இருக்கு. குழந்தைங்களுக்கு Type 1 Diabetes எப்படி வருது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கான மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி இன்னைக்கு பாக்கலாம். பெரியவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்ற மாதிரி அது ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்களுடைய வாழ்க்கை முறையினால ஏற்படுற ஒரு பிரச்சனை அப்படின்னு. ஆனா குழந்தைகளுக்கு ஏற்படுற இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால வர ப்ராப்ளம் இல்லை. ஸோ குழந்தைகள் பிறந்து இப்பதான் வளர ஆரம்பிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு இப்ப டைப் 1 டயபெட்டிஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அப்ப அவங்களோட லைஃப் ஸ்டைல பிரச்சனை கிடையாது. இது எதனால வரலாம் அப்படின்னா, முதல் காரணம் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன். அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது மரபணு பிரச்சனைனால டைப் 1 டயபெட்டிஸ் இருந்தா அதனால குழந்தைகளுக்கு வரலாம். அப்பா அம்மாவுக்கு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் இல்லை.

0: இல்லைனாலும் குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத பெற்றோர்கள் கூட குழந்தைங்களுக்கு ஏற்படுற ஜீன் பிரச்சனையினால இந்த குழந்தைக்கு டைப் 1 டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அப்பா அம்மாவுக்கு யாருக்கும் இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஸோ ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன் தான் மோஸ்ட் காமன் காரணமா வந்து டைப் 1 டயபெட்டிஸ் குழந்தைங்களுக்கு கருதப்படுது. ரெண்டாவது முக்கியமான காரணம் ஆட்டோ இம்யூன், அதாவது நம்மளுடைய உடல்ல ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கு. அந்த பாதுகாப்பு வளையமே சில டைம் வந்து குழந்தைங்களுடைய இம்யூனிட்டிக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யும் போது குழந்தைங்களுடைய பீட்டா செல் அப்படின்ற இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற செல்களை அழிச்சு இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண விடாம தடுத்துரும். உடம்புல இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கலனா குழந்தைங்களோட ரத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹார்மோன் இல்லாதனால ரத்தம் ரொம்ப அதிகமான அளவுல குழந்தைங்களோட ரத்தத்துல காணப்படுது. இதுதான் குழந்தைங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமான இரண்டாவது காரணமா கருதப்படுகிறது. ஸோ ஆட்டோ இம்யூன் காரணங்களால உடல்ல ஏற்படுற தங்களுடைய இம்யூனிட்டியே செல்ஸ்களை அழிச்சு இன்சுலின் சுரக்கிறத கம்மி பண்றதுனால ஹைப்பர் கிளைசீமியா சுகர் ரொம்ப அதிகமாக இந்த டைப் 1 டயபெட்டிஸ் குறைய குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தலாம். மூணாவது காரணங்கள் சில வைரஸ்கள் இன்ஃபெக்ஷன்னால என்ட்ரோ வைரஸ் அந்த மாதிரி சில இன்ஃபெக்ஷன்ஸ்னால ரொம்ப ரேரா சில குழந்தைங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் வரலாம். இந்த டயபெட்டிஸ் குழந்தைங்களுக்கு வருது எப்படி கண்டுபிடிக்கலாம், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை ரொம்ப ரத்தத்தில் சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமாகி பிரச்சனையினால குழந்தைகள் வந்து ஹாஸ்பிட்டலில் வேற ஏதோ ஒரு ஜுரத்துக்கோ சளிக்கோ இல்லை சோர்வாக இருக்காங்கன்னு குழந்தைங்களை அட்மிட் பண்ணும்போது நம்ம சுகர் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கிறதா காமனாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற காரணங்களாக இருக்கு. அது இல்லாமல் சில குழந்தைகள் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப அதிகமாக யூரின் போயிட்டே இருக்காங்க, சில குழந்தைங்களுக்கு வந்து பாலிஃபேஜியா பாலியூரியா நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, இல்லை வந்து யூரின் வந்து நைட்லயோ பகல்லன்னு நிறைய யூரின் போயிட்டே இருக்காங்க, திடீர்னு வெயிட் லாஸ் வந்து அவங்களுக்கு நல்லா வெயிட் நல்லா இருக்கிற குழந்தைங்க ஒரு 6 மாதத்துல வெயிட் ரொம்ப குறைஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி சில காரணங்களும் இருக்கலாம் குழந்தைகள் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறது. நான் சொன்ன முக்கியமான காரணம் வந்து குழந்தை ஒரு வாரமா சரியா சாப்பிடல, சோர்வாவே இருக்காங்க, யூரின் நிறைய போயிட்டே இருக்காங்க, அதுல வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது சுகர் அதிகமா கண்டுபிடிக்கிறதா காமன் காரணமா வந்து நம்ம யூஸ்வலா சொல்றோம். சோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுகர் அதிகமா இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சோ டைப் 1 டயபெட்டிஸ் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரத்தத்துடைய சர்க்கரை அளவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடுறதுக்கு அப்புறம் HbA1c லெவல் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். குழந்தைங்களுக்கு இது இன்சுலின் குறைபாடுனால வர்றதுனால இன்சுலினை திரும்பி இன்ஜெக்ஷனா செலுத்துறது மூலமா தான் இந்த குறைபாடை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஆனா இந்த இன்சுலின் நம்ம செலுத்திட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கும். குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு மற்ற நியூட்ரிஷனை பாதிக்காத அளவுக்கு அவங்களோட டயட் பிளானை நம்ம கொடுக்கணும். இன்சுலின் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நிறைய ரீசன்ட் அட்வான்சஸ் வந்து குழந்தைங்களுக்கு இன்சுலின் ட்ரீட் பண்ற டெலிவரி டிவைசஸ் மூலமா நமக்கு அவைலபிளா இருக்கு. இன்சுலின் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது மற்ற குழந்தைங்களை மாதிரி இவங்களும் ஸ்கூல்ல போறது அது எல்லாமே கண்டினியூ பண்ணலாம். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அவங்களுடைய அவேர்னஸும் ரொம்ப முக்கியம். அப்பதான் குழந்தைங்களோட வளர்ச்சி ரொம்ப நல்லா. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு வரும் சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர்

நேரம் 7:30 எஃப்எம் ரெயின்போ 92.8 இது வணக்கம் மக்களே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். வணக்க மக்கள் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான கேள்வியை நான் வந்து எங்களோட முகநூல் பக்கத்துல பதிவிட்டு இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 10,000 அடி உயரத்தில் பனிமலையை குடைந்து கட்டப்பட்டுள்ள உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை எது அப்படின்ற கேள்வியை நான் எங்களோட முகநூல் பக்கத்துல பதிவிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணும், சரியான ஆன்சரை அந்த கேள்வியோட கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. சரியா கமெண்ட் பண்றவங்க பேரை நிலையத்திலிருந்து நான் சொல்லுவேன். மறுபடியும் சொல்றேன், 10,000 அடி உயரத்தில் பனிமலையை குடைந்து கட்டப்பட்டுள்ள உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை எது அப்படின்றதுதான் கேள்வி. மறக்காம போய் முகநூல் பக்கத்துல கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி.

0: இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. இது வணக்கம் மக்களே, வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நம்ம நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 10,000 அடி உயரத்தில் பனிமலையை குடைந்து கட்டப்பட்டுள்ள உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை எது அப்படின்ற கேள்வியதான் கேட்டிருந்தோம். நிறைய பேர் எங்களோட கொஸ்டின் ஃபேஸ்புக்கோட பேஜில் இருக்கிற கொஸ்டினில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேர் சரியான ஆன்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாரோட பேரையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிகழ்ச்சி நிறைய வரும்போது எல்லாரோட பேரையும் சூப்பராக நான் சொல்லுவேன். சூப்பரான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் சூப்பராக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10,000 அடி உயரத்தில் பனிமலையை குடைந்து கட்டப்பட்டுள்ள உலகின் நீளமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை எது அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருந்தோம். மறந்துடாமல் போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான பாட்டு வருது கேட்டு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள்.

பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போலாமா?

0: தத்தெடுக்க போறோம். இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க?
1: எல்சா
2: கோஸ்ட்
3: ஹாச்சிகோ.
0: நான் ஒரு பேர் சொல்லுவேன், ஆனா நீங்களா சிரிக்க கூடாது.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஹலோ

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நேரம் 7:51, 8:00. வணக்கம் மக்களை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நான் வந்து சூப்பரான கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். என்ன கேள்வி? என்னடா இவனே சூப்பரான கேள்வி, சூப்பரான கேள்வின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, பதில் வந்து ரொம்ப அட்ராக்டிவான பதிலாக இருக்கா, அதனால் நானே சூப்பரான கேள்வின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10,000 அடி உயரத்தில் பனிமலையை குடைந்து கட்டப்பட்டுள்ள உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை எது அப்படின்றதா கேள்வியாக கேட்டிருந்தேன். நிறைய பேர் சூப்பராக போயிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாரோட பேரையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிகழ்ச்சியோட இன்னும் ஒரு சில நொடிகள் நிமிடங்களில் நிகழ்ச்சி முடிய போகுது. அதுக்கு முன்னாடி உங்களோட நேம்ஸ் எல்லாமே நிலையத்திலேருந்து நான் சொல்லுவேன். சூப்பரான பாட்டு வருது, கேட்டுட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. வணக்கம் மக்களே, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் எங்களோட முகநூல் பக்கத்துல போய் சூப்பரா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அவங்க யார் யாரு அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல கேள்வி என்ன, அதுக்கோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பாத்துடலாம். கேள்வி வந்து, 10,000 அடி உயரத்தில் பனிமலையை குடைந்து கட்டப்பட்டுள்ள உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை எது அப்படின்றது தான் கேள்வியா கேட்டிருந்தோம். நிறைய பேர் சரியான ஆன்சர், கிட்டத்தட்ட 17 பேர்.

வந்து எங்களோட முகநூல் பக்கத்துல சரியான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடல் சுரங்கப்பாதை. இதோட பியூட்டி என்னன்னா, இது நம்ம இந்தியாவில இருக்கிற இமாச்சல பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு. செம்மையான விஷயம் இல்ல? இப்ப நம்ம வந்து யார் யாரு கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், பாபு முள்ளக்காடு, அன்புராணி, குத்தாலம் தேரடி, தில்லை வில்லாளன், வீரமணிபாலன், புதுவை கோவிந்தன்பேட்டை, புழுவப்பாளையம் ஆனந்தமுருகன், சந்திரசேகர், செந்தில் முருகன் விளக்கப்பாடி, பெரியவளையம் ரவிச்சந்திரன் சாந்தி, ஹரிஹரன், நெம்மேலி நந்தகுமார், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், வீரதுரை அரியலூர், செஞ்சி சிங்கவரம் கனிஷ்மா கலைவாணி, மதுரை சோ சண்முக சுந்தரம், ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டான், ஞானமுருகன் கொருக்கத்தூர். வேற லெவல்லங்க. எல்லாருமே கேட்ட கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் போய் எங்களோட முகநூல் பக்கத்துல பதிவிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தோட இவங்க சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த பாட்டோட நான் கிளம்புறேன். மறுபடியும் வேற நிகழ்ச்சியில உங்களுக்காக நம்ம ஆர்ஜே ஆஷா காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு நிகழ்ச்சியில இந்த பாடலோட நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்றேன்.

0: காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று நார்வே செல்கிறார். இது அவர் நார்வே நாட்டிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணமாகும். நார்வே மன்னர் ஹெரால்ட் மற்றும் ராணி சோஞ்சா மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஜோனஸ் கார் ஸ்டோர் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். 3வது இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. இதில் நார்வே, டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் பிரதமர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பங்கேற்கிறார். 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சத்தீஸ்கரின் ராய்ப்பூருக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தில் ராய்ப்பூர் மற்றும் பஸ்தர் ஆகிய இடங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். நாளை ஜகதல்பூரில் நடைபெறும் மத்திய மண்டல சபையின் 26வது கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். இதில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீசன் இன்று பதவியேற்கிறார். இதற்கு முன்னதாக நேற்று மாலை 21 உறுப்பினர்களை கொண்ட UDF அமைச்சரவையை அறிவித்தார். திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் ஆளுநர் திரு RV அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ரோமில் நடைபெற்ற இத்தாலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நார்வேயை சேர்ந்த காஸ்பர் ரூடை வீழ்த்தி இத்தாலியின் ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டத்தை வென்றார். இந்த வெற்றியின் மூலம் பதக்கத்தை வென்ற முதல் இத்தாலிய ஆண் வீரர் என்ற பெருமையை சின்னர் பெற்றார். IPL T20 கிரிக்கெட் போட்டியில் நேற்று டெல்லியில் நடைபெற்ற ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இன்று சென்னை MA சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடைபெறும் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சன்ரைசர்ஸ்

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆர்ஜே ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு அந்த ஊரோட சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வகையில இன்னைக்கு எந்த ஆர்ஜே எங்க போயிருக்காங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஆஷா, நான் அஜய் சோனி. எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிட்டி தான் இது. பட் இந்த சிட்டிக்குள்ள நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருந்தா ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான பிளேஸ்லதான் இருக்கும். நிறைய மரம் செடி கொடிகள்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நிறைய ஜனரஞ்சகமான ஒரு இடமா இருக்கு. இந்த இடத்த வந்து பத்தி சொல்றதுக்கு முன்னாடி சில க்ளூஸ் குடுக்கறேன், நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க நிறைய வீடுகளும் இருக்கு, அண்ட் வந்து அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்பவே அதிகமா இருக்கு. பிளஸ் இப்ப நான் ஒரு க்ளூ சொன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. இங்க நம்ம பாண்டிச்சேரியோட விமான நிலையம் இருக்கு. என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: விமான நிலையம்னா எங்க? லாஸ்பேட் தான்.
1: நம்ம லாஸ்பேட் தான், எஸ். நம்ம லாஸ்பேட் ஏர்போர்ட் ரோட்லதான் வந்து இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கல்வி நிறுவனங்கள் இருக்கு, காலேஜ் ஸ்கூல்ஸ் இருக்கு. உழவர் சந்தை ரொம்ப ஸ்பெஷலா இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து இருக்கு இல்லையா NCC நேவல் யூனிட் எல்லாம் அது கூட இருக்குங்க. சோ நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாண்டிச்சேரி காரைக்கால்னு சொல்லிட்டு நிறைய பல்வேறு ஊர்ல இருந்து வந்து இங்க வந்து ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறாங்க. முக்கியமா பீச்சுக்கு கூட போகாம இங்க மார்னிங் 5 o'clockல இருந்து இந்த ஹெலிபேட் ஏரியால இருக்கும். சோ இங்க வந்து நிறைய பேர் வந்து வாக் பண்றாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க. ரொம்ப அழகா ஒரு காம்பாக்டான இடமா இருக்குங்க. நீங்க என்ஜாய் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு லாஸ்பேட் குறித்தும் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இங்க இருக்கக்கூடிய மக்களோட அவங்களோட சொந்த கதைகளாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
2: ஓகே, கண்டிப்பா.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல நம்ம புதுவை ஷோல இன்னைக்கு நாம ஆர்ஜே சோனி லாஸ்பேட் ஏர்போர்ட் ரோட்ல தான் இருக்காங்க. சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட தான் பேச போறாங்க. சோ யார் கூட பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ
1: ஹலோ சார், ஒருத்தவங்க இருக்காங்க, சோ அவங்க கிட்ட தான் நீ பேச போறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம். உங்க பேர் சார்? திருநாவுக்கரசு.
1: திருநாவுக்கரசு. நீங்க எத்தனை வருஷமா இங்க லாஸ்பேட்ல இருக்கீங்க?
2: ஒரு 20 வருஷமா சாந்தி நகர்ல ஒரு சொந்த வீடு தங்கியிருக்கேன். ஏர்போர்ட் ஹெலிபேட்ல வந்து எல்லாரும் ஈவினிங்ல வந்து எல்லாரும் இங்க வந்து பொழுது போக்குவாங்க. ஈவினிங் காலையில நடைப்பயிற்சி, ஈவினிங்ல ஃபேமிலியோட வந்து இங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. பாக்குறது ஒரு நல்ல ஒரு பீச் மாதிரி ஒரு தோற்றமா எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருக்கு இங்க அடுத்தது வந்து இங்க 7 இன்டர்நேஷனல் அது உள் விளையாட்டு அரங்கம் ஒண்ணு இருக்கு. எல்லா இன்டர்னல் கேம்ஸ் எல்லாமே வந்து பயிற்சி நடக்குது. அப்புறம் நேவி கண்காணிப்பு மையம் ஒண்ணு இருக்குது. அப்புறம் அது சவர் சந்தை, அது மெயினா எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இது ஸ்கேட்டிங் விளையாட்டு விளையாட்டு மைதானம் ஒண்ணு இருக்கு, ஸ்கேட்டிங். அது எல்லா பசங்க அது குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க. அது இது நேஷனல் இது ஸ்டேட் லெவலில் இங்கே டோர்னமெண்ட் நடக்கும் அங்கே. அப்புறம் கம்யூனிட்டி காலேஜ் அது ஒன்று இருக்கு, காலேஜ் இருக்கு. சமூக

0: நல்லா காலேஜ். அதில் எல்லாத்து 1 இயர் கோர்ஸ், நிறைய கோர்ஸ் இருக்கு, அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குது.
1: ஒரு 20 வருஷமா இங்க இருக்கீங்க, அப்ப இருந்த லாஸ்ட் கேட்கும் இப்ப இருக்க லாஸ்ட் கேட்கும் என்ன வித்தியாசம்?
0: 20 வருஷம் முடியல, இந்த பக்கம் யாரும் நிறைய நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு, 4 பக்கமும் எல்லா நகர்கள், அதே மாதிரி கோயில்கள் எல்லாம் அதிகமா, அதே மாதிரி பாபா கோயில் இருக்கு இந்த பக்கம், இந்த பக்கம் இது வாராகி அம்மன், அதுல நிறைய பேர் வந்து பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து எல்லாம் அவங்களுடைய வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. அது தனியார் கோயில் தான், அது லட்சுமி நகர் பக்கத்துல நாராயணசாமி நகர்ல இருக்குது.
1: தேங்க்யூ சார், ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்க கூடயும் பேசிக்கலாமா சார்? வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பேர் சார்?
2: சஞ்சய்குமார்.
1: நீங்க லாஸ்ட் பேட்டா சார்?
2: இல்ல மேடம், நான்
1: ஓகே. இப்போ லாஸ்ட் பேட்ல இருக்கீங்களா? இங்க எலிகன் மைல எதுக்காக வந்திருக்கீங்க?
2: வாக்கிங் மேடம்.
1: ஸோ இங்க தான் யூஸ்வலா வாக்கிங் பண்ணுங்க. எப்படி சார் இருக்கு உங்களுக்கு வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? பீச் இருக்கு, கம்பேர்ட் டு பீச் வந்து நீங்க இங்க வரீங்கன்னும் போது இது எப்படி இருக்கு உங்களுக்கு?
2: அதோட பெட்டர் கிளைமேட்டா இருக்கு மேடம். மார்னிங்ல கிளைமேட் நல்லா இருக்கு மேடம், மரம் இருக்காதுனால கிளைமேட் நல்லா இருக்கு மேடம்.
1: பிடிச்ச பிளேஸ் என்ன சார் லாஸ்ட் பேட்ல?
2: எல்லா இடமும் பிடிச்சிருக்கு மேடம், உழவு சந்தை எல்லாம் ஏர்போர்ட் எல்லாம் பிடிச்சிருக்கு. மெயினா குறிப்பா ஏர்போர்ட் பத்தி சொல்லணும்னா, டூ டயர் சிட்டிஸ் நிறைய டெவலப் பண்ணணும், டூர் சைட் சிட்டிஸோட கனெக்ட் நிறைய கொடுக்கணும். எக்ஸாம்பிள் லக்னோ, நிறைய பிளேசஸ்லாம் இருக்கு மேடம், ஆல் ஓவர் இந்தியா நிறைய டூ டயர் சிட்டிஸ், புவனேஸ்வர், ஹைதராபாத், பெங்களூர் இருக்கு. மற்றபடி வந்து பாம்பே கனெக்ட் கொடுக்கணும், டெல்லி கனெக்ட் கொடுக்கணும், நிறைய டூ டயர் சிட்டிஸோட கனெக்ட் கொடுத்தா பாண்டிச்சேரி நல்லா டெவலப் ஆகும், டூரிசம் டெவலப் ஆகும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப் ஆகும், இன்னும் ஃபர்தரா இன்னும் நல்லா டெவலப் ஆகும், நல்ல ஹோட்டல்ஸ் வரும், அது வந்து பாண்டிச்சேரிக்கு நல்ல கெயின் கொடுக்கும்.
1: ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் சஜஷன் சார். ரொம்ப ஹாப்பி உங்க கூட பேசுறது. நேர்களே ரொம்ப அழகா வந்து இங்க இருக்கக்கூடிய லாஸ்ட் டைம் மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேச போறோம். பாடல் கேட்டுட்டு நம்ம நம்ம புதுவை நிகழ்ச்சியை தொடரலாம்.
3: பாடலுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: One more remix.
1: Hey, இங்க தாதா கிங். கண்ணா இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:31 எஃப்எம் ரெயின்போ 102.8 நம்ம புதுவை ஷோவை கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 நம்ம புதுவை ஷோவை கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே சோனி லாஸ்பேட் ஏர்போர்ட் ரோட்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்டதான் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் யார் யார் கூட பேச போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,

0: ஆஷா மக்களே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க லாஸ்ட் டைட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுல. ஒரு காலருக்கு ஒருத்தவங்க இருக்காங்க இங்க பேச போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைட்க்கு ஏன் நேம் வந்தது இந்த நேம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா பிரெஞ்சுக்காரர்கள் இருக்காங்கல்ல ஆஷா, அவங்க வந்து நம்ம பாண்டிச்சேரியில வந்து இந்த பகுதியை ஆண்ட போது அப்போ ஒரு ராணுவ தளபதி இருந்திருக்காரு, ஜீன் லா டி லாரஸ்டன் அவரோட பேரு. அந்த லாவோட பேட்டு இது அவர் அண்டர் அவரோட லா பேட்டுன்னு சொல்லி லா இன் பேட் லா இன் பேட்னு ஆரம்பிச்சுதான் இது வந்து லாஸ் பேட் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இப்போ மக்களே இன்னைக்கு லாஸ் பேட்க்கான பேர் காரணம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நான் வந்தேன், வந்த வழியில பாத்தீங்கன்னா ரொம்ப பசிச்சிருச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான ஒரு ரோட் சைட்ல நல்ல பாரம்பரியமான உணவுகள் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு ஷாப் இருக்கு நம்ம லாஸ் பேட்ல ரோட்ல. சோ அவங்க கூட பேச போறோம். வணக்கம் மேம். ஹலோ. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: உங்க பேரு?
1: என் பேரு கல்பனா.
0: கல்பனா மேம், நீங்க எத்தனை வருஷமா லாஸ் பேட்ல இருக்கீங்க?
1: மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்.
0: என்னோட ஷாப் நேம் வந்து ஏர்போர்ட் நலம் வெல்னஸ் சென்டர்.
1: நாங்க பாரம்பரியமான ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றோம். லைக் கஞ்சி வந்து கருப்பு கவுனி, ஒரு நாளைக்கு மாப்பிள்ள சம்பா, ஒரு நாளைக்கு கருங்குருவை, காட்டியானம், மூங்கில் அரிசி, சிலப்பப்பூ அரிசி இதெல்லாம் கொடுப்போம். கருப்பு உளுத்த நினைச்சு கொடுப்போம். கருப்பு உளுந்துனா கருப்பு உளுந்து ஃபுல்லாவே, அதுல வந்து மக்கானா, கம்பு, கேழ்வரகெல்லாம் போட்டு கொடுப்போம். தென் முடவாட்டைக்கால் சூப் கொடுப்போம், முருங்கைக்கீரை சூப் கொடுப்போம், தூதுவளை சூப் கொடுப்போம். முடவாட்டைக்கால்லாம் ரொம்ப நல்லது, நீத்தேன், முடக்குவாதம் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மோஸ்ட்லி ஏஜ் பர்சன்ஸ் எல்லாமே வாக்கிங் போறாங்கன்னு அவங்களுக்கு அதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதை சாப்பிட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் உங்க ஃபீட்பேக்கும் சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸா 1 மந்த் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நீத்தேன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ரெகுலரா எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப உடம்பு கூடு. இந்த கிளைமேட்டுக்கு அதை எடுத்துக்கூடாது. ஆஸ் வெல் அஸ் முடவாட்டு கல்ச்சர்
0: அவங்களோட டாக்டர் அண்ட் சன்ஸ் எல்லாருமே
1: எல்லாமே அப்ராட்ல இருப்பாங்க. ஸோ அவங்களால அவங்களுடைய டாக்டர் இல்லாவோ இல்ல பாப்பா அவங்களோட பொண்ணுங்களோ யாரும் இருந்து செஞ்சு கொடுக்க முடியாது. இப்ப வயசான காலத்துல அவங்களாலையும் தனியா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியாது. பட் நம்ம இங்க இருந்து போறதுனால டெய்லி அவங்க வந்து சாப்பிடுறாங்க. அது ஒரு ஃபுல் சர்வீஸ் தான் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம்.
0: ஓகே. உங்க ஷாப் ஒரு ஃபேமஸான ஷாப். இது தவிர்த்து லாஸ்ட் டைம்ல உங்க பிடிச்ச இடம்னா என்னது?
1: பீச் போலான்னு எல்லாரும் ஆக்குபை பண்ணிடுறாங்க. பட் இந்த இடம் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது, ஏன்னா இங்க வந்து எல்லாமே நம்ம ஊர் பசங்க எல்லாம் விளையாடுறதுக்கான
0: விளையாட்டு அரங்கம் நிறைய இருக்கு. நேரு விளையாட்டு அரங்கம் இதெல்லாம் இன்னொன்னு நேரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு. இப்ப வெளியூர்ல இருந்து யாராவது வராங்கன்னா உங்க லாஸ்ட் வீக்ல எந்த ஏரியாவை ஒரு டூரிஸ்ட் பிளேஸா நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல லாஸ்ட் வீக்ல கேக்குறேன். பீச் நம்ம அங்க இருக்கு ஒயிட் டவுன்ல. உங்க லாஸ்ட் வீக்ல நீங்க ஒரு சஜஸ்ட் பண்ணுவீங்க ஒரு இடம்னா அது எது?
1: டூரிஸ்ட் பக்கத்துல ஒரு பூங்கா ஒண்ணு இருக்கு, அங்க வந்து பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். இஃப் தே வாண்ட் டு
0: நம்ம புதுவை நிகழ்ச்சியில நிறைய பேர்கிட்ட பேச போறோம். லாஸ்ட் டேட் சிறப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இன்னைக்கு வந்து அவங்க கிட்ட பேசலாம் சார். வணக்கம் சார். உங்க பேரு?
3: என் பேர் காளிதாஸ் மேம்.
2: சார், நீங்க லாஸ்ட் பேட்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணா? உங்க பேருடா?
4: அஸ்மிதா.
2: அஸ்மிதா, மார்னிங்கே இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கு, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு சார்.
3: நல்லா இருக்கு, சந்தோஷம்.
2: விளையாடுவோம்
3: அப்புறம் வந்து

0: என்ன படிக்கிறீங்கம்மா? உங்களுக்கு லாஸ்ட் பேட்டர்ன் சொன்ன உடனே எந்த அளவுக்கு பிடிக்கும், எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குது? இப்போ மொபைல்ல நிறைய பேர் கேம் விளையாடுறாங்க, அதுக்கும் இந்த மாதிரி நேச்சுரலா பாடியை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க, எது பிடிச்சிருக்கு?
1: நீங்க வயசாக விளையாடுறது ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், ரொம்ப ஜாலியா அப்பா கூட விளையாடும்.
0: ஓகே ஓகே.
1: டயர்டா இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்.
0: ஓகே. இப்ப லாஸ்ட் டேட்ல இதை தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச இடம்னா என்ன சார்?
2: எலிபென்ட் மைதான் இருக்கு, அப்புறம் வந்து காலேஜஸ் இருக்கு, அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் கிரவுண்ட் அதெல்லாம் பார்க்கறது நல்லா இருக்கும்.
0: ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இவங்க இருக்காங்களா சார்?
2: வந்து இவங்க சம்மர் கோர்ஸ் போயிட்டு இருக்காங்க.
0: ஓகே.
2: இங்க லாஸ்பெட்ல தான் போயிட்டு இருக்காங்க, சம்மர் கோர்ஸ் போயிட்டு இருக்காங்க.
0: ஓகே ஓகே சார். இப்போ டெய்லி எப்போ மார்னிங் வருவீங்களா ஈவினிங் வருவீங்களா?
2: சார் மார்னிங் வரும் மேம்.
0: மார்னிங் வருவீங்க. எத்தனை மணில இருந்து ஓபன் அப்படினு ஏதாவது இருக்கா சார்? ஒரு வரிகள் அழகா ஏதாவது சொல்லணும்னா எந்த சண்டர்டா? நைன்த் தானே சொன்னீங்க. லாஸ்ட் பேட் பத்தி ஒரு அழகான கவிதையோ இல்ல ஏதோ ஒன்னு சொல்லணும். லாஸ்ட் பேட் தான் எனக்கு இப்படி பிடிக்கும்னா என்ன சொல்வீங்க?
1: ரொம்ப நேச்சர்
0: நேச்சர் ரொம்ப அழகா இருக்குல்ல. காத்து இப்ப டைம் 8:45 ஆக போகுது, இருந்தாலும் அந்த கூலிங்னஸ் நல்லா இருக்கு. மதியம் சம்மர் டைம் இல்ல இப்போ
2: இல்ல, இங்க மரங்கள்லாம் இருக்கிறதுனால வீட்டுல ரொம்ப இதுவா இருக்கு.
0: அதெல்லாம்
2: ஒன்னும் பயம் நல்லா இருக்கு மேம்.
0: தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சூப்பரா வந்து பேசியிருந்தாங்க. அதாவது அவங்க லைக் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகள் வந்து விளையாடுறாங்க இல்லையா, சோ அதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆப்டான பிளேஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம மதியம் டைம்ல கூட கூலிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஏ இப்போ அப்படிதான், ஒரு பக்கம் வெயில் அடிச்சாலுமே ரொம்ப அழகா கூலிங்கா இருக்கு. இங்க முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் ஸ்கூல் இருக்குங்க. தாகூர் ஆர்ட் காலேஜ் இருக்கு, அண்ட் மகளிர் பொறியியல் கல்லூரி இருக்கு, சமுதாய நல கல்லூரி இருக்கு, காஞ்சிமா முனிவர் அண்ட் மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி மையம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லைனா இருக்கு. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து முக்கியத்துவம் இருக்கு, அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து கல்விக்கும் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இங்க விளையாட்டுல உங்களுக்கு வாக்கிங் அந்த மாதிரியான இதுக்குமே வந்து இங்க நிறைய இருக்குங்க. ஸோ இன்னும் நிறைய மக்கள் கூட நம்ம புதுவை நிகழ்ச்சியில பேசலாம் பாடல் கேட்டுட்டு.
3: பாடலுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: நிறைவா நம்ம கூட ஒரு 11 வருஷமா இருக்கேன் மேடம்.
4: 11 வருஷமா இருக்கீங்க. லாஸ்ட் பேட்

0: அப்படின்னா உங்களுக்கு என்ன மேம் பிடிக்கும்?
1: எனக்கு இங்க சிவசுப்பிரமணிய கோயில் பிடிக்கும். சித்ரா பௌர்ணமில விசேஷமா நடக்கும். பங்குனி ஊத்திரம் பால் குடம் எடுப்பாங்க, காவடி எடுப்பாங்க. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களை கூட்டிட்டு கொஞ்சம் நடந்து வரலாம் இந்த பக்கம். அப்புறம் வண்டி கத்துக்கலாம். நிறைய இருக்குங்க மேடம், சொல்றதுக்கு வார்த்தையில நிறைய இல்ல. உழவர் சந்தை இருக்கு. நமக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, அப்ப நமக்கு வீட்டுல சமைக்க எதுவும் இல்லைன்னா இங்க வந்து நம்ம காய் வாங்கி உடனே சமைக்கலாம். நிறைய இருக்குங்க மேடம், பார்க்கு நல்லா இருக்கும். நமக்கு மனசு அமைதி இல்லைன்னா வந்துருக்கலாம்.
0: நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது காலையில எழுந்தாலே நமக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். சோ குழந்தைகளுக்கும் ஸ்போர்ட்ஸ், இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியம். அது எல்லாமே இங்க வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூட் கவர்மெண்டால வந்து உருவாக்கப்பட்டு அதுவுமே இங்க இருக்கு. ஃபுட் ஆகட்டும், உழவர் சந்தையாகட்டும், ஆன்மீக தலங்களாகட்டும், எல்லாமே வந்து இங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இதோட நம்ம புதிய நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.
2: தேங்க்யூ ஆர்ஜே சோனி.
3: இங்க தாதா கிங் கணாயிரு எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம்.
7: WhatsApp 7598510505 என்ற நம்பருக்கு.

0: 8:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருப்பது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒருத்தர் ரொம்ப பெருமையாக சொன்னார், என்னுடைய இல்வாழ்க்கையில் என் மனைவியோட ஒரே ஒரு தடவை தான் சண்டை வந்திருக்குது அப்படின்னாராம். எப்போன்னு கேட்டிருக்காங்க, கல்யாணத்துக்கு மறுநாள் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் சண்டையே வரலையான்னு கேட்டிருக்காங்க, இல்லைன்னாராம். அது எப்படின்னாங்களாம், அப்போ ஆரம்பித்த அந்த முதல் சண்டையே இன்னும் முடியலையே அப்படின்னாராம். கேட்டவங்களுக்கு சிரிப்பு வந்துட்டுது. அதாவது நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக அவர் அப்படி சொல்கிறாரே தவிர, ஆனால் உண்மையிலேயே இல்வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக நடத்திக்கிட்டு வர்ற ஒருத்தர் தான் அவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு இல்லத்தரசிகள் தான் காரணம். இயற்கையாகவே பெண்களுக்குன்னு சில சிறப்பான குணங்கள் உண்டு. ஒரு தடவை பவேரிய நாட்டு அதிபருக்கும் ஜெர்மன் சக்கரவர்த்திக்கும் தகராறு வந்தது. ஜெர்மன் சக்கரவர்த்தி என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய படையை திரட்டிகிட்டு போய் பவேரியாவின் தலைநகரை வளைச்சுட்டார். ஆனாலும் அவருக்கு கோபம் அடங்கலை. பவேரிய தலைநகரை தரமட்டமாக்கணும்னு தீர்மானித்தார். அந்த சமயத்தில் அவர் மனசில் ஒரு ஓரமாக கொஞ்சம் இறக்கம் தலை காட்டிச்சு. உடனே ஒரு அறிவிப்பு கொடுத்தார், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டும் விதிவிலக்கு அளிக்கிறேன், அவங்கவுங்க முதுகில் சுமக்கக்கூடிய அளவுக்கு பொருள்களை எடுத்துக்கிட்டு அவங்க வெளியேறலாம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் அவருடைய படைத்தலைவர்களை கூப்பிட்டார். பெண்கள்லாம் தட்டுமுட்டு சாமான்களோடு ஊரை விட்டு வெளியேறின உடனே தலைநகரை கொளுத்தி விடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பவேரிய நாட்டு பெண்கள்லாம் ஒவ்வொருத்தராக தட்டு தடுமாறி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சக்கரவர்த்தி பார்க்குறார், அவருக்கு அதிர்ச்சி. என்ன நடந்துச்சு தெரியுமா, பவேரிய பெண்கள் முதுகில் சுமந்து வந்தது யாருன்னா, வீட்டு பொருள்கள் இல்லை, அவங்கவுங்க வீட்டுக்காரர். ஆமாம், அவங்க வந்து தங்களுடைய கணவன்மார்களை வந்து முதுகில் சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக பார்த்தா பவேரிய மன்னனை அவனுடைய ராணி வந்து சுமந்துக்கிட்டு அப்படியே தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெர்மன்

0: சக்கரவர்த்தி இதை பார்த்தாராம். அவருக்கு மனசு அப்படியே நெகிழ்ந்து போச்சு. அந்த பவேரியாவுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டு படைகளை திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டாராம். இது ஒரு வரலாறு. மனைவியின் பெருமைங்கிறது இதுதான். இருந்தாலும் இந்த காலத்துலலாம் அந்த அளவுக்கு நடக்குமாங்கிறது சந்தேகம். அது மாதிரி ஒரு நிலைமை இப்போ வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முதுகில் வந்து சுமந்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதா வச்சுக்குவோம். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சி போட்டியை தான் சுமந்துக்கிட்டு போவாங்க. அண்மையில் வந்து மெக்சிகோவில் வந்து குடும்ப தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்களாம், பேப்பரில் வந்தது. அது என்ன போராட்டம்னா, ஒரு நாள் வீட்டு வேலையை அடியோடு நிறுத்திவிட்டாங்களாம். அவங்கவுங்க கணவன்மார்களை சமையல் வேலை உள்பட சகல வேலைகளையும் அன்னைக்கு செய்ய வச்சு அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களாம். எதுக்காக இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால், வீட்டு வேலைங்கிறது குடும்பத்துக்கு மட்டுமில்லை சமுதாயம் முழுசுக்கும் அது வந்து ரொம்ப முக்கியம், இதை வந்து எல்லாருக்கும் உணர்த்துறதுக்காக தான் இந்த போராட்டம் அப்படின்னு சொன்னாங்களாம். மெக்சிகோ நகராட்சியின் பெண்கள் சம உரிமை இயக்கம் தான் இந்த கிளர்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்ததான். நம்ம ஊர்லெலாம் அந்த அளவுக்கு போராட்டமே அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பல பேர் வீட்டு வேலைகளெல்லாம் பொறுப்பாக செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. ஒரு அம்மா தன்னுடைய கணவர் பேரில் ரொம்ப குறைபட்டுக்கிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஏன் வீடு, ஏன் பங்களா, ஏன் காரு, ஏன் தோட்டம் இப்படியே தான் சொல்கிறீங்க, எதையாவது நம்முடையதுன்னு சொன்னதுண்டா அப்படின்னாங்களாம். கணவர் பார்த்தார், சரி சொல்கிறேன், நம்முடைய வேட்டி எங்கே, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாராம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
6: கண்டிப்பா தேவையில்லை.
7: என்றும் அக்கறையுடன்
6: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் இசை அமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனை சந்தித்து வர்த்தகம், தூய்மை, எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, புத்தாக்க தொழில்கள், விண்வெளி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசித்தார். நேற்று மாலை நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடிக்கு ராயல் ஆர்டர் ஆஃப் த போலார் ஸ்டார் என்ற ஸ்வீடனின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது பிரதமர் திரு மோடி பெற்ற 31வது சர்வதேச விருது என்பது குறிப்பிடத்தக்கது. 79வது உலக சுகாதார பேரவையில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வில் இந்த ஆண்டின் கருப்பொருளான உலக சுகாதாரத்தை மறுவடிவமைத்தல் ஒரு கூட்டு பொறுப்பு என்பதை இந்த பேரவை வலியுறுத்துவதாக திரு நட்டா தமது சமூக ஊடகப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் ஒரு பெற்றோர் தனது மகளுக்காக கசிந்த வினாத்தாளை 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அந்த நபரிடம் சிபிஐ குழு நேற்று விசாரணை நடத்தியதுடன் நாளை புனேயில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளது. இதே வழக்கில் கைது செய்யப்பட்ட புனேவை சேர்ந்த முக்கிய குற்றவாளி மனிஷா மந்தாரேவை 14 நாட்கள் சிபிஐ காவலில் வைக்க டெல்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் இன்று மதியம் 12:15 மணிக்கு தற்காலிக சபாநாயகராக திரு அன்பழகன் பதவியேற்க உள்ளார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். காரைக்கால் மாவட்டத்தின் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்ட பணியாக இணைய வழித்தளத்தின் மூலம் குடும்ப விவரங்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு பணி நேற்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை குறிப்பிட்ட காலத்தில் முடிக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03, 12 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இணைய வழி நேயர் விருப்பம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு

நேரம் 9:03 12 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இணைய வழி நேயர் விருப்பம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்சப்பட்ட நிலையத்திலிருந்து நான் போட போறேன். எது வழியான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க இணையத்துல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பிடிச்சப்பட்ட டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. அந்த பாடலை உங்களுக்காக நிலையத்திலிருந்து நான் போடுறேன். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505. மறுபடியும் சொல்றேன், 7598510505. இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வருது. யார் கேட்ட பாட்டு, என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செங்குந்தபுரம் கோசா கதிரவன் அவர்கள் கேட்ட பாடல் தான் இப்ப உங்களுக்காக வரப்போகுது.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமிப்பு பார்க்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நிருவீதி, புதுச்சேரி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. இணைய வழி நேர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செல்வம் பொம்மிநாயகப்பட்டியிலிருந்து கேட்டிருக்காரு, விருமன் திரைப்படத்திலிருந்து.

இணைய வழி இணைய விருப்பம் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் நிறைய பாட்டு கேட்கணும், உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும்னா என்ன பண்ணணும், உங்களோட வாட்ஸ்அப் எடுக்கணும். வாட்ஸ்அப்பை எடுத்து 7598510505 அப்படின்ற நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அந்த மெசேஜை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நிலையத்திலிருந்து நான் பிளே பண்ணுறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கிருஷ்ணராஜு அக்ரஹாரம் மணிநகரம் மதுரையிலிருந்து சித்தா திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்கார்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: இணைய வழி நேர் விருப்பம் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஆர்த்ததா பாட்டு கேட்டிருக்காங்க. சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால் பண்ணையிலிருந்து, வாலி திரைப்படத்திலிருந்து.
1: December 30th, 1865. October 28th, 1881. The Statue of Liberty. December 7th, 1903. January 2nd, 1920.

0: ஒரு நாள் அவன் அல்காரிதம் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: என்ன அர்த்தம்? ஏன் தெரியும்னு சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றதை தெரியும்?

0: எனக்கு பொய் சொல்றதுன்னு
1: பிடிக்காது. இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்களே, எங்களோட தெரியாதுன்னு சொல்றாங்களா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆய் பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தார் என்ன கொடுத்தா, நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தார் என்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தார் என்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

நேரம் 9:26:44. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் லூயிஸ் செல்வராஜ் கோவை வடவழியிலிருந்து கேட்டிருக்காரு, காற்று வெளியிட திரைப்படத்திலிருந்து.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இணைய வழி நேர் விருப்பம்ல அடுத்ததா பாடல் கேட்டிருக்காரு ரிதன்தாசன் அவர்கள், பண்ணைபுரத்தில் இருந்து வாத்தி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:42 ஐந்து நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இணைய வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன் அவர்கள் பாட்டு கேட்டிருக்காங்க மகாபிரபு திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 9:47, 12:00. நீங்க கேட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் மரியான் திரைப்படத்திலிருந்து. சாமிநாதன் மற்றும் சித்ரா அவர்கள் திருச்சியிலிருந்து கேட்டிருக்காங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் தேசிங்க ராஜா திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்டிருப்பவர்கள் வீர செந்தில்குமார், விளக்க

0: காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் இசை அமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று நார்வே செல்கிறார். இது அவர் நார்வே நாட்டிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணமாகும். நார்வே மன்னர் ஹெரால்ட் மற்றும் ராணி சோஞ்சா மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஜோனஸ் கார் ஸ்டோர் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். 3வது இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு நாளை நடைபெற உள்ளது. இதில் நார்வே, டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் பிரதமர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பங்கேற்கிறார். 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சத்தீஸ்கரின் ராய்ப்பூருக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தில் ராய்ப்பூர் மற்றும் பஸ்தர் ஆகிய இடங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். நாளை ஜகதல்பூரில் நடைபெறும் மத்திய மண்டல சபையின் 26வது கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். இதில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்ட பணியாக இணைய வழித்தளத்தின் மூலம் குடும்ப விவரங்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு பணி நேற்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இணைய வழி சுய கணக்கெடுப்பு திட்டத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி சட்டப்பேரவையில் தொடங்கி வைத்தார். மேலும் பொதுமக்கள் அனைவரும் தங்களின் விவரங்களை முழு மனதோடு கொடுத்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ரோமில் நடைபெற்ற இத்தாலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நார்வேயை சேர்ந்த காஸ்பர் ரூடை வீழ்த்தி இத்தாலியின் ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டத்தை வென்றார். இந்த வெற்றியின் மூலம் பதக்கத்தை வென்ற முதல் இத்தாலிய ஆண் வீரர் என்ற பெருமையை சின்னர் பெற்றார். IPL T20 கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னை MA சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடைபெறும் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

மேற்கிலே டைம் கரெக்டா 10:13 ஜோடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஆஷா. ஒவ்வொரு கேம் ஷோ வந்து நம்ம எஃப்எம் ரெயின்போல போயிட்டு இருக்கு. சோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு டே ஸ்பெஷல் இருக்கு. சோ அத பத்தின கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியா வந்திருக்கேன். சோ நீங்க பதில் சொல்ல ரெடியா இருந்தீங்கன்னா 2271760 and 2275250 அப்படின்ற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் என் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சோ நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன டே ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இன்டர்நேஷனல் மியூசியம் டே, அதாவது சர்வதேச அருங்காட்சியக தினம்.

பதில் சொல்ல ரெடியா இருந்தீங்கன்னா 2271760 and 2275250 அப்படின்ற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் என் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சோ நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன டே ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இன்டர்நேஷனல் மியூசியம் டே, அதாவது சர்வதேச அருங்காட்சியக தினம். சோ இத பத்தின கேள்விகள் தான் நான் உங்களுக்கு கேட்க போறேன். இதுல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படினு கேட்டிங்கனா, சர்வதேச அருங்காட்சியக தினம் யாரால தொடங்கப்பட்டது? சர்வதேச அருங்காட்சியக தினம் யாரால தொடங்கப்பட்டது? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பாஷா படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: சர்வதேச அருங்காட்சியக தினம், இத பத்தி நான் கேள்விகள் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், சர்வதேச அருங்காட்சியக தினம் யாரால தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. நிகழ்ச்சியில வரும் முதல் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் நல்லா இருக்கேன், பர்வீன் திருநாமலை.
2: ஓகே மேம், சொல்லுங்க, ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
3: ஓரளவுக்கு தப்பா சரி கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு தடவை கேள்வி சொல்லுங்க.
2: சர்வதேச அருங்காட்சியக தினம் யாரால தொடங்கப்பட்டது?
3: சர்வதேச அருங்காட்சியக கவுன்சிலிங் அப்படின்னு தான்
2: அருங்காட்சியக தினத்தை வந்து தொடங்கினாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படினு கேட்டீங்கன்னா, இந்த சர்வதேச அருங்காட்சியக தினம் எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது இல்ல கொண்டாடப்பட்டது, எப்படி வேணா வச்சுக்கலாம். சர்வதேச அருங்காட்சியக தினம் முதன் முதலாக எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது, உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760122752500 நம்பருக்கு. நீங்க செல்போன் இல்ல வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி FM Rainbow 102.8 கெட் செட் கோ.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: From Rainbow 102.8 la Get Set Go Game Show நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு சர்வதேச அருங்காட்சியக தினம். சோ இத பத்தின கேள்விகளை தான் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கேன். இதுல லாஸ்டா உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், சர்வதேச அருங்காட்சியக தினம் முதன்முதலாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்க. நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
4: நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம்.
3: கண்டுபிடிக்க சொல்லிட்டீங்களா? நான் உங்க ஆன்சர் கண்டுபிடிக்க சொன்னா நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. இந்த குரல் எப்படி மறக்க முடியும்?
4: ரெகுலரா வருவேன்.
3: அரந்தாங்கில இருந்து ஐயப்பன் சார் தானே பேசுறீங்க?
4: கரெக்ட்.
3: ஓகே, எப்படி கண்டுபிடிச்சோம் பாருங்க. சொல்லுங்க, ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
4: 1977.
3: ஓகே, கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பாராட்டுகள் சார்.
4: நன்றி.
3: உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிக பழமையான அருங்காட்சியகம் எது? இந்தியாவின் மிக பழமையான அருங்காட்சியகம் எது? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கால் பண்ணுங்க. FM ரெயின்போக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2275.

0: 250. நீங்க செல்போன் இல்ல வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக ராசையா படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வரதை கேட்டுட்டு வாங்க.
1: ஏய் இங்க தாதா கிங் கண்ணா, இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: இந்தியாவின் மிக பழமையான அருங்காட்சியகம் எது அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்த காலர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: கலைவாணி,
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
1: ஓகே, சொல்லுங்க என்ன ஆன்சர்.
2: கொல்கத்தாவில இருக்கக்கூடிய இந்திய அருங்காட்சியகம்.
1: ஓகே, கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்கம்மா, பாராட்டுக்கள்.
2: தேங்க் யூ மேம்.
1: தேங்க் யூ. இந்தியாவோட மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய அருங்காட்சியகமா இருக்கு இந்த கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்திய அருங்காட்சியகம். அது மட்டும் இல்லாம வேர்ல்டஸ்ட்லி, அதாவது உலகின்ல 9வது பழமையான அருங்காட்சியகமாகவும் இது இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரிய பழம்பொருட்கள், புதைப்படிவங்கள், விண்கற்கள், அது மட்டும் இல்லாம ஒரு புகழ்பெற்ற எகிப்திய மமி, இது எல்லாமே வந்து இதுல இருக்கு. அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப பழமையான அருங்காட்சியகமா இருக்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பிரபலமான அருங்காட்சியகம் எது? தமிழ்நாட்டில் பிரபலமான அருங்காட்சியகம் எது? நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 2275250 2271760 அப்படின்ற நம்பருக்கு.
3: சொல்லாமலே யார் பார்த்த

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியா. இல்ல லாஸ்டா உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்டது, தமிழ்நாட்டுல பிரபலமான அருங்காட்சியகம் எது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர்கள். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேங்க மேம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேங்க மேம்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: எக்மோர்ல இருக்கிற சென்னை மியூசியம்.
0: ஓகே, சென்னை அரசு அருங்காட்சியகம்.
1: ஸ்ரீரங்கத்துல ஒரு அருங்காட்சியகம் வச்சிருக்காங்க, அத
0: பாத்துருக்கேன்.
1: ராமானுஜரோட அவளோட திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த கோவில்ல. அது ரொம்ப அற்புதமா இருந்தது. இன்னைக்கு அருங்காட்சியகத்தை பத்தி
0: உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அருங்காட்சியகங்கள்ல என்னென்ன பாதுகாக்கப்படுது? அருங்காட்சியகம்னாலே பழமையான பொருட்கள் தான் பாதுகாப்பாங்க. சோ அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய என்னென்ன பொருட்களை வந்து பாதுகாப்பாங்க அப்படின்றது அடுத்த கேள்வி. உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
0: நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு நமது முதன்மை அலைவரிசையில் ஒளிச்சித்திரம், ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இதை கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
7: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप, अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: என்னென்ன பாதுகாக்கிறாங்க நிகழ்ச்சியில ஒரு மடு தலைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்
3: வணக்கம். சொல்லுங்க சார், யாரு இங்க பேசுறீங்க?
8: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
3: ஓகேங்க சார், ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
8: தெரியும் மேடம். நாணயங்கள், செப்பேடுகள், ஆவணங்கள், மன்னர் காலத்தில் பயன்படுத்திய பொருட்கள், அதாவது முக்கியமா ஆவணங்கள், அவங்க என்னெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அந்த ஆவணங்கள், ஓலைச்சுவடிகள், முக்கியமா நம்ம வந்து இது தோன்றது நம்ம தொல்பொருள் ஆய்வுல கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் பாதுகாக்கிறாங்க. நெச்சினடியில கிடைக்கிற பொருட்கள் அருங்காட்சியத்துல வச்சாங்க, அதே மாதிரி
3: நன்றி. சர்வதேச அருங்காட்சியக தினத்தோட முக்கியத்துவம் என்ன? எதுக்காக இதை வந்து நம்ம கொண்டாடுறோம்? சர்வதேச அருங்காட்சியக தினத்தோட முக்கியத்துவம் என்ன? ஆன்சர் கண்டுபிடிச்சுனா கால் பண்ணுங்க 2717602750. நீங்க செல்போன் இல்ல வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில. லாஸ்டா உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், சர்வதேச அருங்காட்சியக தினத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நிகழ்ச்சியில வரும் அடுத்த காலர்கள் வணக்கம்.
1: வணக்கம், நான் புதுல இருந்து ஆசை தம்பி பேசுறேன். நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: ஓகேங்க சார், ஆன்சர் தரீங்களா?
1: தெரியும் மேடம்.
0: சொல்லுங்க.
1: வரலாற்று சிறப்பு மிக்க பொருட்களையும் சின்னங்களையும் பாதுகாத்தல் நம் வரலாற்றை அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லுதல், அதுதான் முக்கியம்.
0: ஓகே,
1: அதுக்காக தான் நம்ம மியூசியம் எல்லாம் இருக்கு.
0: ஓகே, சூப்பரா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, பாராட்டுகள் சார்.
1: ஓகே, வாழ்த்துக்கு. நன்றி
0: நன்றி நன்றி. உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளோட இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. ஸோ அந்த வகையில் இந்த வருடம் அதாவது 2026 சர்வதேச அருங்காட்சியக தினத்தோட கருப்பொருள் என்ன, இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். ஆன்சர் தெரியும்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க போறீங்க காதல் தேசம் படத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: கேட்செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு தனத்தில் இருக்கிற நிகழ்ச்சியோட நிறைவாக உங்களை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சர்வதேச அருங்காட்சியக தினம் 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில வரும் நிறைவான அழைப்பாளர்கள் வணக்கம்.
1: அனைவருக்கும்
0: வணக்கம் சார். சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநேரம் ஷோர் சண்முகசுந்தரம்.
0: ஓகேங்க சார், ஆன்சர் என்ன?
1: அதாவது இந்த மே 18 உலக அருங்காட்சியக தினம் நடப்படுறதுனா காரணம் கருப்பொருள் என்னன்னா பிளவுபட்ட உலகை ஒருங்கிணைக்கும் அருங்காட்சியகங்கள் என்றால் கருப்பொருள்.
0: ஓகேங்க சார், கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. பாராட்டுகள் சார்.
1: மிக்க மச்சி, நன்றி
0: நன்றி நன்றி. நேர்லே இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய பேர் வந்து ஆன்சர் சொன்னாங்க. யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்வின் திருவண்ணாமலை, அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், கலைவாணி செஞ்சிலிருந்து ஹேம்லதா, கள்ளக்குறிச்சியிலிருந்து தூத்துக்குடி முள்ளக்காடுலேருந்து பாபு, புதுச்சேரியிலிருந்து ஆசை தம்பி, சண்முகசுந்தரம் மதுரை, இவங்க எல்லாருக்குமே நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டதற்கு மக்களவை உறுப்பினர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது இந்தியாவிற்கும் ஸ்வீடனுக்கும் இடையிலான நட்பு மற்றும் கூட்டாண்மை உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் தமது சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார். இன்று முதல் வியட்நாம் மற்றும் தென்கொரியா ஆகிய இரு நாடுகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணம் ராணுவ ஒத்துழைப்பை ஆழப்படுத்துதல், தொழில்சார் கூட்டாண்மையை வலுப்படுத்துதல் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவித்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நேற்று மத்திய பிரதேச மாநிலம் லூனி ரிச்சா மற்றும் விக்ரம்கர் அலோட் நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஹஸ்ரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரிக்க மேற்கு மத்திய ரயில்வே உயர் நிர்வாக தரத்திலான விசாரணைக் குழுவை அமைத்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் விசாரணையை நிறைவு செய்து எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகள் மீண்டும் நிகழாமல் தடுக்கும் வகையில் விபத்திற்கான காரணங்கள், தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு அளவுகோல்கள் ஆகியவற்றை அக்குழு விரிவாக ஆய்வு செய்யும் என்றும் மத்திய ரயில்வே கூறியுள்ளது. காங்கோ மக்களாட்சி குடியரசு மற்றும் உகாண்டாவில் ஏற்பட்டுள்ள எபோலா நோய் பரவலை 80 சந்தேகத்திற்குரிய உயிரிழப்புகளுக்கு பிறகு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. காங்கோ குடியரசுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் நோய் பரவும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. காந்தி நகரில் நடைபெற்ற 2026 ஆசிய பழுத்தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி மற்றும் 9 வெண்கலம் உட்பட 10 பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 53 கிலோ எடை பிரிவில் கியானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளிப்பதக்கமும் 1 வெண்கலப்பதக்கமும் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:02. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்கவிருப்பது.
2: வளமான பாரதம். புதுச்சேரி இந்திரா காந்தி தேசிய கலை மையம், சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
3: ப்பா ரவிவர்மா, உன்னதான்ப்பா,
4: என்ன ஒரே யோசனையா இருக்காப்ல?
5: யாரு பிரணித் குரல் கேக்குது?
3: ஏப்பா நான் தான்ப்பா.
4: ஏப்பா உன் வீட்டு வாசல் படி ஏறி உள்ள வந்து உன் பக்கத்துல நிக்கிறேன். இதுவரைக்கும் என்ன நீ பார்க்க கூட இல்லையே.
5: ஆனா ஒண்ணும் இல்லப்பா பிரணித், நான் தான் ஃபைன் ஆர்ட்ஸ்ல PhD பண்ணிருக்கேன்.
4: ஏப்பா நான் கேட்கவே இல்ல, இத எதுக்கு இப்ப சொல்ற?
5: அதான்ப்பா ஆய்வு கட்டுற பண்றேன்பா.
4: ஓஹோ, ஆய்வு கட்டுரை தயார் பண்றியா? எதை பத்தி?
5: தோல்பாவை குத்து சம்பந்தமா ஒரு ஆய்வு கட்டுரை பண்றேன்பா.
4: சரிப்பா, அதுக்கு என்னப்ப?
5: அது சம்பந்தமா மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணும்பா. அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், எங்க பண்ணலாம் எங்க போலாம் அப்படின்னு.
4: ஏப்பா இது ஒரு மேட்ராப்பா, நான் அருமையான ஒரு ஐடியா சொல்லட்டுமா?
5: அப்படியா?
4: ஆமாப்பா.
5: இடம் தெரியுமா உனக்கு?
4: ஏப்பா நம்ம பாண்டிச்சேரியில முருங்கம்பாக்கம் இருக்குல்ல?
5: ஆமா, அந்த அரியாங்குப்பம் பக்கத்துல.
4: ஆமாப்பா.

0: அங்க கலை மற்றும் கைவினை கிராமம், அங்க நான் போயிட்டு வந்தோம்ப்பா.
1: பிரணித், எங்க ப்ரொஃபசர் சொன்னாருப்பா இந்த இடம் தான், ஆனா அப்ப மறந்துட்டான். நானும் அவருக்கு போன் பண்றேன், சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. சரி சரி, நீ சொல்லுப்பா. எனக்கு
0: ஒண்ணு இல்லப்பா, அந்த கலை மற்றும் கைவினை கிராமம் அது உள்ள போனோம்னா அப்படியே லெப்ட் சைடு இந்திரா காந்தி தேசிய கலை மையம் அப்படின்னு இருக்குப்பா. அங்க ஒரு கண்காட்சி இருந்துச்சு, அதுவும் குறிப்பா இந்த தோல்பாவை கூத்துல என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அந்த ஆட்டு தோல்ல தானே அந்த தோல்பாவைக்கான மெட்டீரியலை தயார் பண்றாங்க, அதெல்லாம் அங்க தொங்க விட்டுருக்காங்க. 300 வருஷம் பழமையான அந்த தோல்பாவையெல்லாம் அங்க இருக்குதுப்பா. அதெல்லாம் போய் பார்த்தேன். அது பக்கத்திலே ஒரு லைப்ரரி இருக்குப்பா அவங்களோடது. அதுல நாம இலவசமா நமக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படிக்கலாமா.
1: பிரணித்த, நானும் யூனிவர்சிட்டியில படிச்சதால பாண்டிச்சேரிக்கு என்னால வர முடியல. இன்னைக்கு நீ ஒரு நல்ல இடத்த சொல்லிக்கிறப்பா, இப்பவே நம்ம அந்த இடத்துக்கு போறோம்.
0: நிச்சயமாப்பா, அந்த லைப்ரரி சொன்ன இல்லையா, புத்தகங்கள் நம்ம விலைக்கும் வாங்கிக்கலாமா.

0: நமக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படிக்கலாமா?
1: பிரணித்த, நானும் யூனிவர்சிட்டியில படிச்சதால பாண்டிச்சேரிக்கு என்னால வர முடியல. இன்னைக்கு நீ ஒரு நல்ல இடத்த சொல்லிக்கிறப்பா, இப்பவே நம்ம அந்த இடத்துக்கு போறோம்.
0: நிச்சயமாப்பா, அந்த லைப்ரரி சொன்ன இல்லையா, புத்தகங்கள் நம்ம விலைக்கும் வாங்கிக்கலாமா, மானிய விலையில கொடுக்கறாங்க. சில புத்தகங்கள் அங்க இல்லன்னா நாம எழுதி கொடுத்தோம்னா அத வரவழைச்சு கூட அவங்க கொடுக்கறாங்களாம்ப்பா. உனக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு மையமா அது இருக்கும். நாம அங்க போறோம்.
1: அப்ப பிரணீத், மோட்டார் சைக்கிள் இடம் போலாம்.
0: இப்பயே போலாங்கறியா?
1: ஆமா,
0: அப்ப கிளம்பலாம். இருந்தாலும் வந்துட்டேன், ஒண்ணுமே கவனிக்க மாட்டேங்கிற. ஒரு காஃபி டீ ஏதாவது கொடுத்துட்டு அந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம் அது சம்பந்தமா இன்னும் சில செய்திகள் எல்லாம் ஒன்றை நான் சொல்றேன்ப்பா, அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் போவோமே.
1: பிரணீத், போற வழியில கம்ப குழு வாங்கி தரேன், உடம்புக்கு நல்லா உறுதி இல்ல.
0: ஆமாப்பா, நல்லதுதான், நீ குடுக்கிற டீயை விட அது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, நம்ம போலாம்ப்பா.
1: வண்டி எடுப்பா.
0: சரிப்பா, வண்டி எடுக்கிறேன்ப்பா, உட்கார்ப்பா.
1: இந்திரா காந்தி தேசிய கலை மையம் பத்தி சொன்ன.
0: ஆமா,
1: அது எப்படி புதுச்சேரியில மட்டும் இருக்கா இல்ல நாடு முழுதும் இருக்கா?
0: எப்பா, நாடு முழுக்க 9 இடத்துலதான் இருக்குது, அதுல புதுச்சேரி ஒண்ணே.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: ஆமாப்பா, இந்திரா காந்தி தேசிய கலை மையம் 1985 நவம்பர் 19, அதாவது முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியோட பிறந்த தினம் இல்லையா, அன்னைக்கு அப்ப பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்களால தொடங்கப்பட்டது. ஆங்கிலத்துல IGNCA அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதுக்கு ஆங்கில விரிவாக்கம் என்னன்னா இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் த ஆர்ட்ஸ். இதான்ப்பா, இது வந்து இந்திய அரசாங்கம் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
1: ஆமாமா,
0: அதுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், அதுலதான்ப்பா இந்த துறை இருக்குது.
1: பிரணீத், அங்க கூழ் இருக்க, குடிச்சிட்டு போயலாமா?
0: குடிக்கலாம் ரவிவர்மா.
1: அம்மா, 2 சொம்பு கம்பங்கூழ் போடுமா?
0: நல்லா சூப்பரா இருக்குப்பா.
1: ஆமா,
0: தொட்டுக்க, அந்த நார்த்தங்கா ஊருகா இருக்குது, துவையல் கூட வச்சிருக்காங்கப்பா.
1: இல்ல, நான் நார்த்தங்கா ஊருகா எடுத்துக்கிறேன்பா.
0: நான் வந்து துவையிலும் அந்த மோர் மிளகாயும் எடுத்துக்கிறேன்ப்பா.
1: பிரணீத், அந்த சின்ன வெங்காயம் 2 இடம்.
0: இதுவும் நல்லா இருக்கும்ப்பா, இதுக்கு
1: சூப்பரா இருக்குது. அப்பா, வயிறு அம்பிடுதுப்பா, கூழ் குடிச்சே. இந்தாங்கம்மா, 50 ரூபா.
0: சரிப்பா ரவிவர்மா, அப்ப நம்ம கிளம்பலாமா?
1: மணி ஆகுது.
0: ஆமாப்பா, ஆமாப்பா, வண்டியில உட்காருப்பா.
1: சரி சரி சரி. பிரணீத், இந்திரா காந்தி தேசிய கலை மையம் நம்ம இந்தியாவில் எத்தனை மையங்கள் இருக்குதுன்னு சொன்னேன், அதனுடைய விரிவாக்கம்லாம் சொன்னேன். இந்திரா காந்தி தேசிய கலை மையம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் தான் என்னப்பா? அதை
0: ஒன்றும் இல்லைப்பா, இந்திரா காந்தி தேசிய கலை மையம் பல்வேறு கலை வடிவங்களை ஆய்வு செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுப்பா. மனித கலாச்சாரம், சமூகம், இயற்கையுடைய பரந்த சூழல்ல வெவ்வேறு கலை வடிவங்கள்ல ஒன்றோடொன்று எப்படி இணைஞ்சிருக்குது, இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சு வாய்மொழியா கூட சில விஷயங்கள் வந்து தொன்று தொற்று நமக்குள்ள கடத்தப்பட்டு வரும், அதெல்லாம் கூட அவங்க காட்சி பொருளா வந்து கொண்டு வராங்கப்பா. இப்ப இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி சொல்றோம் இல்லையா, கணினி தொழில்நுட்பம், இதெல்லாம் பயன்படுத்தி ஆவணப்படுத்துறாங்கப்பா. இதெல்லாம் அவங்களுடைய முக்கியமான வேலை.
1: சரி சரி. பிரணீத், நோக்கங்கள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்ன, இது போக இந்த கண்காட்சிகள் எல்லாம் பத்தி சொன்ன, இதுவும் அவங்களுடைய வேலை தானா?
0: ஆமாப்பா, நிகழ்ச்சிகள் நடத்துறது, கண்காட்சிகள் வைக்கிறது, அப்புறம் அந்த மல்டி மீடியா கணிப்புகள், மாநாடுகள், கருத்தரங்குகள், அப்புறம் பாரம்பரிய மற்றும் சமகால இந்திய கலைகள் பற்றிய பட்டறைகள் நடத்துறது, உரையாடல் நடத்துறது, நம்ம வந்து கலந்துரையாடல் எல்லாம் கூட அவங்கள்ட்ட போய் பேசலாம் பா. இது சம்பந்தமா அறிவியல் பூர்வமா பல்வேறு விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறதுலயும் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் நாடு முழுக்க 9 இடத்துல அமைக்கப்பட்டு அருமையான செய்திகள் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட பரப்பிட்டு இருக்காங்க.
1: பிரணீத், இது வந்து மாநில அரசு நிர்வகிக்குதா இல்ல மத்திய அரசு நிர்வகிக்குதா?
0: மத்திய அரசு நிர்வகிக்குது. இப்ப டெல்லி சொன்னேன் இல்லையா, இப்ப ஆரம்பிச்சாங்கன்னு. இது போக வாரணாசி, கவுகாத்தி, பெங்களூரு, ராஞ்சி, புதுச்சேரி, திருச்சூர், அப்புறம் வந்து வதோதரா, ஸ்ரீநகர், இந்த இடங்கள்லையும் இந்த இந்திரா காந்தி கலை மையத்துடைய ரீஜனல் ஆபீஸ்லாம் வச்சுக்கிட்டு எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரியான பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கப்பா.
1: அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கலைகள் எல்லாம் அழியாவண்ணம் பாதுகாக்கிறாங்க.
0: ஆய்வுகள் செய்யறது, அதை ஆவணப்படுத்துறது, இப்படி பல்வேறு செயல்களை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கப்பா. இப்ப பேசிட்டே

0: இதில் முருகன் பக்கமே வந்துட்டோம், அப்படியே லெஃப்ட்ல டேர்ன் பண்ணோம்னா அப்படியே அந்த ரோட்ல போயிட்டே இருக்கலாம்ப்பா.
1: பிரணீத், இதோ அதை வந்துச்சு வந்துருச்சு வந்துருச்சு, அங்க போர்டு இருக்கு, இந்திரா காந்தி தேசிய கலை மையம்.
0: ஆமாப்பா ஆமாப்பா, இந்த கலை மற்றும் கைவினை கிராமம் முருகம்பாக்கம், இந்த உள்ள போலாம்ப்பா.
1: ஓ சரி சரி சரி,
0: அதோ லெஃப்ட் சைடு நீ சொன்ன மாதிரி கரெக்டா போர்டு உள்ளே ஒன்னு போட்டுருக்காங்க பாரு.
1: ஆமா ஆமா ஆமா,
0: வண்டியை நான் இப்ப ஓரமா நிப்பாட்டுறேன்.
1: கலை மற்றும் கைவினை கிராமம் போட்டுருக்க.
0: ஆமாப்பா, அது ஒட்டு மொத்தமா அந்த இடத்துக்கு பேரு.
1: ஓஹோ,
0: இப்ப நம்ம வந்து இடது பக்கமா தான் நம்ம போகக்கூடிய அந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம்
1: உள்ள இருக்கோ.
0: ஆமாப்பா, கொஞ்சம் உள்ளதான் இருக்கு, வாப்பா போலாம்.
1: சரி
0: சரியா, சரி உள்ள போய் யார பாக்க போறோம், முதல்ல என்ன போர்டு போட்டுருக்கு கொஞ்சம் பாருப்பா.
1: மண்டல இயக்குனர் கலைமாமணி, முனைவர் கோபால் ஜெயராம.
0: ஓ அப்பா, இத பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியாப்பா?
1: கேள்விப்பட்டிருக்கேன்.
0: சரிப்பா சரிப்பா, உள்ள போலாமா?
1: உள்ள போலாம் பிரணீத்.
0: அவர்கிட்ட பேசுறப்ப அப்படியே செல்போன்லயே அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுப்பா.
1: இனிதுல சார்ஜ் கம்மியா இருக்குதே.
0: சரிப்பா, இந்தாப்பா என் போனு.
1: சரி சரி சரி,
0: இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே.
1: சரி
0: சார், வணக்கம் சார்.
1: சார் வணக்கம் சார்.
0: சார், இந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம் இது சம்பந்தமா ஒரு ஆய்வு கட்டுரைய நண்பர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு.
1: ஆமா, நான் தான் ரெடி பண்றேன் சார்.
0: அதனால இந்த மையத்தின பத்தின பல்வேறு செய்திகளை நீங்க சொல்லணும்.
1: என் பேரு ரவிவர்மன், நண்பர் பேரு பிரணீத்.
0: சார் நீங்க பேசுங்க சார்.
2: இந்திரா காந்தி தேசிய கலை மையம் என்பது ஆவணப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இந்திய அரசாங்கத்தின் கீழ் கலாச்சார பண்பாட்டுத்துறையின் கீழ் இயங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். இந்த இடம் என்பது மிக பிரதானமிக்க இடம் மட்டுமல்ல, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாகவும் கருதப்படுகிறது. ஏன்னா அருகாமையிலேயே அரிக்கமேடு என்ற ஒரு அற்புதமான உலக தரம் வாய்ந்த அகழ்வாராய்ச்சி நிகழ்த்தி இருக்கின்ற, இன்னும் நிகழ்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு அற்புதமான இடத்துக்கு அருகாமையில் இருப்பதாகவும், இயற்கை வளங்கள் கூடிய ஒரு இடத்திலையும் இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த கலை மற்றும் கைவினை கிராமம் இருப்பதனாலையும் இந்த இடத்தை நம்ம சூஸ் பண்ணோம். இந்திரா காந்தி தேசிய கலை மையம் இங்க நிகழ்த்தப்படும் போது ஆய்வு செய்வதற்கும் ஆவணப்படுத்துவதற்கான சூழல் இயல்பாகவே அமைஞ்சிருக்கிறது இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கப்படுது. இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான வேலை, ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு பணி இருக்கிறது. அதுல புதுச்சேரி இருக்கிற இந்த நிறுவனத்தின் முக்கிய பணியாக அகழ்வாராய்ச்சி, அதே சமயத்துல மறைந்து கொண்டிருக்கின்ற கலைகள் அல்லது மறந்து போன கலைகள் அத்தனையும் ஒன்று சேர்த்து அதை தேடி தேடி கண்டுபிடிச்சு அதை முறையாக ஆய்வுக்கு உட்படுத்தி சரியான முறையில் ஆவணப்படுத்தணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் நாம இதை செஞ்சிருக்கிறோம். புத்தக வடிவம் என்பது ஒரு பகுதியாக இருந்தால் கூட முழுமையாக டிஜிட்டல் முறையை ஆவணப்படுத்தி நம்மளுடைய வெப்சைட்ல அதை போடுறோம். இப்ப இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை கலை நிறுவனங்கள் வெப்சைட்ல நாம் ஆவணப்படுத்தியதை பார்த்து அவங்க ஆய்வுக்கு உபயோகப்படுத்திக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, உலக அளவில் நமது நிறுவனத்தினுடைய வேலைப்பாடுகள் அவங்க கிட்ட போய் சேர்ந்திருக்கிறது என்பதுக்கு யுனெஸ்கோ நம்முடைய தொடர்பில் இருப்பது தான். தற்போது கூட உலக அளவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாநாடு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தாந்திரிக் ஆற்றுன்னு சொல்லு, அதில் பல்வேறு நாடுகளில் இருந்து பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் அழைத்து வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல வச்சு அவங்கள ஆய்வு முறைகளை கட்டுரை வெளியிட்டு அதை ஒரு புத்தக வடிவில் வெளியிடுறோம். இதை போன்ற பல புத்தகங்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம். அதே போலவே கிராமப்புறங்களிலும் நாம் நோக்கி போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் நாம் இப்போ தற்போதைக்கு வேலைக்கு அமர்த்திருக்கிறோம். அது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் சொல்லித்திட்ட ஆய்வாளர்கள், அதே சமயத்தில் பேராசிரியர்கள் இங்கே இருக்கிறாங்க, ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, அலுவலகம் சார்ந்த ஊழியர்கள் இருக்காங்க. அலுவலகத்துக்குள்ளே ஒரு சிறிய நூலகமும் வைத்திருக்கிறோம். நீங்கள் தோல்பாவை என்ற ஒரு அற்புதமான பாரம்பரியமிக்க ஒரு கலை வடிவம் இன்றைக்கு காணாமல் போயிடுச்சு. தமிழகத்திலையும் சரி, புதுச்சேரியிலும் சரி, அல்லது மற்ற அருகாமையில் மாநிலங்களிலும் வெகு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிற குடும்பங்கள் தான் பழமையா மாறாத அந்த தோல்பாவை நிகழ்ச்சிகளை செய்துட்டு இருக்காங்க. ஆனால் புதுச்சேரி கலை மற்றும் கைவினை கிராமத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த நிறுவனம் ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து ஆவணப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக சொல்லப்போனால், புதுவையிலேயே மிக புகழ்பெற்ற ஒரு கலைஞராக வாழ்ந்தவர் தேசிய விருதாளர் ராஜப்பா அப்படின்றவர், தோல்பாவையில் மிகவும் ஆழம் பார்த்தவர், அற்புதமான ஒரு கலைஞர். அப்பேற்பட்ட ஒரு கலைஞருடைய படைப்புகள் நாம் பாதுகாத்தே ஆகணும் அப்படின்றதற்காக இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் மேலதிகாரியுடன் தொடர்பு கொண்டு கொரோனா காலகட்டத்திலையும் அவங்கள போய் சந்திச்சிருந்தோம். துரதிருஷ்டவசமாக அவர் அந்த காலத்தில் இல்லை, அவருடைய மனைவி திருமதி சுந்தரி அம்மாள் அவங்க இருந்தாங்க. அதற்கு பிறகு அவருடைய மகன் ஒருத்தர் இருந்தாங்க, ரெண்டு பேரும் மட்டுமே சந்திச்சோம். ஒரு கலைஞனுக்கே இருக்கக்கூடாத மிகப்பெரிய ஒரு இழப்பு என்னன்னா வறுமை. ஆனால் பெரும்பான்மை கலைஞர்கள் வறுமையை தான் நோக்கி போயிட்டு இருக்க, இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்பத அவங்களை சந்திச்சதை நான் அறிந்து கொண்டது. கிட்டத்தட்ட அவங்களுடைய நினைவுகள் அத்தனையும் காலம் கடந்து நிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பொருட்களை போட்டு போய் கேட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு சிறு நிகழ்வுல கேள்விப்பட்டோம், அவங்க உபயோகப்படுத்தி கொண்டிருந்த

0: பழம்பெருமை வாய்ந்த தோல் பாவைகள், உண்மையான முறையாக செய்யப்பட்ட தோல் பாவைகள் வெளிநாட்டினர்கள் வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இந்த மண்ணில இருக்கிற நாம அதை பாதுகாக்கலனா இந்த மண்ணுக்கே செய்யற மிகப்பெரிய துரோகமாக கருதி முறையாக அனுமதி வாங்கி அவங்களுடைய பொருட்களை வாங்க போயிருந்தோம். அப்போதைக்கு அந்த பொருட்களை பத்தி விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட 5 தலைமுறையினராக செய்த அந்த தோல் பாவைகளை செய்த முறையை பற்றியும், எந்த காலகட்டத்தில் இது வாங்கப்பட்டது இல்லை செய்யப்பட்டது, எப்படி செய்தீங்க, இது யார் யாரால் செய்யப்பட்டது, எந்தெந்த தலைமுறைகள் இதுல ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க, அப்படி அத்தனை விஷயங்களிலும் சேகரிச்சு அவங்க தோல் பாவைகளை வாங்கி இப்போது நம்ம நிறுவனத்திலே இருக்கின்ற ஒரு அரங்கத்துல இப்ப காட்சிப்படுத்திருக்கிறோம். இந்த கண்காட்சியின் முக்கியமான நிகழ்வு என்னன்னா, பெரும்பாலும் தோல் பாவை நிகழ்ச்சி திரைக்கு பின்புதான் நிகழும். திரைக்கு முன்பு இருந்தால் பார்வையாளர் பார்ப்பாங்க, ஆனா இப்ப எந்த பொருளால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்ப்பதற்கோ பெரும்பாலும் யாருக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப நாம காட்சிப்படுத்திருக்கும் போது அதை வெளியே கொண்டு வந்து பழம்பெருமை வாய்ந்த கிட்டத்தட்ட 300 வருடத்திற்கு முன்பு செய்யப்பட்ட அந்த தோல் பாவைகளை பார்வையாளர்கள் அழைச்சி தொட்டு பாருங்க. ஆரம்பிச்சு ஒரு 2 மாதம் ஆகிறது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள், கலை ஆர்வலர்கள் வந்து இதுவரைக்கும் பயன்பெற்று போறாங்க. மற்ற மாநிலங்கள் இருந்தும் கூட இதை கேள்விப்பட்டு இன்றும் இருக்கிறது. இது இன்னும் ஒரு மாதம் அல்லது 2 மாதம் போல அந்த கண்காட்சி நிகழும், பார்வையாளர்கள் வந்து பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாதுங்க. இது இந்த நிறுவனத்திற்கே கிடைத்திருக்க மிகப்பெரிய பெருமையை நினைக்கிறோம். புதுச்சேரியில வீராம்பட்டினம் அப்படின்ற தேர் மிக புகழ் பெற்றது. அதே போல வில்லியனூர் தேரும் மிக புகழ் பெற்றது, புராதனமிக்க கோவில் அது. அந்த தேரை பற்றி முறையாக எப்படி செய்திருக்கிறார்கள், அந்த காலகட்டத்தில் என்ன மரம் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க, அது செய்யும் போது எந்த உளிகள் உபயோகப்படுத்தினாங்க, எந்தெந்த தச்சர்கள் இந்த மாதிரி ஒரு சிற்பம் செய்யும் போது எந்தெந்த உணவு கட்டுப்பாடு இருக்கும், தேர் செய்வதற்கான முறைகள் என்ன, அத்தனை நான் ஆவணப்படுத்தி ஒரு புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறோம். அந்த புத்தகம் நம்ம நூலகத்திலே கிடைக்கிறது. ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணத்தால் வெளியூர் நாடுகளில் இருந்தோ அல்லது வெளி மாநிலங்கள் இருந்தோ இங்க இருக்கின்ற ஓவிய கண்காட்சிய அல்லது சிற்ப கண்காட்சியோ அல்லது இங்கிற தோல்பாவை கண்காட்சியை பார்க்கணும் ஆர்வப்பட்டாங்கன்னா முன்கூட்டியே நமக்கு தெரிவித்தாங்கன்னா அதற்கான ஏற்பாடுகள் செய்யும். 0-4-1-3-2-9-6-2-2-8-0 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தினுடைய வலைத்தளம் www.igncea.gov.in இந்த வலைதளத்தில் போயிட்டு நம்ம பார்த்தனம் தெரியும். இப்போ நம் மண்ணுக்கே வந்திருக்கிற இந்த மாபெரும் கொடையை கலைஞர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் இங்கு வந்து பயன்பெறுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: ரவிவர்மா, அதோ ஒருத்தர் உட்காந்துருக்கா இல்லையா? ஆமா, தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு போன தடவை வந்தப்பயே பார்த்தேன். அவரு ஒரு ஆராய்ச்சி மாணவர்.
2: ஓஹோ,
1: அவரு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அது சம்பந்தமா சில கட்டுரைகள்லாம் எழுதிட்டு இருக்காரு. அவருக்கு இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துல நிறைய தொடர்பு இருக்குதுப்பா.
2: ஆமா ஆமா ஆமா, இவரை நான் பாத்துருக்கேன், புதுச்சேரியை சேர்ந்தவர் தான். இவர் பேரு முனைவர் நான் கோபி. இவரு
1: அவர்கிட்ட நம்ம கேப்போம்பா.
2: சரி சரி சரி
1: சார், வணக்கம் சார்.
2: சார் வணக்கம் சார். கோபி சார், இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: நான் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு ஆய்வுகளில் வந்து ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். நிகழ்கலைத்துறை சார்ந்த ஆய்வுகளில் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி வருகிறேன். அது வந்து மாநிலம் தாண்டி நாடுகள் தாண்டி நிறைய ஆய்வு பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் இந்த மண்டல பிரிவு அமைந்ததன் பிறகு ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வு சம்பந்தப்பட்ட கலை மற்றும் அது தொடர்பான ஆய்வுகள் வந்து நிறைய மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நிகழ்கலை துறை சார்ந்த ஆய்வுகள் வந்து எங்களை மாதிரி தனி நபர்கள் மேற்கொள்வது ஒரு முறை, அல்லது தனியார் நிறுவனங்கள் மேற்கொள்வது ஒரு முறை அப்படின்ற வரிசையில நம்முடைய இந்திய நாட்டின் தேசிய கலை மையங்கள் நமக்கு எவ்வளவு வாய்ப்புகளை வந்து வழங்கி வருகிறது அப்படின்ற விஷயமே இந்த புதுச்சேரியினுடைய மண்டல மையம் வந்த பிறகும், அதனுடைய இயக்குநராக முனைவர் கோபால் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு தெருக்கூத்து தொடர்பான ஆய்வுகள் வந்து இங்க தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அது மாதிரி தொடர்ச்சியாக நாட்டியம் மற்றும் இசை இது தொடர்பான மாணவர்களை ஒருங்கிணைத்த வகையில வந்து இவங்க கருத்தரங்கங்கள் நடத்துறது அப்படின்றது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாங்கள் நினைக்கிறோம். அப்போ மாணவர்கள் ஈடுபடுவதன் வழியாக ஆய்வாளர்கள் மட்டுமே இந்த துறையில் வந்து ஈடுபடுவது என்ற அந்த ஒரு வழக்கு மறுவி மாணவர்களும் அதே சமகாலத்திலேயே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த அரிய கலை

0: புரிந்து கொள்வது, அதை தொடர்வது, அதை அவர்களுடைய வருங்காலத்தில் அவங்க கையில எடுக்கிறது அப்படின்ற நிறைய வேலைப்பாடுகள் இதுக்குள்ள நடந்துகிட்டு வருது. அதுக்கு அடுத்தது தொடர்ச்சியா சொல்லணும்னு சொன்னா, தெருக்கூத்து பயிற்சிகள் இப்ப மிக சமீபத்துல தேசிய நாடகப்பள்ளியிலிருந்து வந்து மாணவர்கள் நம்மளுடைய புதுச்சேரியில 40 நாள் வந்து தங்கி தெருக்கூத்தை வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. இப்ப அதை ஒருங்கிணைப்பதற்கு கட்டாயம் ஒரு பெரிய நிறுவனம் வந்து நமக்கு துணை செய்யணும். அந்த வகையில் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 நாள் ஒர்க் ஷாப்பை முடிச்சுட்டு இதே இடத்துல இந்த முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமத்தில் ஒரு நிகழ்வை நிகழ்த்திட்டு போனாங்க. அது மாதிரி எனக்கு ரொம்ப நினைவில் நிற்கக்கூடிய நிகழ்வாக நான் இங்கே பார்க்கக்கூடியது, நாட்டிய சாஸ்திரத்தை பற்றி இங்கே ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடந்துச்சு. அதில் தொடர்ச்சியாக பணிபுரியக்கூடிய ஒரு சிறப்பு அழைப்பாளர் வந்து அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அப்ப ஆய்வாளர்கள் ஒரு இருக்கையில் உட்கார்ந்திருக்கோம், அதே நேரம் ஆய்வாளர்களை விட அதிகமாக சமகாலத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களும் வந்து உட்கார்ந்திருந்தாங்க. அந்த கருத்தரங்கங்கள்ல உட்கார்றதுன்றது மிக மிக முக்கியமான விஷயமா நாங்க பாக்குறோம்.
1: ரவிவர்மா, அடுத்ததா நம்ம யார சந்திக்க போறோம்?
2: பிரணீத், அதுவும் அந்த ரூம்ல உட்காந்துக்கிறாங்களே, அவங்க எனக்கு தெரியுமா? அவங்க பொம்மலாட்ட கலைஞர் தே எலிசபெத் ராணி அவங்க.
1: ஓஹோ, தெரிஞ்சவங்களா?
2: ஆமா ஆமா ஆமா, பொம்மலாட்ட கலையை பத்தி நிறைய சொல்லுவாங்க.
1: ரவிவர்மா, அவங்க இந்த மையத்துல இருக்காங்கன்னா,
2: ஆமா,
1: இந்த மையத்துக்கும் அவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குப்பா. அதனால இந்த மையத்துல அவங்களுடைய செயல்பாடு என்ன, அதை கூட நம்ம கேட்கலாம்ப்பா.
2: கேட்டுடுவோம்.
1: கேளுப்பா, உனக்கு தெரிஞ்சவங்களாச்சே.
2: சரி சரி சரி. எலிசபெத் ராணி மேடம் வணக்கம்.
1: வணக்கம்மா.
2: இந்த கலை மையத்துக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
3: வணக்கம். இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தோட ஒரு பயனாளியா நான் உங்க முன்னாடி பேசுறதுக்குல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு பொம்மலாட்ட கலையில மிகப்பெரிய ஒரு இடம் பிடித்த என்னுடைய முன்னோர்கள் ராசப்பா ஐயாவோட கலைக்கூடத்தோட தோல்பாவை பொம்மைகளை காட்சிப்படுத்தி அதை வருங்கால குழந்தைகள் மத்தியில எடுத்துட்டு போற ஒவ்வொரு நொடிக்காகவும் நாங்க நன்றி சொல்றோம். ஏன்னா நான் வந்து பொம்மலாட்ட கலைஞர் அப்படின்னு சொல்றதுல நான் ஒரு சிறிய துரும்பு. எனக்கு முன்னாடி எங்க புதுவையில எங்களுடைய ராசப்பா ஐயாவா இருக்கட்டும், மிகப்பெரிய கலை மாமணி வாங்கின எங்களுடைய சுந்தரி அம்மாவா இருக்கட்டும், அதை தொடர்ந்து தண்டபாணி ஐயா ஒரு தேசிய விருதாளர் ஆசிரியர் அவர்கள் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து கொண்டு இந்த கலையை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போனாங்க. அதே மாதிரி காரைக்கால்ல இருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த கலைஞர்ல மிகப்பெரிய பத்மஸ்ரீ விருது வாங்கின எங்களுடைய கேசவசாமி ஐயா அவர்கள், இவ்வளவு முன்னோர்களையும் கடந்துதான் நான் ஒரு சிறு துரும்பாக இந்த பொம்மலாட்ட கலையை என்னுடைய வாழ்நாளில் நான் சுமந்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம் மூலமாக பயனடைந்த ஒரு நபராக நம்மளுடைய முன்னாள் கவர்னர் திரு கிரண்பேடி அம்மையார் அவர்களுடைய மேற்பார்வையில் அவங்களுடைய தலைமையில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் கல்வியை ஊக்குவிப்போம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொம்மலாட்டம் நிகழ்வை நடத்த எனக்கு வாய்ப்பு வழங்கினாங்க. மிக அற்புதமான நிகழ்வாக இன்னைக்கும் என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரு சாதனை பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு மிக பெரிய ஒரு வாய்ப்பு. அது மட்டுமில்ல, 2023 என் தேசம் என் மண் என்ற நிகழ்வுல அரசு பள்ளி மாணவர்களிடையே நாங்க வந்து பறை இசை, மயிலாட்டம், ஒயிலாட்டம், மாடாட்டம் என்ன அப்படியே அற்புதமா இந்த நிகழ்வை வந்து அரசு பள்ளி மாணவர்கள்கிட்ட கொண்டு போனோம். இந்த தேசிய கலை மையம் என்ன பண்ணுவாங்கன்னா, மாசத்துல ஒரு 2 நாட்களை வந்து நாங்க வந்து அரசு பள்ளி மாணவர்களை இந்த கண்காட்சி ஆவணப்படுத்தக்கூடிய படங்களை ஒரு டைம் வந்து திரையிட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பழங்குடி இன மக்களோட ஓவியங்கள் அந்த மாதிரியான ஒரு படங்களை வந்து காட்சிப்படுத்துறப்ப அற்புதமா இருந்ததா, பழங்குடியின மக்கள் கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு திறமைகள் இருக்கா அப்படின்றத வந்து பள்ளி மாணவர்களை அழைச்சி அவங்களா வந்து இதெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்களை இந்திரா காந்தி தேசிய கலை மையம் மக்கள் மத்தியில அதிகமா எடுத்துட்டு போறோம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கற்சிற்பங்கள், இந்த கல்லுல ஆகக்கூடிய சிற்பங்களை பத்தி ஆவணப்படங்கள் திரையிடப்பட்டாங்க, அதுவும் பள்ளி மாணவர்களுக்காக. இந்த ஆவணப்படங்களை மட்டுமே வெளியிட்டுட்டு பள்ளி மாணவர்கள் அனுப்புறாங்களா அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல அப்படியே ஒரு சைலண்டா ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும் ஒரு மூவி போடுவாங்க. அதுல அவ்வளோ அந்த பசங்களுடைய அந்த நல்லொழுக்கம், இங்க வர குழந்தைங்களுக்கு அறிவு சார்ந்த சில விஷயங்களும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் கண்டிப்பா வந்து இந்திரா காந்தி தேசிய கலை மையம் ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கும் இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் அதை நாங்க விதைச்சிட்டு இருக்கோம். அதுல அதுல பயனடைஞ்சதுல எனக்கு ரொம்ப பெருமை. என்னுடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா பொம்மலாட்டம் மூலமா பாலினம் சார்ந்த வன்கொடுமையை எதிர்த்து குழந்தைகள் அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கணுன்றத ஒவ்வொரு அரசு பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள், பொது இடங்கள்ல வாய்மொழி பொம்மலாட்டம் மூலமாக நான் வந்து என்னுடைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்கேன். அத்தனை பேரோட சார்பாகவும் இந்த துறையில வேலை செய்யற அத்தனை நபருக்குமே நாங்க நன்றி சொல்றோம்.

0: நன்றி.
1: பிரணீத் சொல்லுப்பா, இங்க பாருப்பா அரங்கம் உள்ள ஒரே தோல் பாவையா இருக்க.
2: ஆமாப்பா, அருமையா இருக்குப்பா பாக்கிறதுக்கு. ஒரு கண்காட்சியில ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த தோல் பாவைய நம்ம தொட்டு பாக்கிறோம் இல்லையா?
1: ஆமா ஆமா,
2: ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா, அதிசயமா இருக்குப்பா.
1: நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போது கூட பாத்துருக்கோம்.
2: ஆமாப்பா, வெள்ளை வேட்டி கட்டிருப்பாங்க, திரைக்கு பின்னாடி தோல் பாவை கூத்து நடக்கும். நம்ம இந்த முன்னாடி உட்காந்துக்கிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம நேரடியாக அதெல்லாம் தொட்டு கூட பார்த்தது இல்லைப்பா.
1: ஆமா,
2: இங்கே எல்லாம் தொட்டு பார்க்குற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு.
1: இது என்ன மெட்டீரியல் இது?
2: இப்போ ஆட்டு தோல் பா, இது ஆட்டு தோல்ல தான்ப்பா இந்த தோல் பாவை செய்கிறாங்க.
1: அதனால தான் 300 வருஷமா இருக்கும்.
2: எப்பா 300 வருஷமா ஒருத்தர் பாதுகாத்துட்டு வந்திருக்காரு. அதான் போர்டு போட்டிருக்கப்பா, அங்க ராஜப்பா குழுவினர் அப்படின்னு.
1: ஓ ஆமா ஆமா ஆமா, புதுச்சேரி வாதானூர் கிராமத்தை சேர்ந்த தேசிய விருது பெற்ற பிரபல தோல் பாவை கூத்து கலைஞர் மறைந்த கலைமாமணி ராஜப்பா.
2: ரவியூர்மா, அவருடைய மனைவி கலைமாமணி சுந்தரி.
1: பிரணீத், அவங்கள போய் நம்ம கண்டிப்பா பாக்கணும். ஏன்னா என்னுடைய ஆய்வு கட்டுரைக்கு அவங்க என்ன சொல்றாங்க அதையும் நான் எழுதணும்பா.
2: சரிப்பா சரிப்பா, சரி இங்க வந்த வேலை நமக்கு முடிஞ்சு போச்சு.
1: ஆமா,
2: இப்ப நம்ம வண்டி எடுத்துட்டு நேரா வாதானூர் போறோம்.
1: சரி, அப்ப போலாம் நம்ம.
2: போலாம்ப்பா, உட்காருப்பா.
1: பிரணீத், வண்டி வண்டி வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. வாதானூர் போர்டு போட்டுருக்க, இங்கதான்ப்பா இருக்கும். அப்ப
2: நிச்சயமாப்பா, இந்த வாதானூர் போர்டு இருக்குல்ல?
1: ஆமா,
2: இதுல அப்படியே லெப்ட்ல ஒரு ரோடு போகுதுல, அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா அப்புறம் அப்படியே ஒரு மண் ரோடு இருக்கும்பா, அதுலதான்ப்பா அவங்க வீடு இருக்கு.
1: ஓ, நீ வந்துக்கிறியா?
2: நான் பாத்துருக்கேன்ப்பா. அதோ வீடு வந்துருச்சுப்பா.
1: ஓ இதானா?
2: ஆமாப்பா ஆமாப்பா, பாப்பா உள்ள போவோம். சரி, அந்த அம்மாட்ட நம்ம கேப்போமா?
1: சரி, இது மொபைல் ஆன் பண்ணிக்கிறேன்.
2: எப்பா ரவியூர்மா, அந்த அம்மா கொஞ்சம் எட்ட உட்காந்துருக்காங்க, அவங்க ஏஞ்சி வர முடியாது போல இருக்கு.
1: உடம்பு சரியில்லாம போல இருக்கிறாங்க.
2: ஆமாப்பா, கொஞ்சம் மொபைல் போன அவங்க பக்கத்துல வச்சுட்டு.
1: சரி சரி சரி,
2: நாம கொஞ்சம் எட்ட இருந்தே கேப்போம்பா.
1: சரி சரி.
3: தெரியும்.
4: நீங்க அவர் கூட வந்து நீங்க வந்து அந்த தோல் பாவை ஆட்டுறத நான் பாத்துருக்கேன்.
3: ஆட்டிருக்கலாம்.
4: சினிமால கூட பண்ணீங்கல்ல அழகி படத்துல. யார் அழைச்சிட்டு போனா?
3: தங்கர் பச்சா.
4: பாட்டு ஏதாவது பாடுவீங்களா?
3: பாடுவா? இப்ப சந்தர்ப்பம்
4: பாட முடியல. உங்களுக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க?
3: பழமாமணி அவார்டு கொடுத்துக்கிறாங்க, அதை வாங்கிருக்கிறேன்.
4: என்ன உதவி எல்லாம் கிடைக்குது?
3: ஏதோ அதை கொண்டு கொஞ்சம் கொஞ்சம்.
1: கலைமாமணி வாங்கினதால பென்ஷன் ஏதாவது கொடுக்குறாங்களா?
3: அந்த கலைமாமணி வருது 2700
1: மாசம் மாசம் வருதா?
3: மாசம் மாசம் வருது. அது வரலன்னா கையெங்கேஜி என்ன வருது?
1: பாம்பை கூத்துல என்ன நாடகம் எல்லாம் பண்ணிக்கிறீங்க?
3: அதெல்லாம் என் கணவர் இருக்கு போகுது.
4: என்னென்ன கதையெல்லாம் நடத்துவீங்க தோல் பாவையில?
3: எங்க வீட்டுக்காரு வந்து எல்லா கதையும் நடத்துவோம்.
2: அழிந்து வரக்கூடிய அந்த தோல் பாவை கூத்து கலை, அந்த கலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தவங்களை நம்ம சந்திச்சு பேசணும் இல்லையா, அதுவே நமக்கு ஆச்சரியமாவும் ஒரு பெருமையாவும் இருக்குப்பா.
1: ஆமா,
2: உன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரைக்கு இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துல நம்ம போய் பேசினது, அப்புறம் இங்க சுந்தரி அம்மாள்கிட்ட பேசினது, இதெல்லாம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அரிய பொக்கிஷமா எனக்கு கிடைச்ச போல ஒரு உணர்வு இருக்கு பிரணீத்.
2: சரிப்பா, அப்போ நம்ம கிளம்பலாம். வண்டி எடுக்கட்டுமா?
1: சரி சரி.
2: ஓகேப்பா, உட்காருப்பா.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது வளமான பாரதம். புதுச்சேரி இந்திரா காந்தி தேசிய கலை மையம், சித்திரம். தொகுப்பு ஏ கதிஜாபி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:30, 5 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் முதலாவதாக நிமிர் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. பாடலுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வருது. விளம்பரத்துக்கு அப்புறம் வேற லெவல் பாட்டு. என்ன பாட்டு? நெஞ்சில் மாமழை, நெஞ்சில் மாமழை. நான் பாடும்போது நல்லா இருக்குல்ல பாட்டு, அதை விட சூப்பரா இருக்கும். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 மெலடி மேஜிக் கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் அதாகப்பட்டது மகாஜனங்களை திரைப்படத்திலிருந்து.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் உன்னாலே திரைப்படத்திலிருந்து, ஹரிச்சரண், மதுஸ்ரீ குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 மெலடி மேட்ச் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பவர் பாண்டி திரைப்படத்திலிருந்து, ஷான் ரோலன் ஸ்வேதா மோகன் குரலில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் முகமூடி திரைப்படத்திலிருந்து.
2: என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஜீவா திரைப்படத்திலிருந்து.

0: 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. மேற்காசியாவின் நெருக்கடியான சூழலில் ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து 20,000 மெட்ரிக் டன் எல்பிஜி ஏற்றி சென்ற கப்பல் குஜராத் மாநிலம் தீனதயாள் துறைமுகத்தை வந்தடைந்தது. மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து இதுவரை 12 எல்பிஜி டேங்கர்களும் ஒரு கச்சா எண்ணெய் டேங்கரும் ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து இந்தியா வந்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் ஒரு பெற்றோர் தனது மகளுக்காக கசிந்த வினாத்தாளை 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அந்த நபரிடம் சிபிஐ குழு நேற்று விசாரணை நடத்தியதுடன் நாளை புனேயில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளது. இதே வழக்கில் கைது செய்யப்பட்ட புனேவை சேர்ந்த முக்கிய குற்றவாளி மனிஷா மாந்தாராவை 14 நாட்கள் சிபிஐ காவலில் வைக்க டெல்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காங்கோ மக்களாட்சி குடியரசு மற்றும் உகாண்டாவில் ஏற்பட்டுள்ள எபோலா நோய் பரவலை 80 சந்தேகத்திற்குரிய உயிரிழப்புகளுக்கு பிறகு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. காங்கோ குடியரசுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் நோய் பரவும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் இன்று மதியம் 12:15 தற்காலிக சபாநாயகராக திரு அன்பழகன் பதவியேற்க உள்ளார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தின் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்ட பணியாக இணைய வழித்தளத்தின் மூலம் குடும்ப விவரங்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு பணி நேற்று தொடங்கி வரும் 31 வரை நடைபெறவுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இணைய வழி சுய கணக்கெடுப்பு திட்டத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி சட்டப்பேரவையில் தொடங்கி வைத்தார். மேலும் பொதுமக்கள் அனைவரும் தங்களின் விவரங்களை முழு மனதோடு கொடுத்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வரலாற்றுல நிறைய விஷயங்கள் முன்னாடி நடந்திருக்கும். சோ அது என்ன அப்படின்றத கொண்டு வரதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு. சோ அந்த வகையில இன்னைக்கு வரலாற்றுல இன்றுல என்னென்ன சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு, என்னென்ன டே ஸ்பெஷல் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. அலைப்பாயுதே படத்துல இருந்து.

0: து நம்மளோட முன்னோர்களோட வாழ்க்கை முறை, பழமையான பொருட்கள், கலை மற்றும் வரலாற்று சின்னங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு முக்கிய இடம் தான் இந்த அருங்காட்சியகங்கள். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற அருங்காட்சியகங்கள் இருக்கு. இந்த சர்வதேச அருங்காட்சியக தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 18, அதாவது இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. இந்த நாளோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருங்காட்சியகங்களோட முக்கியத்துவம் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை மக்களிடம் எடுத்துரைப்பது தான். நிறைய தகவல்கள் இதை பத்தி இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.
1: இல்லை இல்லை சொல்லு, ஒரு கணம் போதும்

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன டே ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இன்டர்நேஷனல் மியூசியம் டே, அதாவது சர்வதேச அருங்காட்சியக தினம். அருங்காட்சியகங்கள் அப்படி

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது முதன்மை அலைவரிசையில் உழவர் உலகம். இதில் விவசாயிகளுக்கு நல்லது பாரம்பரிய விதைகளா அல்லது ஹைபிரிட் விதைகளா என்பது குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள் வழங்கும் விவாத நிகழ்ச்சி, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

ரேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு சர்வதேச அருங்காட்சியக தினம். அருங்காட்சியகங்கள் அப்படின்றது பழமையான பொருட்களை வச்சிருக்க இடம் மட்டும் இல்லை, அது நம்மளோட வரலாற்றை உயிர்ப்போட வச்சிருக்கும் ஒரு கல்வி களஞ்சியம்னு கூட சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா பழங்கால நாணயங்கள், கல்வெட்டுகள், சிலைகள், ஓவியங்கள், ஆயுதங்கள் போன்ற எண்ணற்ற பொருட்கள் இங்க பாதுகாக்கப்படுது. முதன் முதல்ல இந்த சர்வதேச அருங்காட்சியக தினம் 1977 இதே நாள்ல இந்த சர்வதேச அருங்காட்சியக தினம் தொடங்கப்பட்டது. இன்னும் இதை பத்தின நிறைய தகவல்கள் இருக்கு, தொடர்ந்து ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வெல்கம் பேக் FM ரெயின்போ 102.8ல வரலாற்றில் என்ற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 12:25 7 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு

சர்வதேச அருங்காட்சியக தினம். சோ இத பத்தி நான் தகவல்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். உலகம் முழுவதும் அருங்காட்சியகங்கள் சமூக பங்களிப்பை மக்களோட கொண்டு சேர்க்கும் நோக்குல இது அனுசரிக்கப்படுது. இந்த தினம் சர்வதேச அருங்காட்சியக கவுன்சிலால அதிகாரப்பூர்வமாக 1977 அறிவிக்கப்பட்டது. சமூகங்கள் வேகமாக வளர்ந்து வருவதால கடந்த காலத்தை நிகழ்காலத்தோட இணைப்பதுல இந்த அருங்காட்சியகங்கள் அப்படின்றது ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறதா நம்ம சொல்லலாம். வரலாற்றை பாதுகாப்பதன் மூலமும் கலாச்சார உரையாடலை ஊக்குவிப்பதன் மூலமும் சமூகங்களுக்கிடையே புரிதலை வளர்ப்பதுல இந்த அருங்காட்சியகங்கள் அப்படின்றது முக்கியமான பங்கை வகிக்குது.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக். வரலாற்று நின்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு சர்வதேச அருங்காட்சியக தினம். ஸோ அதை பத்தி இந்த தகவல்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அருங்காட்சியகங்கள் அப்படின்றது கடந்த காலத்தை பற்றியவே மட்டும் இல்ல, அவை எதிர்காலத்தோட வடிவமைக்கவும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தீமோட இந்த சர்வதேச அருங்காட்சியக தினம் கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. ஸோ அந்த வகையில இந்த 2026 தீம், அதாவது கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளவுப்பட்ட உலகை ஒன்றிணைக்கும் அருங்காட்சியகங்கள் அப்படின்றதுதான். ஸோ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நம்ம எல்லாருமே அருங்காட்சியகங்களுக்கு போய் நம்மளோட வரலாற்றை அறிஞ்சிக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது கல்விக்கும் சமூக விழிப்புணர்வுகளுக்கும் மிகவுமே உதவுது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவாக உங்களுக்காக முகவரி படத்துல இருந்து பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம் தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில் முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு வுல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர்லைன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின் போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு வி டி சதீசனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இரு நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கிய

0: விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வாங் கியாங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுகள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் யூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28%லிருந்து 40% அதிகரிக்கப்பட்டதன் மூலம் புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41 குரூப் பி பணியிடங்களுக்கு 44 குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45 வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிஐஎஸ்எஃப் துணைத் தலைவர் விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16 சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 1 கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 4 கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 உயிரிழந்தனர். ட்ரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 ரூபாயும் காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபோரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான்கின் வியை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய் சியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜியான் தேசி யான் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8.

0: எட்டில் தொடர்வது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: என் தங்கைக்கு போன வருஷம் கல்யாணம் ஆச்சு. என்னை விட அவள் 1.5 வயதுதான் சிறியவள். அவள் எம்எஸ்சி ஹோம் சயின்ஸு, அவன் இன்ஜினியரிங் டிப்ளமா வாங்கி ஜூனியர் இன்ஜினியராகத்தான் இருக்கிறான். வரதட்சணை 5000, கல்யாணம் 20,000 மேலே ஓடிவிட்டது. இப்போது போன மாதம் இவர் டெல்லிக்கு போயிருந்தப்போ எங்கள் அம்மா வளையல் எடுக்க கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பியிருந்தாள். இவரை கண்டதும் அந்த அம்மா, அந்த சீர் செய்யலை, இந்த சீர் செய்யலை, வருஷாந்திர சீருக்கு காட்ரேஜ் பீரோ வாங்கி அனுப்புறேன்னு சொல்லி ஏமாத்திட்டா, வளைகாப்புன்னு இப்படி அனுப்ப முடியுமா, வந்து எல்லாம் செய்து வகையாக கூப்பிட வந்தால்தான் அனுப்புவோம் என்றெல்லாம் சொன்னாளாம். தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு வைர மோதிரம் போட வேண்டும் என்றாளாம். இதற்கெல்லாம் எங்கள் வீட்டில் இவரை கோவில் வச்சு கும்பிட வேண்டும். இப்போ எல்லா சமூகமும் மோசமாயிட்டது சிஸ்டர். ஞானம் உள்ளூர சிரித்து கொள்கிறாள். இப்படி இழுந்து போனதால் தான் இந்த சிஸ்டர் முடி நரைத்து போய் கல்யாணமாகாமல் வரட்டு காலட்சேபம் செய்து கொண்டிருப்பதாக நினைக்கிறாள். இந்த மாதிரியெல்லாம் கேட்பதனால்தான் நம் பெண்கள் தங்கள் மேன்மையெல்லாம் மறந்து வேற்று ஜாதியில் சம்பந்தம் செய்து கொள்ள தயங்குவதில்லை. இப்போது ரொம்ப நடக்கிறது சிஸ்டர். கொஞ்ச நாளைக்கு பெரியவர்கள் முறுக்கி கொள்வார்கள், பிறகு சகஜமாக போகிறது என்று விவரிக்கிறாள் ஜானகி. ஓரளவு படித்து மறுமலர்ச்சி பெற்று நன்றாக வாழ வேண்டும் என்று முன்னுக்கு வந்தவர்கள் வெறும் உயர்குல பெயரை மட்டும் வைத்து கொண்டு கீழ்முகமாக போகிறவர்களை விட மேல்தான். நீங்கள் எதை சொல்கிறீர்கள் சிஸ்டர்? ஞானம் புன்னகை செய்கிறாள். இதெல்லாம் தான் ஒரு பெண்ணின் வாழ்க்கைக்கு அகாத விலை கேட்பது. அவளுடைய கல்வியையோ திறமையையோ மதிக்காமல் வெறும் சீர்செய் நேர்த்திகளில் எடை போடுவது எல்லாம் தான். நான் மது மாமிசம் கொள்பவர்களை பற்றி பேசவில்லை. உண்மைக்கு புறம்பாக துரோகம் செய்து கொண்டே பாசாங்கு செய்தல், சுயநலத்துக்காக எதை வேண்டுமானாலும் இழத்தல் எல்லாம்தான். ஜானகி ஞானத்தின் பெருந்தன்மையை புரிந்து கொண்டு முகம் மலர்கிறாள். 4 வர்ணம் என்பது தோற்றத்தையோ வாழ்க்கை முறையையோ குறிப்பதல்ல, அது அக இயல்பை சார்ந்துதான் இருக்கிறது. அதன்படி குலத்தில் பிறந்தும் தன் சிறு சிறு ஆதாயங்களுக்காக ஒரு மேலதிகாரியின் எந்த ஈனமான தேவையையும் நிறைவேற்ற முயன்றால் அவன் கடையவன்தான். தாழ்ந்தபடியில் தோன்றியும் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டால் அவன் அந்தணனுக்குரிய படிக்கு உரியவனாகின்றான் இல்லையா என்று கேட்கிறாள் அவள். அவளுடைய அறிவு முதிர்ச்சி பெருமைக்கு உரியதாகவே இருப்பதாக ஞானம் வியந்து கொள்கிறாள். அப்போது ஓசைப்படாமல் ஒரு பெரிய கார் ஞானத்தின் வீட்டுக்கு முன்பாக வந்து நிற்கிறது. ஜானகி மெல்ல நழுவி செல்கிறாள். கார் கதவை ஒட்டி திறந்து ராஜா இறங்கும் முன்பு மைத்ரேயி மறுபக்கமாக இறங்கிவிடுகிறாள். ஞானம் சட்டென்று விளக்குகளை போட்டுவிட்டு வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்கிறாள். மேசையின் மீது 2 இறக்கையற்ற ஈசல்கள் ஊர்ந்து கொண்டு இருக்கின்றன. ஞானம் காகிதங்களை தட்டி வைத்து தட்டெழுத்து பொறியை ஓரமாக வைத்து மூடுகிறாள். உட்காருங்கள் என்று பிரம்பு நாற்காலியை காட்டி உபசரிக்கிறாள். ராஜாவின் முகத்தில் முதுமையை காட்டும் சுருக்கங்கள் தெரிகின்றன. பாதி தலை வழுக்கை, 2 காதோரங்களில் மட்டும் நரைத்து மேலே செல்ல செல்ல அடர்த்தி இல்லாத கருமை எஞ்சியிருக்கிறது. கூர்ந்து நோக்கினால் ஒரு அயர்வு தெரியும் முகம். தங்க ஃப்ரேம் மூக்கு கண்ணாடி தடித்த ஷெல் ஃப்ரேம் கண்ணாடியாக மாறியிருக்கிறது. ரொம்ப நாளாச்சு பார்த்து. எப்படி இருக்கு ப்ராஜெக்ட் எல்லாம்? ஞானம் அலட்சியமாக சிரித்த வண்ணம் கூறுகிறாள். எப்படி இருக்கும்? எத்தனையோ பொது திட்டங்கள் எப்படி இருக்கின்றனவோ அப்படி. பொடி வைக்கிறீர்கள். எத்தனையோ பொது திட்டங்கள் என்றால் எதை குறிப்பிடுகிறீர்கள் என்று தெரியவில்லையே. எதை குறிப்பிடுவேன் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? சுயநலம் என்ற ஒன்றை வெல்லும் அளவுக்கு நம் மக்களுக்கு இன்னமும் நாட்டுப்பற்று என்பது இருக்கிறதா என்பதைத்தான் அப்படி குறிப்பிடுகிறேன்.

0: என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நாம் 150 ஆண்டு காலம் அடிமையாக கிடந்தவர்கள் மிஸ் ஞானம். அந்த வடு ஆண்டாண்டாக மனப்பாங்கில் பதிந்திருக்கிறது. ரயில் வண்டியிலிருந்து விசிறியையும் விசையையும் திருடுபவனுக்கு இன்னமும் நம் சொத்தை கொள்ளையிடுகிறோம் என்று தெரியவில்லை. ஆத்திரப்பட்டு பஸ்ஸை கொளுத்தும் இளைஞரும் அதை உணர்வதில்லை என்று நியாயம் பேசுகிறார் ராஜா. அது சரி, இந்த 10-15 வருஷத்தில் கண் விழித்தவர்களுக்கும் அது ஏன் வரவில்லை? அவர்கள் சுதந்திர நாட்டில் இருப்பவர்களாயிற்றே. ஏனெனில் தங்கள் தலைவர்களின் சொற்களுக்கும் உண்மைக்கும் வேற்றுமை இருப்பதை இளம் தலைமுறையினர் உணர்ந்து விட்டார்கள். காந்தி ஜெயந்தி என்று கைராட்டையுடன் பத்திரிகைக்கு படம் எடுக்க போஸ் கொடுத்துவிட்டு மாலையில் பார்ட்டியில் பங்கெடுத்து கொண்டு நேர்மாறாக நடக்கும் ஒரு தலைவனால் எந்த நல்ல சமுதாயத்துக்கும் வழிகாட்ட முடியாது. ஒவ்வொரு வியாபாரியும் அரசியல்வாதியும் அறிவாளியும் தொழில்காரனும் பணத்தினாலேயே உருவாகின்றனர், பிழைக்கின்றனர். இதை அதிகம் விரிப்பதற்கில்லை. ஏனெனில் பேசும் நானும் மனசாட்சிக்கு புறம்பாக சம்பளம் வாங்கி கொண்டு இங்கே உட்கார்ந்திருக்கிறேன். அது கிடக்கட்டும், வெகு நாட்கள் கழித்து சந்திக்கிறோம். என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கனிவாகவும் மரியாதையாகவும் வினவுகிறாள் ஞானம். எனக்கு ஒன்றும் வேண்டாம், தேங்க்ஸ். இப்போது எதுவும் சாப்பிடுவதற்கில்லை, அது தெரியும். என்றாலும் இந்த குளிருக்கு பழஜூஸ் ஒன்றும் சரியாக இருக்காது. மைத்ரேயி நன்றாக காப்பி போடுவாள் என்று மைத்ரேயை பார்க்கிறாள் அவள். மைத்ரேயி நாற்காலியை பிடித்து கொண்டு உத்தரவுக்காக காத்து நிற்பவளைப் போல் நிற்கிறாள். சரி, உங்கள் விருப்பம். இரவு எனக்கு சாப்பாடு கிடையாது, காப்பிக்கு மட்டும் எந்த நேரத்திலும் தடையில்லை. ராஜாவின் அரும்பான பல் வரிசை தெரிகிறது. தங்கப்பல் பளிச்சிட மைத்ரேயி உள்ளே செல்கிறாள். நான் மைத்ரேயியை முதல் முதலாக லோகாவின் வீட்டில் பார்த்ததும் அவளை அந்த ஹோமில் விடக்கூடாது என்று சொன்னேன். என் கருத்து அன்றே அவளுடைய எதிர்காலத்தை உருவாக்கிவிட்டது. என் புள்ளி தவறவில்லை. இன்று மாணவர்கள் பங்கெடுக்கும் கருத்தரங்காகவே அது இல்லை. மைத்ரேயின் பேப்பர் பொருளாதார நிபுணர்களையே கவருவதாக அமைந்திருந்தது. இளைஞர் மன்ற காந்தி ஜெயந்தியின் போதும் நன்றாக பேசினாள். ஒரு நல்ல பேச்சாளி நமக்கு கிடைக்கிறாள் என்று லோகா சொன்னாள். நான் அன்று சொல்லவில்லை. இந்த கருத்தரங்குக்கு தலைமை தாங்க அவள் கூப்பிட்டதும் உடனே ஒப்புக்கொண்டேன். நம் நாட்டில் இப்போது ஒரு சாபக்கேடு என்னவென்றால், அறிவாளிகள் அரசியலை விட்டு ஒதுங்கி போக அரசியலில் மூன்றாம் தரங்கள் வந்து தலையெடுத்து குழப்புகிறார்கள். ஞானம் விடுவிடென்று, இன்னொரு முறை சொல்லுங்கள், நான் திருத்துகிறேன். அறிவாளிகளுக்கு அது மேசை கழுவிய அழுக்கு நீராக இருக்கிறது. எத்தனை தடவை வடிகட்டினாலும் அது தெளிந்த நீராக மாறுவதில்லை. மாறாக அந்த அழுக்கில் அவர்களும் முழுக்காடுவதுதான் நடக்கிறது. அழுக்கு நீர் அழுக்கு நீர் என்று ஒதுக்கிவிட்டால் அழுக்கு நீரை மேலும் அழுக்காக்கும் மனிதர்கள் அல்லவோ வந்து பற்றிக்கொள்கிறார்கள். அழுக்கு மேலே ஒட்டிக்கொள்ளுமே என்று அஞ்சி ஒதுங்குவது சமுதாயத்துக்கும் அவர்கள் நல்லது செய்வதாகாது. இப்போது பழைய மாதிரி இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஞானம் பேசவில்லை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமிப்பா இருக்கணும்.
3: சூப்பர் சார். அப்போ சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
2: சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம். வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசையமுதா. இன்று முதல் வியட்நாம் மற்றும் தென்கொரியா ஆகிய இரு நாடுகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணம் இராணுவ ஒத்துழைப்பை ஆழப்படுத்துதல், தொழில்சார் கூட்டாண்மையை வலுப்படுத்துதல் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவித்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் பெண்கள் தினமான இன்று மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் பெண் கடல்சார் பணியாளர்களின் அசைக்க முடியாத மன உறுதியை பாராட்டியுள்ளார். இந்திய பெண் கடல்சார் பணியாளர்களின் எண்ணிக்கையில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தித்து வருவதாகவும், பெண் சக்தி தலைமை பொறுப்பை ஏற்று எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்தி வருவதாகவும் சமூக ஊடகப்பதிவில் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரி மாவட்டத்தில் இன்று காலை அதிவேகமாக வந்த சரக்கு லாரியும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் லூனி ரிச்சா மற்றும் விக்ரம்கர் அலோட் நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஹஸ்ரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரிக்க மேற்கு மத்திய ரயில்வே உயர் நிர்வாக தரத்திலான விசாரணை குழுவை அமைத்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் விசாரணையை நிறைவு செய்து எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகள் மீண்டும் நிகழாமல் தடுக்கும் வகையில் விபத்திற்கான காரணங்கள், தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு அளவுகோல்கள் ஆகியவற்றை அக்குழு விரிவாக ஆய்வு செய்யும் என்றும் மத்திய ரயில்வே கூறியுள்ளது. IPL T20 கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு 7:30 சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை ஐதராபாத் அணிகள் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சில பேர் வந்து இப்பதான் குக்கிங் வந்து பாதி முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்களா சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ சமையல் பண்றது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், ஆனா நிறைய பேருக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும். அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சுப்போம். ஒவ்வொரு நாளும் சமைக்கும் போது இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா அப்படி செஞ்சா நல்லா இருக்குமான்னு பார்த்து பார்த்து குழந்தைங்களுக்கும் கணவருக்கும் வீட்டுல உள்ளவங்களுக்கும் பார்த்து பார்த்து சமைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நீங்க வித்தியாசமா ட்ரை பண்ண டிஷ், குக்கிங் டிப்ஸ், உங்க வீட்டுல பாட்டி சொல்லி கொடுத்த சீக்ரெட் டிப்ஸா இருக்கட்டும், நீங்க கண்டுபிடிச்ச கிச்சன் சீக்ரெட்டா இருக்கட்டும், சோ எதுவாக இருந்தாலும் நீங்க என் கூட ஷேர் பண்ணலாம். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில சமையல் நிகழ்ச்சி. சோ உங்களுக்கு வீட்டுல என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலா செஞ்சுட்டு இருக்கீங்க, என்னென்னலாம் வந்து நான் வித்தியாசமா செய்வேன்பா, மத்தவங்களோட இந்த டேஸ்ட வந்து யாருமே அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கலக்கலா சமைக்கிறீங்களா? சோ எல்லாத்தையும் வந்து நீங்க எதை வேணாலும் என்கிட்ட வந்து சொல்லலாம். சோ கால் பண்ணுங்க 2275250 2271760 என்ற நம்பருக்கு. நீங்க செல்போன் இல்ல வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சோ ரிதம் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக். கோல்டன் டெபாசிட் சிவவெள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இன் கோல்டன் டெபாசிட். நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம்

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல. ஹாய் ஸ்நேகிதியே, குக்கிரி ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரும் முதல் மகளிர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? யாரங்க இது பேசுறீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், பர்வீன் சிறுநாமலை.
1: ஓகே, நீங்க இன்னைக்கு என்ன ரெசிபி சொல்ல போறீங்க? முட்டைக்கோஸ்ல நாங்க பொரியல் கேள்விப்பட்டிருக்கோம், கூட்டு கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன முட்டைக்கோஸ் பாயாசம், என்ன டிஃபரன்ஸ்?
2: அப்புறம் பால நல்லா கொதிக்கணும், அந்த முட்டை நல்லா மாறும். அதுக்கப்புறம் நல்லா போன ஸ்மெல் கூட போயிடும் உங்களுக்கு, அந்த ஒரு மாதிரியா வரும்ல, அந்த ஸ்மெல் அது கூட போயிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் சேவைப்பட்டா நம்ம மில்க் மேடம் அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு நல்லா திக்னஸ் வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம நெய் போட்டு, நெய் ஊற்றி சக்கரை போட்டு கொஞ்சம் முந்திரி தேவசம் தேவை விட்டுறக்கா சூப்பரா இருக்கும். ஆனா நீங்க சொன்ன மட்டும் தெரியும் இது முட்டைக்கோஸ் பாயசம்
1: அப்படின்ட்டு. அப்படியே வந்து நல்லா இதுவாயிடும், அதோட மிக்ஸ் ஆயிடும்.
2: ஆமா,
1: சாப்பிடறதுக்கு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, நீங்க எப்படி இத வந்து செய்யணும் அப்படின்ட்டு ஒரு இது வந்தது?
2: எனக்கு யாரும் சொல்லல, எங்க நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அப்ப அங்க வந்து எங்க நாத்திரம் சொன்னாங்க, எங்க வீட்டுல அப்படி போன, அப்ப அங்க என் ஃப்ரெண்ட் ஒரு செஞ்சிருந்தா பார்த்தா முட்டைக்கோசம் சொன்னா அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது நான் மைண்ட்ல ஏத்துட்டு இப்படிதான் செஞ்சிருக்காங்க. சோ நான் வந்து செஞ்சு பார்த்தா செம டேஸ்ட் ஆன உண்மையவே. நானும் உங்க மாதிரி பொருள் தான் சாப்பிட்டு பாத்திருக்கேன், நம்ம சும்மா ஒரு மாசம் கூட்டமா செஞ்சிருக்கோம் முட்டைக்கோசம் பாயசம். நானும் இப்பதான் கேள்விப்பட்டேன், ஆனா நிஜமா பார்த்தக்கா செமையா அல்டிமேட்.
1: நிகழ்ச்சியில ஓகே மக்களே, அதாவது முட்டைக்கோஸ்ல வந்து நிறைய வந்து வைட்டமின் சி வந்து நிறைய இருக்கு. அது இல்லாம இந்த வந்து சம்மர் டைம்ல இந்த சர்ம வறட்சிக்கு எல்லாம் வந்து ரொம்பவே வந்து முட்டைக்கோஸ் வந்து உதவுது அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரானது முட்டைக்கோஸ் அப்படின்றது. நிறைய குழந்தைகள்லாம் வந்து இது வந்து கொஞ்சம் பெருசா இருந்தாலே ஒரு ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அப்படி செய்யும் போது நிறைய இந்த முட்டைக்கோஸ் வந்து அதிகமா போடுவாங்க. சோ சீக்கிரமாவே வந்து வேகக்கூடிய ஒரு பொருள் தான் இது. சோ ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. சோ நிகழ்ச்சியில இன்னொருத்தவங்க வராங்க, யார் எங்க இருந்துன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க.
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து மேம்.
1: ஓகே ஹேமலதா மேம், சொல்லுங்க, நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ரெடியா, சமைச்சு
2: முடிச்சிட்டீங்களா? சமைச்சு முடிச்சாச்சு, வாங்க சாப்பிடலாம்.
1: சாப்பிட்டுடலாம். நீங்க சொல்லும் போதே வந்து எப்படி தெரியுமா, இங்க வந்து நீங்க சொல்ல சொல்ல அப்படியே வந்து எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து நீங்க ஒரு சூப்பரா ரெசிபி சொல்றீங்க.
2: ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நேர்ல சொல்லலாம், வாயிலையாவது இன்சல் சொல்லிடுவோம். தேங்காய் துவையல் எங்க பாட்டி எனக்கு கத்து கொடுத்தது. அந்த ரெசிபி, அப்புறம் கொள்ளு கொள்ளு ரசம். இப்ப லைவ்ல இருக்கமா இல்ல சொல்லணுங்களா?
1: லைவ்ல வந்துட்டீங்க. ஓகேவா, ஆட்டத்துக்குள்ள வந்தாச்சு. இனிமேட்டு நீங்க அப்படியே டக்கு டக்குன்னு சொல்ல போறீங்க, நம்ம நேயர்கள் எல்லாம் அப்படியே கேட்டுட்டே இருக்காங்க.
2: ரொம்ப சிம்பிளான ஒரு தேங்காய் தொகையல் தான்.
1: ஓகே,
2: தேங்காய் நல்ல நல்ல தேங்காய் திரி எடுத்துட்டு, ஒரு மூடி தேங்காய்னா ஒரு ஒரு கொஞ்சம் புளி, ஒரு ரெண்டு ரெண்டு கொட்டை புளி அந்த மாதிரி போட்டுட்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வரமிளகாய் போட்டு உப்பு போட்டு அது ஃபர்ஸ்ட் முதல்ல நல்லா நைஸா அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுல வந்து ஹைலைட்டு அந்த கரு வடகம்னு சொல்லுவோம், அந்த வெங்காயம் எல்லாம் போட்டு

0: இந்த ஒரு வடகம் ரெடி பண்ணி வச்சிருவோம் இந்த வெயில் நாளையில. அந்த வடகத்தை தாளிச்சு அதுல போட்டு ஒரு சுத்து சுத்திட்டா அந்த தொகையல் அவ்வளவு ஒரு டேஸ்டியா, அவ்வளவு ஒரு சிம்பிளா, அவ்வளவு ஒரு மனமா இருக்கும் அந்த தொகையல்.
1: நீங்க சொல்லும் போதே வந்து இந்த பழைய சாதத்துக்கெல்லாம் வந்து தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் அது மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு தொகையில இருந்து வச்சுக்கோங்களேன், கம்பு கூழு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம்.
0: அது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும், ரொம்ப சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். தேங்காய் இருந்ததுன்னா போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். அப்புறம் கொள்ளு ரசம், கொள்ள நல்லா வேக வச்சுட்டு அது ஊற வைக்க தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. அப்படியே குக்கர்ல போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டோம்னா போதும், நல்லா மலர்ந்து வெந்துடும். அந்த தண்ணியை நம்ம துவரம் பருப்பு ரசம் மாதிரி அந்த தண்ணியை வடிச்சு அதுல ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை எடுத்து ஊத்தி அதே வடகம் போட்டு தாளிச்சு வச்சுட்டோம்னா அதுதான் அந்த வடகம் தான் அந்த ஹைலைட்டே சமையல்ல. அப்படி ஒரு மனமா இருக்கும்.
1: அதுல கொஞ்சம் வடகத்தை சேர்த்துட்டோம் அவ்வளவுதான்.
0: ஆமா, அதுதான் அந்த வடகம் தான் அந்த சமையலுக்கான ஒரு இந்த பக்கத்து வீட்டுல கூட வாசனை இழுத்து குடுத்துரும். இன்னைக்கு சமையல் கமகமான
1: பக்கத்துல இருக்கவங்களாம் வாங்க, எல்லாரும் கொஞ்சம் கடன் கேளுங்க, எல்லாருக்கும் ஒரு குறுக்கு சின்ன சின்ன கிண்டத்துல.
0: ஆமா, அந்த கீரைக்கு கூட அந்த வடகம் போட்டுடுவோம், அந்த காரக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் அந்த ஸ்பெஷல். அந்த வடகம் இப்ப வந்து இந்த சம்மர்லதான் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அது வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகா, கொத்தமல்லி, உப்பு எல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். அந்த வெங்காயத்தையும் உரிச்சு ஒன்னும் பாதியமா அரைச்சி அதெல்லாம் அப்பல உரல்ல போட்டு இடிப்பாங்க. இப்ப மிக்சியில ஒரு திருப்பி திருப்பினா போதும், அதெல்லாம் போட்டு விளக்கெண்ணெய், மெயினா விளக்கெண்ணெய் போட்டு அதை ஊற வச்சுட்டு அதை பிடிச்சி சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு வெயில்ல ஒரு 11 நாள் காய வச்சிடணும். காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்படியே டெய்லி ஒண்ணு யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். நம்ம சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டலாம், இல்ல இந்த மாதிரி தொகையலுக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் போடலாம். அது
1: அந்த காலத்துல என்ன பிரிட்ஜா வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி புடிச்சு எடுத்து வச்சிருவாங்க. பெரிய பெரிய அந்த பீங்கான் சாடி இது மாதிரி எல்லாம் வச்சிருவாங்க, அதுக்குன்னு தனியா இருக்கும்.
0: தண்ணி கைப்படாம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வெளில வச்சுக்குவாங்க. மீதி எல்லாம் உள்ள நல்ல டைட்டா ஒரு பானையில, அடுக்கு பானையிலதான் அடிக்கி அடிக்கி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பானையிலயும் ஒண்ணு ஒண்ணு அதப்போ வேணுங்கறத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுப்பாங்க. அப்பப்போ போய் ஈர கையோட தொடக்கூடாது. அதனால அதனால இதெல்லாம் பாட்டியோட டிப்ஸ் எனக்கு. பாட்டியோட
1: ஒண்ணுல ஆரம்பிச்சு துவையில ஆரம்பிச்சு எங்கயோ வந்து முடிச்சிட்டீங்க, இவ்ளோ
0: வடகம் வரைக்கும் முடிச்சிட்டேன்.
1: ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அடுத்து வரவங்க இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுப்பாங்களா செய்வாங்களான்றது டவுட் தான். இப்ப இருக்க பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே வந்து நெட்டை எடுக்க வேண்டியது, அதுல என்ன ரெசிபி பாக்க வேண்டியது, செய்ய வேண்டியது இல்ல.
0: அந்த வடகம் கூட கிடைக்குது, ஆனா நம்ம ப்ரிப்பரேஷன் மாதிரி அது வரமாட்டேங்குது. நம்ம எல்லாம் பார்த்து பார்த்து போடுவோம். அவங்க ஏதோ எது சிம்பிளா வேலை ஈஸியா இருக்கோ அதை மட்டும் நிறைய போட்டுருவாங்க.
1: கரெக்டா கிளீன் பண்றாங்களா இல்லையா, நம்ம சுத்தம் பண்றது வேறு. அதெல்லாம் இருக்குல்ல,
0: கொஞ்சம் மெனக்கெட்டோம்னா அதோட ஹெல்த்தி வந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும். அதுதாங்க
1: சூப்பர் சூப்பர். அதாவது நிறைய டிப்ஸ் அப்படியே கிடக்கிடக்கிடக்கிடக்கிடன்னு சொன்னீங்க. நோட் பண்றதுக்கு தான் டைம் இல்ல, அவ்வளவு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
0: கஞ்சி வடகம், முறுக்கு வடகம், அதெல்லாம் எல்லாமே வத்தல், மோர் மிளகா வத்தல் எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த சம்மர் வெயில் வீணாக்காம.
1: ஓகே, மழை வராம வந்து ஒரு ஷார்ட் களஞ்சியம் மாதிரி எல்லாமே இருக்கு. அவங்க கிட்ட கேட்டா இன்னும் நிறைய இருக்கும். அவர் கூட பேசுவீங்க
0: செல்லமா பாட்டி கை வண்ணம். தேங்க்யூ மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம். தேங்க்யூ, சூப்பர், தேங்க்யூ.
1: நேர்களே, இது மாதிரி நீங்களும் நிறைய டிப்ஸ் வச்சிருக்கீங்களா? நிறைய ரெசிபிஸ் எல்லாம் வந்து நான் வந்து டிஃப்ரெண்டா செய்வேன்பா, இந்த மாதிரி யாருமே செய்ய முடியாது, நான் செஞ்சா 10 வீடு வரைக்கும் வாசனை அப்படி தூக்கும் அப்படின்றீங்களா? சோ இதெல்லாம் வந்து நீங்களும் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்க 2217125250 அப்படின்ற நம்பருக்கு. நீங்க செல்போன் இல்ல வெளியில இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: வீட்டில் வந்து ஒரு நாலுல இருந்து ஒரு அஞ்சு இட்லி வந்து மிச்சம் ஆயிடுச்சு. சோ அது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அது வந்து நல்லா ஒரு இட்லியை வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் வரா மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம கூடவே தயிர் வந்து ஒரு நாலு கப் தயிர் எடுத்துக்கோங்க. தனியா வந்து பாலும் தண்ணீரும் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் துருவிய கேரட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரையும், ஏன்னா இது சேர்க்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் வரும், அதுக்காக தான் ஒரு சிட்டிக்க உப்பும் அதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்க சர்க்கரையும் எடுத்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இட்லிலையும் வந்து உப்புன்றது கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதனால இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு இதெல்லாம் முந்திரி வந்து ஒரு அஞ்சு முந்திரி எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கோங்க. ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி மழமழன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வானலை வச்சு கொஞ்சம் தண்ணி எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, உளுந்து வந்து ஒரு அரை ஸ்பூன், காஞ்ச மிளகாய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாம் தாளிச்சுட்டு தனியாக நம்ம வந்து தயிர் எடுத்து வச்சிருக்கலையா, நான்கு கப் தயிரை, அதை நல்லா வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிடும், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் இப்போ வந்து பாலும் கொஞ்சம் தண்ணியும் வச்சுருக்கோம் இல்லையா கப்பில், அதையும் இதோடு மிக்ஸ் பண்ணி இந்த இட்லி எல்லாமே அதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா இந்த தாளிச்சு வச்சதை அப்படியே அது மேலே கொட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம துருவின கேரட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு தேங்காய் இதெல்லாம் இதெல்லாம் அதோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நல்லா அந்த இட்லி வந்து தயிரோடு நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சர்க்கரையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்ட வேண்டியதான், அவ்வளோதான். தயிர் இட்லி வந்து ரெடி. எப்போவுமே வந்து நம்ம தயிர் இட்லியில் வந்து நம்ம நார்மலாக வந்து உப்புமா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த தயிர் இட்லின்றது ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் போட்டு பசங்கக்கிட்ட கொடுத்துட்டா சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். இந்த வெயில் டைமில் ரொம்பவே நல்லது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப்போடு உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, பெண்ணின் மனதை தொட்டு படத்துலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதில் கலந்துக்கிட்டு உங்களோட சமையல் கலையை என்னென்னலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்க எல்லாத்தையும் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்க 2271760 and 2275250 அப்படிங்கிற நம்பருக்கு. நீங்க செல்போன் இல்ல வெளியில வந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 ல கேட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்னேகிதியில குக்கரி ஷோ. சோ அடுத்ததா நான் ஒரு ரெசிபி சொல்ல போறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி இட்லி வந்து மீந்து போச்சுன்னா அதுல வந்து நம்ம தயிர் இட்லி செஞ்சோம், அதே மாதிரி நிறைய பேர் வீட்டுல வந்து சப்பாத்தி வந்து நிறையவே போட்டு வச்சுப்பீங்க. ஏன்னா வந்து அது வந்து சீக்கிரமா கெடாது, சோ நைட்டுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், மறுநாளும் லாங் டிராவல் டூர் போறவங்க வந்து இது மாதிரி சப்பாத்தி எடுத்துட்டு போவாங்க. சோ அந்த சப்பாத்தியே மீந்து போயிடுச்சுன்னா என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இப்போ நாலுலேருந்து ஒரு 5 சப்பாத்தி மீதமாயிடுச்சு. ஸோ அதுக்கான ரெசிபி தான் இதை வந்து நல்லா நீட் நீட்டாக நீங்கள் கட் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணாலும் சரி, அது வந்து டிசைன் என்னென்ன ஷேப்பில் கட் பண்ணுறீங்களோ அது உங்களோட இஷ்டம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது கூட வந்து ஒரு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணுது, இது கூட ஒரு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணுது, கூடவே வந்து ஒரு 1/2 கப் வந்து வெள்ளரிக்காய், இதுவும் வந்து நல்லா நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 5 பூண்டு வந்து நல்லா துருவி தனியாக இதை எடுத்து, கூடவே வந்து கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாய் தூள், அதாவது தனியா கலந்து அரைச்ச மிளகாய் தூள் இல்லாம தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, சோ அதை எடுத்துக்கங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ், இது கூட தேவையான உப்பு, ஓகேவா. ஒரு வாணல்ல எண்ணெய் வச்சுட்டு இது கூட கடுகு சீரகம் அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு கூட தக்காளி போட்டுட்டு நல்லா அது வந்து ஸ்மாஷ் ஆகணும். இது கூட அடுத்ததா இஞ்சியும் பூண்டும் நம்ம வந்து துருவி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ இதையும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அப்படியே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். ஸோ அந்த டைமில் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது 2 ஸ்பூன் போட்டுட்டு கூடவே வந்து மிளகாய் தூள், அது வந்து காரத்துக்கு ஏற்ற, ஏன்னா அது வந்து தனி மிளகாய் தூள் இல்லையா, ஸோ ரொம்பவே காரமாக இருக்கும். ஸோ தேவை கலவில் போட்டு இது கூடவே உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவியே அதுக்குள்ளவே தண்ணிக்கினு எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே நல்லா அது ஒரு கிரேவி மாதிரி வந்து பெரண்டு வரும். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற பேலன்ஸ் சப்பாத்தி இருக்கு இல்லையா, அந்த துண்டுகளை போட்டு நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சப்பாத்தியில் உப்பு போட்டு பிசைஞ்சிருப்போம், ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அதை வந்து பெரட்டி பெரட்டி விட்டிங்கன்னா அது நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக ரெடி ஆகிடும். ஸோ லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி நம்ம சாப்பிட வேண்டியதான். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸோ சீக்கிரம் நிறைய இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட் ஆகிற பொருளை வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்மளே வந்து இது வேற மாதிரி ஒரு டிஷ்ஷாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷோட உங்களுக்காக நந்தா படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வரதை கேட்டுட்டு வாங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்.

இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16:05 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம்.

காலம் கடந்தும் மாறாத ஒன்று, அது இசை. உங்கள் மனதை வருட வரும் பழைய நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க இது உங்கள் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. நிகழ்ச்சியில வரும் முதல் பாடல் லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா குரலில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: காலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியில

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: நேரம் 2:30:23 ஆயிற்றுக்கு. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி குரலில்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல நீங்க கேட்டு ரசிக்கிற இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது ஓர் இரவு திரைப்படத்திலிருந்து.

0: அடி.
1: அட காடு வளைஞ்சன மச்சான், நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம்.
0: நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம்,
1: நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு

0: வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம். தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வென்ற கணங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.
4: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: கலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. அன்பு எங்கே திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில்.

இந்த 45 minutes நல்ல பழைய சாங்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் வருது பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா குரலில்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் ஒரு மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், உங்கள் ஆரோக்கியத்திற்கான அன்பான வழிகாட்டி. நான் உங்கள் ஆர்ஜே ஜோ.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு காலத்துல 60 வயசுக்கு மேல அப்படின்னு இருந்தா மட்டும்தான் ஹை பிளட் பிரஷர் அப்படின்றது ஒண்ணு வரும், எல்லாருக்கும் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு ஒண்ணு வரும். ஆனா இப்ப இருக்க இளைஞர்கள், அதாவது 30 வயசுல இருக்கிறவங்களுக்கே ஹை பிளட் பிரஷர் அப்படின்றது வருது. அது எதனால வருது, அது வராம இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி விளக்கம் கொடுக்கறதுக்காக நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறையின் பேரா ஆசிரியர் டாக்டர் பி கவிதா அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம்.
3: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்களுக்கு என்னோட மதிய வணக்கம்.
0: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
0: ஓகே மேம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்ன மேம்?
3: ஹைப்பர் டென்ஷன் என்றால் ஹை பிளட் பிரஷர் என்று அர்த்தம். இது வரைக்கும் அது வந்து ஒன் ஆஃப் த காமன், சுகர், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இது மூணும் தான் ஒரு காமனான நான் கம்யூனிகபிள் டிசீஸ். வர வர இது உலகத்திலையும் சரி, நம்ம இந்திய நாட்டிலையும் சரி, இதோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. நீங்க இன்ட்ரடக்ஷன்ல கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஒரு காலத்தில் வந்து வயசானவங்களுக்கு அப்படின்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிற மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸுக்கு தான் இது ரொம்ப காமனாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னோட அன்றாட கிளினிக்கில் நாங்கள் வந்து ஒரு 30 வயசு, ஏன் இப்போ ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு கூட ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதை பற்றி தான் எனக்கு பேச போகிறோம். ஹை பிளட் ப்ரெஷர் என்றால் பொதுவாக நம்ம ஹார்ட், எவ்ரி டைம் நம்ம ஹார்ட் பீட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா ஆர்கன்ஸுக்கும் நம்ம ஆர்ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ் அப்படின்னா ரத்த நாள வழியாக தான் நம்மளுக்கு நல்ல ரத்தம் போய் அது ஆக்சிஜன் பிளட் சப்ளை பண்ணுது. ஸோ அதுக்காக நம்ம ஹார்ட் ஹெல்த்தும் முக்கியம், நம்ம ஆர்ட்ரீஸ் அப்படின்னா ரத்த நாளத்தோட ஹெல்த்தும் முக்கியம். ஸோ நார்மலாக இருக்கும்போது நம்ம ஆர்ட்ரீஸ் பிளட் ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ் ஸ்டேட்டில், ஒரு இதுவாக ரிலாக்ஸ்டாக ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு நார்மலாக ஒரு பிளட் ப்ரெஷர் ஒரு அளவு குறிப்பிட்ட ஹெல்த்தி லெவலில் இருக்குது. ஆனால் சில பல காரணத்துக்காக, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் ஏஜ், வயசாக ஆக நம்ம என்ன ஆகுனா ஹார்ட் ஓட இலாஸ்டிக் தன்மையும் குறைந்துவிடும், அதே போல் நம்மளோட ஆர்ட்ரீஸோட இலாஸ்டிக் தன்மையும் குறைந்துவிடும், அதோட ஹெல்த்தும் பாதிக்கப்படும். நிறைய காரணங்கள் இருக்குது, ஏஜ் ஒரு ஃபேக்டர் தான் நான் சொல்கிறது. ஸோ ஒன்ஸ் அந்த எலாஸ்டிக் தன்மையோட, ஆர்ட்ரீஸோட எலாஸ்டிக் தன்மை, ரத்த நாளத்தோட எலாஸ்டிக் தன்மை குறைய குறைய அதில் ஓடுற பிளட் வந்து ஓட ஸ்டிஃப்னஸ், ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம ஹைப்பர் டென்ஷன் அல்லது பிளட் ப்ரெஷர் என்று சொல்கிறோம் காமன் டேர்ம்ஸில்.
0: ஓகே மேம், இப்போ பிளட் ப்ரெஷர் அப்படின்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளோ இருக்கணும் மேம்?
3: ஸோ நார்மல் ஹியூமன் பீயிங் அப்படின்னா நான் சொல்கிறது ஒரு அடல்ட் மேல் இல்லை ஃபீமேல் அபவுட் 20 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து 120 சிஸ்டோலிக் அண்ட் 80 டயஸ்டோலிக். ஸோ மேலே உள்ள வேல்யூ வந்து சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அண்ட் 120, கீழே உள்ள வேல்யூ வந்து 80 அப்படின்னா டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். ஸோ 120/80 தான் நம்மளோட நார்மல் பிளட் ப்ரெஷர் என்று நம்ம எடுத்துக்கலாம்.
0: ஓகே மேம், இப்போ பிளட் ப்ரெஷர் அப்படின்றது எப்போலாம் வர ஸ்டார்ட் ஆகுது மேம், எதனால் வர ஸ்டார்ட் ஆகுது?
3: ஸோ பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த காமன் டிஸார்டர்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஆஃப்டர் 30 இயர்ஸ் எவ்ரி நம்ம பார்க்குற பேஷண்ட்ஸில் எவ்ரி 5வது பேஷண்ட்டுக்கு இந்த பிளட் ப்ரெஷர்ன்ற வியாதி, க்ரானிக் வியாதி இருக்குது. ஸோ அது அவ்வளோ காமன் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் இது இதுக்கான ஒரு சிம்டமோ ஒரு அறிகுறியோ நம்ம பாடியில் தெரிய வராது. ஸோ அது எப்போ ஆரம்பிக்குது

யாருக்குமே தெரியாது. பட் நம்மளோட வயசு ஆக ஆக அந்த பிளட் ப்ரெஷர்ன்ற வந்து நம்ம செக் பண்ணலைன்னா அது பாட்டுக்கு சைலண்ட்டாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 18 இயர்ஸ்லேருந்து இந்த பிளட் ப்ரெஷருக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ஆர்ட்ரீஸோட எலாஸ்டிக் தன்மை குறைய குறைய குறைய, ஸோ ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, நம்மளோட ஆர்ட்ரிஸ் வந்து ஒரு ரப்பர் பேண்ட். ஸோ அதோட எலாஸ்டிக் தன்மை ஆக குறைய குறைய அது ஸ்டிஃபாக ஒரு இரும்பு கம்பி மாதிரி ஆகிவிடுது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து சிலவங்களுக்கு வருஷக்கணக்காக எடுத்துக்கலாம், சிலவங்களுக்கு சில மாதங்களே எடுத்துக்கலாம். ஸோ அது பேஷண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் வயசாக

0: நம்மளோட ஆர்ட்ரிஸ் வந்து ஒரு ரப்பர் பேண்ட். ஸோ அதோட எலாஸ்டிக் தன்மை ஆக குறைய குறைய அது ஸ்டிஃபாக ஒரு இரும்பு கம்பி மாதிரி ஆகிவிடுது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து சிலவங்களுக்கு வருஷக்கணக்காக எடுத்துக்கலாம், சிலவங்களுக்கு சில மாதங்களே எடுத்துக்கலாம். ஸோ அது பேஷண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் வயசானவங்களுக்கு முக்கால்வாசி 40 வயசுக்கு மேலேனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளட் ப்ரெஷருக்கான அறிகுறி கண்டிப்பாக இருக்குது.
1: ஓகே மேம், இப்போ எந்த ஏஜ்லேருந்து நம்ம பிபி செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்? ஒரு 30+ இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 1 இயர்க்கு 1 இல்லை 6 மந்த்ஸ் செக் பண்ணிக்கலாமா மேம்?
0: கைட்லைன்ஸ் படி அபவ் 40 இயர்ஸ் யாராக இருந்தாலும் ஒரு பிளட் ப்ரெஷர் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 30 இயர்ஸோ ஒரு 25 இயர்ஸோ யாரெல்லாம் பண்ணணும்னா, அவங்களுக்கு இல்லை அவங்க குடும்பத்தில் யாருக்காவது இந்த பிபி இருக்குது, அம்மாக்கோ அப்பாக்கோ இல்லை பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி இருக்கிறவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இருக்குது, அது ஒன்று. நீங்கள் அது தெரிஞ்ச உடனே நீங்கள் இமீடியட்டாக ஒரு 20 இயர்ஸ்லேருந்து நீங்கள் எவ்ரி 5 இயர்ஸ் செக் பண்ணுறது நல்லது. இல்லை உங்களுக்கு இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு சுகர், கொலஸ்ட்ரால், இல்லை சிறு வயசுலே ஹார்ட் அட்டாக் வந்து உங்கள் குடும்பத்தில், இல்லை ஸ்ட்ரோக் அட்டாக், பேரலிசிஸ் அட்டாக் வந்து உங்கள் குடும்பத்தில், அந்த மாதிரி சில வியாதிகள், இரத்த நாளத்தினால் பாதிக்கப்பட்ட வியாதிகள் உங்கள் குடும்பத்தாருக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு இருந்தால் நீங்கள் சீக்கிரமாக வந்து செக் பண்ணுறது நல்லது. இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே வந்து அவங்களோட அன்றாட ரெகுலர் செக்கப்லேயே இந்த பிளட் ப்ரெஷரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
1: ஓகே ஓகே மேம், இப்போ ஹைப்பர் டென்ஷனை ஏன் சைலண்ட் கில்லர்னு சொல்கிறாங்க மேம்?
0: அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைப்பர் டென்ஷனுக்கான எந்த சிம்டம்ஸும் தனியாக வந்து தெரியப்படாது. இப்படி இப்போ ஒரு டயபெட்டிஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து அடிக்கடி யூரின் போகிறது, நிறையா சாப்பிட பசி எடுக்கிறது, வெயிட் திடீர்னு குறையிறது, அதெல்லாம் வந்து அறிகுறி. அதுக்கு பேர் பாலிஃபேஜியா பாலிடிப்சியான்னு பேர் சுகருக்கு. ஆனால் ஹைப்பர் டென்ஷன் கடைசி வரைக்கும் சைலண்ட்டாகவே இருக்கும் அன்டில் ஒரு நாள் வந்து அதிகமாக பிளட் ப்ரெஷர் ஆகிட்டு அவங்க ஆர்கன்ஸை பாதிக்கிற அளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அது ஹார்ட்டில் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கும்போது ஹார்ட் அட்டாக் வரும், பிரெயின் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கும்போது பேராலிசிஸ், ஸ்ட்ரோக் இல்லை பேராலிசிஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து ஒன்று தெரிய வரும். இல்லைனால் வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து டாக்டர் அணுகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன வைரல் ஜுரம், இல்லை ஒரு இரும்பல் காய்ச்சல், எதுக்கோ ஒரு ரீசனுக்காக, இல்லை நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து வேலை சேர்றாங்க. ஸோ ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது அவங்கவுங்க ஆஃபீஸில் அவங்க தெரிய வந்து அப்படி அவங்க கண்டுபிடிக்கிறது தான் ஹைப்பர் டென்ஷன். ஸோ கடைசி வரைக்கும் சைலண்ட்டாகவே இருந்து அதிகமாக வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் கொடுக்கறதால ஹைப்பர் டென்ஷனை சைலண்ட் கில்லர்னு பேர் கொடுத்துருக்காங்க.
1: ஓகே மேம், இப்போ நிறைய பேர் சாப்பாட்டில் அதிக அளவு உப்பு எடுத்துக்குவாங்கல்ல மேம், கரெக்டாக போட்டு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க இல்லையா, அதுக்கும் பிபிக்கும் என்ன சம்மந்தம் மேம்?
0: கண்டிப்பாக சால்ட் கண்டென்ட் வந்து நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் உப்புக்கு விசுவாசமாக இருக்கணும்னு சொன்னாலும், ஆனால் ஹைப்பர் டென்ஷனுக்கு உப்பு ரொம்ப விசுவாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் உப்பு சாப்பாட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் உடம்பை, உங்கள் ஆர்ட்ரீஸை, உங்கள் கிட்னியை போய் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஏன்னா உப்பை வந்து நம்ம அதிக அளவு தேவையானற்ற அதிக அளவு அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டா நம்ம கிட்னி மேலே ஸ்ட்ரெயின் பண்ணும். ஏன்னா கிட்னி வந்து நம்ம ஒரு இது மாதிரி என்ன சொல்கிறது, வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி. ஸோ கிட்னிக்கு அது ஒரு குப்பை மாதிரி. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு தான் சால்ட் தேவைப்படும் ஒரு அளவுக்கு நார்மல் பிபியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு அதிகமாக இருந்தால் நம்ம கிட்னி மேலே ஸ்ட்ரெயின் ஆகி ஒரு கட்டத்தில் கிட்னி ரொம்ப வந்து வீக்காகி ஃபெயிலியர் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் தான் பிபியும் கிட்னி ஃபங்க்ஷனும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு சாத்தியத்தை இருக்குது. ஸோ சால்ட்டும் பிபிக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது.
1: ஓகே மேம், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம், நான் வேலூர் மாவட்டம் பட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் மேடம்.
1: வணக்கம் சார், உங்கள் சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: கண்டிப்பாக டாக்டர், ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஹைப்பர் டென்ஷன் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, ஹைப்பர் டென்ஷன்ல ஸ்டேஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? அண்ட் ஹைப்பர் டென்ஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவா அந்த மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்கிப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும்? அது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஹைப்பர் டென்ஷன் கொஞ்சம் ஸ்டவுட்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் ஏறி இருந்தா அது ஓகே நார்மல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஹியூமனுடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும். 130/90 ஃபார் ஸ்டவுட் பர்சன்ஸ், கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு கேன் பி கன்சிடர் ஆஸ் நார்மல். இல்லைனா அதற்கு கூட நம்ம மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கணுமா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர், நான் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
0: தேங்க்யூ அம்மா, ரொம்ப விளக்கமாக கேட்டிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு மெடிக்கல் பர்சனாக தான் இருக்கணும் இவ்வளோ டீட்டெயிலாக கேட்டதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது பொதுமக்களுக்கு

0: புரியற மாதிரி நான் சொல்றேன். ஹைப்பர் டென்ஷன்ல ஸ்டேஜஸ் கண்டிப்பா இருக்குது. ஒன்னு வந்து ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா ப்ரீ ஹைப்பர் டென்ஷன். அப்படின்னா பிபி உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம பாடியில சில அறிகுறிகள், அப்படின்னா பிபி லைட்டா அதிகமாகிறது. அப்படின்னா நீங்க சொன்னீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 120/80, 120 to 80, 120 சிஸ்டாலிக்கும் 80 டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷரும் இருந்தால் அது நார்மல். ஸோ அது நீங்கள் எல்லோரும் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ 120, ஸோ எப்போ நம்ம ஹைப்பர் டென்ஷன்னு ஒரு டாக்டர்கிட்ட போனால் எப்போ நம்மளுக்கு சொல்லுவாங்கன்னா, நம்மளோட பிபி ஒரு 2 to 3 times நீங்கள் ரெகுலராக போய் செக் பண்ணிக்கிறீங்க. ஒரே டைம் இல்லை, 2 or 3 times போய் ரிப்பீட்டடாக உங்களோட பிளட் ப்ரெஷர் டாக்டர் கிளினிக்கில் 140 to 90 சிஸ்டோலிக், 90 டயஸ்டாலிக், அதுக்கு அதிகபட்சம் இருந்தால் அப்போ உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு இடையில 120 to 140 அந்த 20, 80 to 90 அந்த 10 டயஸ்டாலிக் வந்து என்ன பண்ணுறது? ஸோ அவங்கள அந்த ஸ்டேஜ் தான் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன். அப்படின்னா நம்மளோட பாடி ஹைப்பர் டென்ஷனுக்கான எல்லா அறிகுறியும் சூன், கொஞ்சம் 1 or 2 or 5 years காட்டப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜில் ஒருத்தவங்க கண்டுபிடிச்சால், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பிபி வந்து 130, நீங்கள் சொன்ன மாதிரி 130 to 80 இருந்தால் நான் வந்து ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜில் இருக்கேன். அப்படின்னா ஹைப்பர் டென்ஷனுக்கு முதல் ஸ்டேஜ். அப்படின்னா சூன் எனக்கு பிபி வரப்போகுதுன்னு அர்த்தம். அது இப்போ நான் வந்து அதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை நான் எடுத்துக்கணும், தடை அதை எப்படி வந்து தடுக்கிறதுன்னு எல்லா மெஷர்ஸும் நான் ஃபாலோ பண்ணணும். செகண்ட் வந்து பிபி கண்டுபிடிச்சால் அதுக்கு சில ஸ்டேஜஸ் இருக்குது, ஸ்டேஜ் 1 and 2 இருக்குது. ஸ்டேஜ் 1 140 to 160, ஸ்டேஜ் 2 above 160 சிஸ்டாலிக். ஸோ above 160, ஸ்டேஜ் 2 மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஹார்ட்லேயோ பிரெயின்லேயோ கிட்னிலேயோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ஹைப்பர் டென்ஷன் வந்து இப்போ நான் வந்து சில பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், அவங்க வந்து கொஞ்சம் குள்ளமாகவும் குண்டாகவும் இருக்காங்க, அவங்களுக்கு 130/80 இல்லை 140/90 நார்மலாக, அது கிடையாது, அப்படி கிடையாது. பேஷண்ட்டு வந்து சிலவங்க வந்து அவங்களோட கை வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும், கையில் தான் நம்ம பிபி பார்ப்போம், கை மெலிசாக இருக்கிறவங்களுக்கு நம்மளோட அன்றாடம் பயன்படுத்துகிற பிபி கஃப் வந்து நார்மல். ஆனால் கொஞ்சம் குண்டாக ஸ்டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் கஃப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி வந்து நம்ம பண்ணி அதுலேயும் பிபி வந்து above 120/80 இருந்துன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
1: ஓகே டாக்டர், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னா என்ன என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் கவிதா அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், இப்ப மன அழுத்தத்தினால பிபி அதிகரிக்குமா டாக்டர்?
3: கண்டிப்பா, மன அழுத்தமும் ஒரு உயர் ரத்த அழுத்தத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம். அதனால தான் வந்து டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் எடுக்கிற லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸோ இல்லை மருந்துகள், அதை விட வந்து நம்மளோட மனசை காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது தான் இதோட காரணம். மெயினாக என்னாகும்னா, மன அழுத்தத்தால் வேரியஸ் நம்ம பாடியில் வேரியஸ் சேஞ்சஸ் நடக்கும். ஒன்று வந்து க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் என்ற ஒரு விஷயம், நம்ம மன அழுத்தத்தால் க்ரானிக்காக வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் ஆகும். அந்த இன்ஃப்ளமேஷனால் என்ன ஆகும்னா, நான் இப்போ சொல்கிற ஆர்ட்ரிஸ் வந்து அந்த எலாஸ்டிக் தன்மையோ குறைஞ்சி அதோட ஸ்டிஃப்னஸ் அதிகரித்து அதனால் வந்து பிபி கூடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மன அழுத்தத்தால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு மன அழுத்தம்ன்றது எல்லாருக்கும் வருது. சின்ன வயசுலேருந்து வயசானவங்களுக்கு எல்லா ஏதாவது ஒரு ரீசன் இருக்குது. இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியா இந்த ஜென்சி பாப்புலேஷனுக்கு அவங்களுக்கு என்னென்னா தூக்கக்குறைபாடு ஏற்படுது. அதனாலேயும் சில ஹார்மோனல் சேஞ்சஸால் மன அழுத்தம் ஏற்படுது. நம்ம மன அழுத்தத்தில் இருக்கும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், நம்மளோட ஹிருதய துடிப்பு ஒரு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹிருதய துடிப்பு அதிகமாகவே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட ஹார்ட் கண்டிப்பாக வந்து பீட் ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஹார்ட் கண்டினியூஸாக பீட் ஆகிட்டே இருக்குன்னா கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் நம்ம ஆர்ட்ரிஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த ரீசன்னாலையும் நம்ம பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக வந்து இருக்கலாம். இன்னொரு என்ன விஷயம்னா, நம்ம உடம்புக்கு ஹார்ட்டுக்கும் நம்ம ஆர்ட்ரிஸ்க்கும் சில மணி நேரம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6-8 மணி நேரம் ரெஸ்ட் தேவைப்படுது. அதுதான் நம்ம வந்து நைட்டு உறங்கும் போது தூங்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற விஷயம். அப்போ என்னன்னா மேக்ஸிமம் ஆர்ட்ரிஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஸ்டேட்டில் நம்ம பிபி ஆட்டோமேட்டிக்காக அட்லீஸ்ட் 5-10 மில்லிமீட்டர்ஸ் வந்து குறையுது. ஸோ அதுக்கு பேர் தான் நைட் டிப்பிங்னு அர்த்தம். ஸோ அது வந்து நம்ம உடம்போட ஹார்ட்டோட பிபியோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கீங்க, நீங்கள் தூங்கலை, உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை, நீங்கள் முழிச்சே இருக்கீங்கன்னா அந்த 6-8 மணி நேரம் கூட உங்களை

0: ஆர்டோ, பிபி, அப்புறம் உங்களோட வந்து பல்ஸு, அப்புறம் உங்களோட ஆர்ட்ரிஸ் வந்து ரிலாக்ஸ் ஸ்டேஜ்லேயே போகாது. அப்போ அந்த டிப்பிங், அந்த பிபி டிப்பிங்னா பிபி குறையிறதுன்னு அர்த்தம். நைட் டைம் பிபி டிப் ஆகலைன்னா அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம பாடி வந்து ஏற்றுக்கும். ஆனால் க்ரானிக்காகவே நீங்கள் வந்து ஒரு மாதக்கணக்கோ வருஷக்கணக்கில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா, தூக்கம் இல்லை இல்லாத தன்மையில் இருந்தீங்கன்னா அந்த பிபி டிப் ஆகவே ஆகாது. ஸோ அது அது கூட உங்களுக்கு நாலா வட்டத்தில் வருஷ வட்டத்தில் பிபி வந்து நார்மல் ஹைப்பர் டென்ஷனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
1: ஓகே மேம், இப்போ தூங்கணும்னு சொல்லிங்க இல்லையா, இப்போ நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கான அவங்களோட பிபி எந்த மாதிரி இருக்கும் மேம்?
0: கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு அதுதான், இது வந்து நம்மளோட பாடியில் வந்து ஒரு பயாலாஜிக்கல் கிளாக்னு மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ அவங்கவுங்க இருக்கிற இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த சன் ரைஸ் டு சன் செட்டு இருக்குது இல்லையா, அதுக்கு டியூன் ஆகி நம்ம பயாலாஜிக்கல் கிளாக் வந்து இயங்கும். ஸோ நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது டிஸ்டர்ப் ஆகி அதனாலே ஒரு ஸ்ட்ரெஸ், தூக்க என்ன தான் அவங்க வந்து காம்பன்சேட் பண்ணி காலை பகல் நேரத்தில் வந்து தூங்குறதுக்கு முயற்சி பண்ணாலும் அது வந்து இட் இல் நாட், அதுக்கு வந்து அது வந்து நைட்டு தூங்குற அளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஸ்டேட்டில் தூங்குற அளவுக்கு வந்து ஈடு போகாது. ஸோ அதனால் அவங்களுக்கும் வந்து ஒரு க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸு பிபி வர்றதுக்கு கண்டிப்பாக சாத்தியங்கள் இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ ஜெனட்டிக் ரீசனாக அவங்க ஜெனட்டிக்காகவே ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா?
0: கண்டிப்பாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 பேஷண்ட் ஹைப்பர் டென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% பேஷண்ட்ஸுக்கு ஜெனட்டிக் ரீசன் உண்டு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங். நீங்கள் எடுத்துக்கிட்டாங்களே ஒரு ஃபேமிலியில் ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலே, அம்மா இல்லை அப்பாவுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலே அந்த குழந்தைங்களுக்கு 50% வரைக்கும் ஹைப்பர் டென்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுலேயும் வந்து நீங்கள் போத்த பேரண்ட்ஸ், அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் இருந்தால் ஆல்மோஸ்ட் 90% உங்கள் சில்ட்ரன் வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு உண்டாகும்னு நம்ம அடித்து சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்குது. அது இந்த ஒரு ஜீனோ ரெண்டு ஜீனோ சொல்ல முடியாது, பல ஜீன் கலந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இருக்குது ஹைப்பர் டென்ஷனில். ஸோ ஜெனட்டிக் ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் நான் நேருக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது க்ளோஸ் அம்மா இல்லை அப்பாவுக்கு பிபி இருந்தால் நீங்கள் சின்ன வயசுலேயே 30 வயசுலேருந்தோ 25 வயசுலேருந்தோ உங்களோட பிபி எவ்ரி 5 இயர்ஸ் செக் பண்ணுறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ ரத்த நாளங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சுருங்குச்சுன்னா பிபி அதிகரிக்குமா?
0: அதுதான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம ஹார்ட் இயங்கும் போது நம்ம ரத்த நாளம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணால் தான், ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் அதுக்கு வந்து நார்மல் பிபியை வந்து கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் நாலா வட்டத்தில் க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் டியூ டு எனி ரீசன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நீங்கள் இம்ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வியாதி லைக் சுகர் கிட்னி டிசீஸ் இருக்கலாம், அதனால் ரத்த நாளங்களோட ஆர்ட்ரிஸோட எலாஸ்டிக் தன்மை குறைஞ்சிரும். ஸோ அதோட ஸ்டிப்னஸ் அதிகரிக்கும். ஸோ ஸ்டிப்னஸ் அதிகரிக்க அதில் ஓடுற ரத்தத்தோட ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ அதுதான், அதுக்கு பேர் தான் ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஆர்ட்ரிஸ் சுருங்கினால் கண்டிப்பாக பிபி வந்து அதிகரிக்கும்.
1: ஓகே மேம், இப்போ பொட்டாசியன்றது நம்ம உடலுக்கு எவ்வளோ தேவை, அதுக்கும் பிபிக்கும் என்ன கனெக்ஷன் மேம்?
0: ஸோ பொட்டாசியம்ன்றது நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் எடுத்துக்கிற உணவில் பல உணவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹைப்பர் டென்ஷனுக்கும் பொட்டாசியம்க்கு விட நான் சொல்வேன், ஹைப்பர் டென்ஷனுக்கும் நம்ம எடுக்கிற டயட்டுக்கும் ரொம்ப வந்து கனெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஹெல்த்தி டயட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதில் என்னென்ன எடுத்துக்கணும், என்னென்ன எடுத்துக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், சால்ட்டு. சால்ட்டு தான் முக்கியமான வந்து வில்லன். ஸோ சால்ட் அதிகரிக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம் நீங்கன்னா, உங்களோட அன்றாட டயட்டில் 3 டைம்ஸ் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதில் எக்ஸ்ட்ரா சால்ட் எதுவும் போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு குடும்பத்துக்கு இல்லை ஒரு மனுஷனுக்கு 2 கிராம் ஒரு நாளைக்கு போதும்னு சொல்கிறாங்க பை த புக்ஸ். 2-2.5 கிராம் வரைக்கும் பர் டே சால்ட் எடுத்துக்கலாம். அதை விட அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் ஊறுகாய் இல்லை கருவாடு அந்த மாதிரி நான் வெஜிடேரியன்னா கருவாடு, இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டுன்றாங்க இல்லையா, கேன்டு ஃபுட்டு ப்ராசஸ்ட் ஃபுட்டால் அதிகமாக வந்து சால்ட் கண்டென்ட் இருக்கும். இந்த சிப்ஸு ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் வந்து அதில் சால்ட் கண்டென்ட். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் பொட்டாசியம் பற்றி கேட்டிங்க. பொட்டாசியம் ரிலேட்டட் டு டயட்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் ஃபார் ஹைப்பர் டென்ஷனில் ஒரு டயட்டுக்கு பேர் வந்து டேஷ் டயட்டுன்னு, டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன், DASH. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர்ஸ் ரெடியூஸ் சால்ட் கண்டென்ட், அதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பொட்டாசியம் கண்டென்ட்டை அதிகரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொட்டாசியம் எதில் இருக்குது? பொட்டாசியம் வந்து நம்மளோட இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் அதிகமாக இருக்குது. என்ன டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும்னா, இந்த பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் வந்து ஒரு உணவு எடுத்துக்கும் போது, காலை உணவோ மதிய உணவோ நைட்டு எடுத்துக்கிறீங்களா, அப்பார்ட் ஃப்ரம் அதர் திங்ஸ் ஒரு ஃப்ரூட் வெஜிடபிள் வந்து கண்டிப்பாக அது கூட இருக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் டேஷ் டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன். ஸோ பொட்டாசியம் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் அதிகமாக வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி நட்ஸ், வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இன்னொரு டயட் என்ன அப்ரோச் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ பால், தயிர், வெண்ணெய் எல்லாம் எடுத்துக்கிறீங்களே,

0: அது வந்து நீங்கள் எடுத்துக்கும் போதே அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து சாச்சுரேட்டட் ஃபேட், அதிக கொழுப்புள்ள ஃபேட்டி மில்க்கோ நெய்யோ பட்டரோ இருக்கக்கூடாது. குறைவான சாச்சுரேட்டட் ஃபேட் உள்ள மில்க்கோ வெண்ணையோ வாங்கிறதுக்கு, டெய்ரி ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வாங்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் சில்ட்ரனுக்கு குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி பழக்கி விடுங்க. ஸோ கொழுப்பு சத்து வந்து குறைவான டெய்ரி ப்ராடக்ட்ஸ், நட்ஸு அதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம், பீன்ஸு, காய்கறிகள், பொட்டாசியம் கண்டெய்னிங் வந்து டயட்டு, மெக்னீஷியம் கண்டெய்னிங் டயட், கால்சியம் கண்டெய்னிங் டயட்டு அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கொழுப்பு சத்தை குறைங்க, சால்ட்டை குறைங்க.
1: ஓகே, அப்படி இப்போ நீங்கள் சொன்னதை பேலன்ஸாக ஒரு மீலில் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும்,
0: எல்லாத்தையும் சேர்த்துக்கணும்,
1: ப்ரோட்டீன் கரெக்டாக இருக்கு,
0: கண்டிப்பாக கண்டிப்பாக,
1: கீரைகள் எடுத்துருக்கணும், பழங்கள் எடுத்துருக்கணும், நட்ஸ் எடுத்துருக்கணும்,
0: கண்டிப்பாக.
1: ஓகே மேம், இப்போ ஒபீஸாக இருந்தாவே அவங்களுக்கு பிபி இருக்கணும் அப்படின்றது உண்டா?
0: கண்டிப்பாக, பிபி என்றது வந்து நம்ம அகெயின் ஒபீஸ் வந்து அதுவும் ஒரு விதமான ஒரு வியாதி தான் ஒபேசிட்டின்றது. அதுலேயும் பல ஹார்மோனல் சேஞ்சஸாலேயும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கும், ஆர்ட்ரீஸோட நம்ம ரத்த நாளத்தோட இன்ஃப்ளமேட்ரி ஸ்டேஜ் வந்து ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதோட ஸ்டிஃப்னஸ்ஸு, அதோட ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு பர்சன் அதிகமாக வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்தியன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் மெலிசாக இருக்கும், அவங்களோட இடுப்பு சுத்தளவு வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஜென்ஸுக்கு இந்த தொப்பைன்றது விஷயம் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே என்ன இருக்குன்னா அங்கே தான் வந்து ஃபேட்டே இருக்குது. ஸோ அவங்க கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடுப்பு சுத்தளவை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன தான் அவங்க கை கால் வெயிட் நார்மலாக இருந்தாலும் அந்த இடுப்பு சுத்தளவு அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஒரு ஃபீமேலுக்கு 80 சென்டிமீட்டர் அப்படின்னா 32 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடாது, ஒரு ஜென்ஸுக்கு 90 சென்டிமீட்டர் இல்லது 36 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவு நீங்கள் வந்து உங்கள் தொப்புள் இருக்கு இல்லையா அதை சுற்றி வந்து ஒரு இன்ச் டேப் வச்சு பாருங்கள் எல்லோரும். ஸோ அது பேரலா, ஸோ அது வந்து 80 ஃபீமேல்ஸுக்கு, பொம்பளைங்களுக்கு 80, ஜென்ஸுக்கு வந்து 90. அதுக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா விதம் இந்த மாதிரி பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் இருக்கிற வியாதி வந்து வர்றது கம்மி. ஸோ ஒபேசிட்டி அப்படின்னா வந்து உடல் பருமனுக்கும் பிபிக்கும் கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்குது.
1: ஓகே மேம், இப்போ தைராய்டு இருக்கு இல்லையா, ஹார்மோனல் பேலன்ஸ்னால தைராய்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் பிபிக்கும் என்ன சம்மந்தம் மேம், என்ன லிங்க் இருக்குது?
0: ஸோ தைராய்டு வந்து இப்போ நம்ம பார்க்குறச்ச ஒரு நம்ம ஃபீமேல்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 25 ஒரு 40 வயசு ஃபீமேல்ஸுக்கு ரொம்ப காமனாக இருக்குது தைராய்டு டிஸார்டர். ஒன்று லோ தைராய்டு, ஹைப்போ தைராய்டுன்னு சொல்கிறாங்க, தைராய்டு வந்து செயல்படாது. ஸோ அவங்களுக்கு தைராய்டு சப்ளிமெண்ட் கொடுக்கணும், அதுக்கு பேர் ஹைப்போ தைராய்டிசம் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து தைராய்டு அதிகமாக வேலை செய்யும், அதுக்கு பேர் ஹைப்பர் தைராய்டு. ரெண்டு விதமான ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேயும் நம்மளுக்கு பிபி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ஹைப்போ தைராய்டுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு ரொம்ப பல்ஸ் குறைவாக இருக்கும், அவங்களோட ரத்தனால ஆர்ட்ரீஸ் வந்து ஸ்டிஃப்னஸ் அதிகமாகிட்டே இருக்கும் சில பல காரணங்களால், அதனால் அவங்களுக்கு பிபி வரும். ஹைப்போ தைராய்டு பீப்புளுக்கு என்ன ஆகும்னா அவங்களோட ஹார்ட்டு பீட்டிங் வந்து அதிகமாக துடிக்கும், க்ரானிக்காக வந்து இப்போ நம்மளுக்கு 80 துடிக்கும்னா அவங்களுக்கு 100, 120, 140 துடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு 4வது இடத்துல பிபி அதிகரிக்கும். ஸோ தைராய்டு பேலன்ஸ்டாக இருக்கணும், தைராய்டு நார்மலாக இருக்கணும்னா நம்மளோட பிபி வந்து ஒரு பேலன்ஸ்டாகவே இருக்கும். ஹைப்போ தைராய்டு இல்லை ஹைப்பர் தைராய்டை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணணும்.
1: ஓகே மேம், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம் மேம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: நேயர்களே, நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கால் பண்ணி கேட்க வேண்டிய நம்பர் 2271760 2275230. வெளியூர் நேயரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: சத்தம் அப்படின்னா என்ன, அது எதனால ஏற்படுது அப்படின்றத பற்றி விளக்கம் கொடுக்க வந்திருக்காங்க டாக்டர் கவிதா. அவங்க அவங்க கிட்ட மேலும் பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம், இப்ப கொலஸ்ட்ராலுக்கும் பிபிக்கும் என்ன சம்பந்தம் மேம்?
1: கொலஸ்ட்ரால் பிபிக்கும் சம்பந்தத்தை விட இப்போ கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க பிபி கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அது ஒன்று ஒன்று கூட இன்னொன்று வந்து அக்கா தங்கச்சி இல்லை அண்ணன் தம்பி மாதிரி கூட வந்து வர்றது தான் வந்து ரெண்டு விஷயமும். அதே மாதிரி இன்னொரு சிமிலாரிட்டி என்ன இருக்குது ரெண்டுத்துலேயும்னா ரெண்டுமே சைலண்ட். ஸோ கொலஸ்ட்ராலும் வந்து வர்றது இருக்கிறது தெரியாது, பட் அது வந்து அதுவும் வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ், ஒரு என்ன சொல்கிறது ரத்த அழுத்தமும் போய் ஹிருதயத்தை தாக்கி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஓவர் கொலஸ்ட்ராலும் வந்து போய் ஹார்ட்டை தாக்கி கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து ஒன் கோஸ் அலாங் வித் அதர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரெண்டும் வந்து ஒன்றா போய் பெரிய வந்து ஆர்கன் டேமேஜ், ஒன்று வந்து அது மூளையை தாக்கும் அப்படின்னா ஸ்ட்ரோக் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொலஸ்ட்ரால் பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கொலஸ்ட்ராலும் பிபியும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சுகர் கூட வந்து மூணாவதாக வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி வந்து பார்ட்னரிங் க்ரைம்ன்ற மாதிரி அதுவும் வந்து காமனாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க கொலஸ்ட்ரால் இருக்குன்னா இம்மீடியட்டாக போய் செக் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம், ஒன்று வந்து அவங்களோட சுகரும் பிபியும். அதே மாதிரி பிபி இருக்கிறவங்களுக்கு இம்மீடியட்டாக ரெண்டு விஷயம் செக் பண்ண வேண்டியது அவங்களோட சுகரும் கொலஸ்ட்ராலும்.
0: ஓகே மேம், இப்போ பிபிக்கும் பல்ஸுக்கும் என்ன மேம் தொடர்பு, இல்லை அது எதுக்காவது டிஃப்ரென்ஸ் இருக்கா?
1: ஸோ வந்து நம்மளோட பிபின்றது நான் அதுதான் சொன்னேன், ரத்த அழுத்தம்னா நார்மலாக நம்ம வந்து ஒரு ரத்த நாளத்தில் பிளட் ஹார்ட் பம்ப் பண்ணும்போது நம்ம ஆர்ட்ரிஸ் ரத்த நாளத்தில் வந்து பிளட் ஃப்ளோ ஆகும்போது க்ரியேட் பண்ணுற ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். பல்ஸுன்றது நம்ம எத்தனை முறை ஒரு மினிட்டுக்கு நம்ம ஹார்ட் வந்து பீட் பண்ணுது, துடிக்குது, நம்ம ஹார்ட் கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும்போது தான் அதுக்குள்ளே இருக்கிற நல்ல ரத்தம் ஹார்ட் ஆர்ட்ரிஸ் வழியாக வந்து போய் நம்ம எல்லா ஆர்கன்ஸுக்கும் சப்ளை பண்ணும். ஸோ ஒரு மினிட்டுக்கு எத்தனை தடவை துடிக்குதோ அதுக்கு பேர் தான் பல்ஸ். ஸோ நார்மலாக 70-80 வந்து நம்பர்ஸ் தான் வந்து பல்ஸ். ஸோ அதுக்கு பேர் தான் பல்ஸ்.
0: ஓகே மேம், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ.
2: ஹலோ மேம், நான் அலமேல் பேசுகிறேன்.
0: ஆ ஓகே மேம், உங்கள் சந்தேகங்களை டாக்டர் கிட்டே கேளுங்க.
2: பாலிச்சேரிலேருந்து பேசுகிறேன்.
1: ஆ வணக்கம்மா, சொல்லுங்கள்.
2: அம்மா எனக்கு வந்து மயக்கம் வந்து நைட்டில் மயக்கம் வர மாதிரி இருக்குமா, எனக்கு வந்து 58 ஆகுதுமா எனக்கு.
1: சரி.
2: ஸ்பைனல் கேர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பேக்கில்.
1: சரி.
2: பிளேட் வச்சுருக்காங்க, அதனால பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஞாபகம் மாதிரி அடிக்கடி எனக்கு எதை வைக்கிறோம் என்ன பண்ணுறோம்னு ஒன்றும் தெரிய மாட்டுது எனக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு அடிக்கடி மயக்கம் வர மாதிரியே தலையை மட்டும் அப்படியே வெயிட்டா இருக்குது, ஒரு 10 கிலோ வெயிட் வச்ச மாதிரி இருக்குது தலையை. அப்படி இப்படி சாஞ்சா கீழே ஊந்துடணும்னு பயமா இருக்கு. ஒரு ஒரு நாளைக்கு நைட்ல கீழே ஊந்துடுறேம்மா.
1: சரி, அது வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஹைப்பர் டென்ஷன் இல்லை அதிக ரத்த அழுத்தத்துக்கு ஒன் ஆஃப் த வந்து அறிகுறிகள் என்னன்னா மயக்கம். ஸோ வந்து எதுவுமே காரணமே இல்லாத தலை சுத்தல் இல்லை மயக்கம் இல்லை அதிகமாக சோர்வு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 40 மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் உங்கள் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுங்க. நீங்கள் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணியிருக்கீங்களாம்மா?
2: செக் பண்ணம்மா, நார்மல் தான் சொல்றாங்க. இங்கே முத்திரப்பாளையத்தில் கிளினிக் இருக்கு, கவர்மெண்ட் கிளினிக்.
1: ஆமாம், நரம்பு நிபுணர் நியூராலஜிஸ்ட போய் பாக்குறது இல்ல ஆர்த்தோபெடிக் டாக்டர் அந்த ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் பண்ணவங்கள போய் பாக்குறது நல்லது. அது இல்லாம உங்களோட மயக்கம் வந்து எல்லாமே நார்மல்னா மன அழுத்தம் வந்து இருக்கலாம், அதை நீங்க பாத்துக்கோங்க.
0: ஓகே மேம், இப்போ வந்து ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்கு, எனக்கு வந்து பிபி அதிகமாக இருக்கு அப்படின்னாவே இசிஜி எடுக்கிறாங்கல்ல மேம்?
1: கண்டிப்பாக.
0: அது எதனால மேம்?
1: ஸோ இசிஜின்றது அது நம்ம ஹிருதயத்தை ஹிருதயம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷனோட ஒரு கிராஃப் தான் இசிஜி, எலக்ட்ரோகார்டியோகிராம்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஈஸியாக கிடைக்குது, எல்லாம் வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் சின்ன சின்ன கிளினிக்லேயும் அவைலபிளாக இருக்குது, இப்போ எவ்ரி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட். ஸோ உங்களுக்கு ஒரு மயக்கமோ ஒரு ஹைப்பர் டென்ஷனோ இருக்கிறதுனா அது வந்து டைரெக்டாக நம்ம வந்து லோடோ ப்ரெஷரோ கொடுக்க போகிறது வந்து பேக் ப்ரெஷர் நம்ம ஹார்ட்டுக்கு தான் கொடுக்க போகுது. ஸோ ஹார்ட் என்ன செய்யும், ப்ரெஷர் நம்ம ரத்த நாளத்தில் ப்ரெஷர் அதிகம் ஆக்க ஹார்ட் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அது ப்ரெஷர் கொடுத்து பம்ப் பண்ணாதான் அதோட பிளட் வந்து ஃப்ளோ ஆகும், இல்லைன்னா ஃப்ளோ ஆகும்.

0: ஆகாது. ஸோ ஹார்ட் நாலா வட்டத்தில் வீக்காக தொடங்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா ஹார்ட்டோட மசில்ஸ் வீங்க ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி. ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற சேம்பருக்கு பேர் தான் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து ப்ரெஷரும் அதிகமானால் அது நாலா வட்டத்தில் வீங்க ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி. அந்த லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபியை நம்ம இசிஜி மூலயமா கிராஃப் மூலயமா நம்ம கண்டுபிடிக்கலாம். டாக்டர்ஸ் கிட்ட காட்டினீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களோட லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வீங்கியிருக்கு. ஸோ ஹைப்பர் டென்ஷன் வந்து ஹார்ட் மேலே அதோட பின்விளைவுகளை காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபியை கண்டுபிடிக்கிறதுக்கு இசிஜி எடுக்கலாம். இன்னொன்று நம்ம ஹார்ட்டில் துடிப்பு, ரத்த துடிப்பு, நீங்கள் பல்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்படி இருக்குது, ரெகுலராக இருக்கா, ஹார்ட் வந்து ரேட் இப்போ வந்து 80 அதுக்கு கீழே நார்மலாக இருக்கா, இல்லை அதிகமாக துடிக்குதா, விட்டு விட்டு துடிக்குதா. ஸோ அதுவும் வந்து ஹார்ட்டோட ஹெல்த்தை பார்க்குறதுக்கு இசிஜி ரொம்ப முக்கியம். ஹைப்பர்டென்ஷனில் ஒன்று லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி கண்டுபிடிக்கலாம், இன்னொன்று எப்படி துடிக்குது, எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி துடிக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கலாம்.
1: ஓகே மேம், இப்போ இந்த காலத்தில் ப்ராசஸ்டு ஃபுட்டு வந்து மெஜாரிட்டியாக எல்லாருமே கிட்ஸ்லேருந்து எதுவாக இருந்தாலுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை நம்ம எப்படி மேம் தவிர்க்கிறது?
0: கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம ஹெல்த் ஸ்டார்ட்ஸ் இந்த கிச்சன். ஸோ நம்ம அவங்கவுங்க அடுப்பாங்கரையில் என்ன வந்து அம்மாக்கள் இப்போ குழந்தைங்களுக்கோ இல்லை அவங்க ஃபேமிலிக்கோ பரிமாறுறாங்களோ அதுதான் அவங்களோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகுது இந்த காலகட்டத்தில். ஸோ நீங்கள் வளர்க்கும் போதே, குழந்தைய வளர்க்கும் போதே, பெரியவங்களாக்கும் போதே அவங்களோட ஹேபிட்ஸை, ஃபுட் ஈட்டிங் ஹேபிட்ஸை ஹெல்த்தியாக வந்து கொடுக்க பழகுங்க. வீட்டில் செஞ்ச ஃபுட்டை கொடுக்க பழகுங்க. இந்த ப்ராசஸ் ஃபுட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ஹைப்பர்டென்ஷன் என்னெல்லாம் கொடுக்கக்கூடாதோ எல்லாமே இருக்கும் அதிகமாக. ஸோ என்னென்னா, ஒன்று அதிகமான சால்ட்டு, அதுதான் மிக மிக மிக முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுலேயும் அந்த பேக்கெட்லலாம் அந்த அளவுக்கு பெருசாகவோ ஒரு வார்னிங் சைனோ எதுவுமே இருக்காது. ஸோ அது வந்து மக்களை வந்து ஒரு விதத்தில் வந்து ஏமாத்துற மாதிரி இருக்கும். ஸோ அது வார்னிங் சைனே இல்லாமல் சின்னதாக எழுதியிருப்பாங்க சால்ட்டு கண்டென்ட்டு கேலரி கண்டென்ட்டுன்னு. ஸோ அதனால் எல்லாமே இப்போ வந்து விழிப்புணர்வு, பிபிக்காக விழிப்புணர்வுனா இந்த மெயினாக இந்த ப்ராசஸ் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். அதிகமாக வந்து ஜங்க் ஃபுட்டு, இந்த சிப்ஸு, குர்குரி எல்லாமே நான் லேபிள் சொல்ல விரும்பலை, பட் ஜென்ரலாகவே உப்பு அதிகமாக சால்ட் கண்டென்ட் இருக்கிறதால அதில் ஒரு ஹெல்த்தி ஐட்டம்ஸே இருக்காது. இன்னொன்று சுகர் கண்டென்ட் அதில் அதிகமாக இருக்கும், ஓவர்லோடட் வித் சுகர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா டோனட்டுன்றாங்க, இந்த பேஸ்ட்ரி கேக்குன்றாங்க, ஸோ எல்லாமே ஃபில்டு வித் சுகர். ஸோ சுகர், பிபி இருந்தாலே சுகர் வரும். ஸோ அதில் நீங்கள் ப்ராசஸ் ஃபுட் அதுவும் சின்ன குழந்தையிலேருந்தே சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், உடல் பருமன் அதிகமாகும். உடல் பருமன் அதிகமாக ஆக அவங்களுக்கு தே நாட் பி ஏபிள் டு லூஸ் வெயிட் வென் தே பிகம் அடல்ட்ஸ். அப்போ அது வந்து சுகருக்கும் பிபிக்கும் இன்விடேஷன் கண்டிப்பாக தானாக கொடுத்துரும். ஸோ ப்ராசஸ் ஃபுட்டை நீங்கள் வந்து குழந்தைங்களை வளர்க்கும் போதே கொடுத்து வளங்க. அவங்களுக்கு ஸ்நாக் எதாவது கொடுக்கணுன்னா ஒரு ஹெல்த்தியாக கொடுங்க, ஒரு ஸ்ப்ரவுட்டட் இது நட்ஸு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கொடுங்க.
1: ஓகே மேம், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, நம்ம பேசிடலாம்.
0: கண்டிப்பாக.
1: ஹலோ. ஆ ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். உங்கள் சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: வணக்கம் மேடம்.
0: ஆ வணக்கம், சொல்லுங்கள் சார். சொல்லுங்க. ஓகே,
2: வயசு
0: ஓகே, அதுதான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு காலர் கேட்டிருந்தாங்க சார், நீங்கள் வந்து கவனிச்சிருந்தீங்களா. அதில் வந்து ஷோ ஒரு பிபிக்கான அறிகுறி வந்து முக்கியமாக வந்து எதுவும் தெரிய வராது. ஒன்று, நீங்கள் மயக்கம் அதிகமாக மயக்கம் வந்தால் ஒரு பிபி பார்க்கறது நல்லது, ஆனால் அது நார்மல் சொல்கிறீங்க. ஆ, அடுத்தது நீங்கள் அணுக வேண்டியது வந்து உங்களோட சுகர் லெவல்ஸை பார்த்துக்கோங்க. அதுவும் நார்மல்னால் நரம்பியல் ரீதியாக ஏதாவது வந்து உங்களுக்கு தலையிலையோ இல்லை வந்து கழுத்து நரம்போ அது ஏதாவது பாதிச்சால் கூட மயக்கம் வந்து விடாமல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேற தூக்கம் இல்லாத தனம், தூக்கம் குறைவா இருந்தா கூட மயக்கம் வரும், இல்ல வேற ஏதாவது காரணத்துக்கு நீங்க அதுதான் ஸ்ட்ரெஸ் இல்ல தூக்கம் இல்லாத தரத்தால பகல் நேரம் வந்து நீங்கள் ஆக்டிவாகவோ ஒரு மயக்க நிலைமையில் இருக்கீங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அது நீங்கள் வந்து கண்டுபிடிச்சு நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணுறது நல்லது. ஓகே,
1: தேங்க்யூ சார். ஓகே மேம். இப்போ

0: வந்து இப்போ ஸ்மோக் பண்ணுறாங்க, நிறைய பேர் ட்ரிங்கிங் பண்ணுறாங்க, அதனால் பிபி ஏதாவது அதிகமாகுமா மேம்?
1: ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இதை வந்து நானே சொல்லணும்னு இருந்தேன். ஸோ நிறைய பேர் வருவாங்க, டாக்டர் நான் வந்து வாரத்தில் ஒரு வாட்டி தான் குடிக்கிறேன், எனக்கு வந்து பிபி சுகர் வருமா, இல்லை டாக்டர் நான் வந்து ஸ்மோக் பண்ணுறேன் எப்பனா தான், நான் டென்ஷனாக இருக்கும்போது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஆமாம், 100% பிபிக்கு காரணம் ஒன்று வந்து ஸ்மோக்கிங், இன்னொன்று வந்து ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்மோக்கிங்க்கு வரேன். ஸ்மோக்கிங்கில் மெயினாக என்ன கண்டென்ட் இருக்குன்னா, அதில் வந்து நிக்கோட்டின்ன்ற வந்து ஒரு நச்சுப்பொருள், ஒரு பாய்சன்னே சொல்லலாம். அது வந்து ஸ்மோக்கிங்னு நம்ம சொல்லும்போது அதை ஸ்மோக்கிங் ஈக்குவலன் டு பாய்சன். எங்கள் மருத்துவரை பொறுத்த வரைக்கும், பிபி பொது மருத்துவரை பொறுத்த வரைக்கும், ஸ்மோக்கிங் இஸ் ஈக்குவல் டு பாய்சன். நிக்கோட்டின்ன்றது போய் உங்களோட ரத்த அழுத்தத்தை அதிகமாக டைரெக்டாக வந்து அதிகப்படுத்தும். நம்ம ஸ்மோக் பண்ண பண்ண இம்மீடியட்டாக என்ன ஆகும்னா, அந்த ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்தில் நம்மளோட ஹார்ட் துடிப்பு, ஹிருதய துடிப்பும் அதிகமாகும். ஹிருதய துடிப்பு அதிகமாக்க 4வது வட்டத்தில் உங்களோட பிபியும் அதிகமாகும். ஸோ ஸ்மோக்கிங் வந்து கண்டிப்பாக பிபி அதிகமாகும். அதே மாதிரி ஆல்கஹால் தான், ஆல்கஹால் கூட உங்களோட ரத்த அழுத்தத்தை கண்டிப்பாக வந்து அதிகமாக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் வந்து எடுத்துக்கக்கூடாது.
0: ஓகே மேம், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ
1: ஹலோ,
0: கட் ஆயிடுச்சு மேம்.
1: ஸோ அதுதான் வந்து ஸ்மோக்கிங். இன்ஃபேக்ட் விமனுக்கு ஆல்கஹால் ஆல்கஹால்னால ஃபீமேல்ஸுக்கு பாதிப்பு வந்து அதிகம், பிபி வர்றது, சுகர் வர்றது, ஹார்ட் பிரச்சனை வர்றது அதிகம். ஸோ ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ரெண்டும் வந்து ஈக்குவலன் டு வெரி பேட் ஃபார் ஆஸ் ஃபார் அஸ் பிபி இஸ் கன்சர்ன்.
0: ஓகே மேம், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம்.
1: ஹலோ
0: ஹலோ ஹலோ, வணக்கம் சார்.
2: சொல்றாங்க எனக்கு என்னன்னா ரெண்டுக்குமே இது வந்து அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் அல்லது ஹைப்பர்டென்ஷன் எப்படி கண்டுபிடிச்சது
1: கேள்விக்கு பதில் சொல்றேன். ஸோ நீங்க சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். ஸோ ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் ஒருத்தவங்களுக்கு மயக்கம் வரலாம். ஸோ அதி வேகமா நீங்க சொல்ற மாதிரி ரூமே சொயிட்டி அடிக்கிற மாதிரி ஒரு வாந்தி வர்றது, காதில் குயின் சத்தம் வந்தால் அது வெர்டைகோ, செகண்டரி டு ஒரு காது நரம்பியலால் பிரச்சனை வர்றது அது வெர்டைகோன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ரத்த அழுத்தத்தால் மயக்கம் வந்தால் ஒரு சாதாரணமாக ஒரு நம்ம நடைமுறை இல்லை எவ்ரிடே நம்ம நடந்து போகும்போது நம்ம வேலை செய்யும்போது ஒரு லைட்டாக ஒரு தலை சுத்தல், ஒரு கிர்ன்னு ஒரு தலை மயக்கம் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை ஹார்ட் அட்டாக்குன்னு வரும்போது அது அதிகபட்சம் வந்து ரொம்ப வேர்க்கும், மயக்கம், ஹார்ட்டே வந்து லெஃப்ட் சைடில் வந்து வலி, ஹார்ட்டு சென்டரில் வலி, செஸ்ட்டு சென்டரில் வலி, லெஃப்ட் சைடில் வலி, அப்போ வந்து நம்மளால் வந்து எழுந்துக்க முடியாத ஒரு அந்த அளவுக்கு துடிக்கிற அளவுக்கு வலி இருக்கும். ஆனால் வந்து 100% அது அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறது ஒரு ஸ்பெஷலிஸ்டால தான் சார் முடியும். பொதுமக்களுக்கு மயக்கம் வந்தால் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பொதுமக்களுக்கு மயக்கம் வந்தால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல என்றால் கண்டிப்பாக வந்து அருகில் உள்ள பொது மருத்துவரையோ இல்லை கிளினிக்கில் போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு பிபி, ஒரு இசிஜி எடுத்து பார்க்கறது நல்லது. அதுதான் நான் சொல்ல வரேன். செகண்ட் திங், நீங்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. பிபி நான் வந்து பல நாளாக மெடிசன் எடுத்துக்கிறேன், நான் பிபி செக் பண்ணுறேன், என்னோடய பிபி நார்மல்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன் உங்கள் பிபி நார்மல்னு. ஆனால் அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து பிபி மெடிசன் எடுத்துக்கூடாது. நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிறதோ

0: உங்களோட பிபி நார்மலா இருக்கு. நீங்க என்ன பண்ண முயற்சி பண்ணணும்னா, அது கூட உடற்பயிற்சி, அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா, படிப்படியாக மாதத்துக்கு ஒரு 2 மில்லிமீட்டரோ 5 மில்லிமீட்டரோ பிபி குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களோட மெடிசனை படிப்படியாக தான் குறைக்கணும், ஒரேடியாக நிறுத்த கூடாது. சரிங்களா? தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார். ஓகே மேம், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம் மேம்.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும்

0: சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உயர் ரத்த அழுத்தம் என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் கவிதா அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம், கடைசியா எங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேம் ஹைப்பர் டென்ஷனால?
2: ஸோ உயர் ரத்த அழுத்தம் என்றாலே ஒரு சைலண்ட் கில்லர். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அது சைலண்ட்டாக இருக்கிறதால நம்ம எல்லாரும், 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக 5 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அவங்களோட பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும். இன்னொன்று என்னென்னா, 120 சிஸ்டாலிக், 80 டயஸ்டாலிக், அதுதான் நம்மளோட நார்மல் பிளட் ப்ரெஷர். அதுக்கு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ராப்ரியேட் டயட் எடுத்துக்கோங்க. லோ ஃபேட், ஹை இன் வெஜிடபிள்ஸ், ஹை இன் பொட்டாசியம், லோ சால்ட் டயட் எடுத்துக்கோங்க. ஸோ சால்ட் வந்து கூடவே கூடாது, அதிகமான சால்ட்டு கன்சியூம் பண்ணாதீங்க. குழந்தைங்கள்லேருந்தே அதோட ஹெல்த்தி டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். செகண்ட் திங் இஸ் எக்ஸசைஸ். டெய்லி வந்து நடைப்பயிற்சி அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆஃப் த வீக், அட்லீஸ்ட் 5 நாளாவது ஒரு வாரத்தில் 30 மினிட்ஸ் ஆஃப் எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. இதனால் பிபி குறையறதுக்கு, பிபி வர இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து. மூன்றாவது என்ன முக்கியமான விஷயம்னா, சைலண்ட் கில்லர் என்றதால அது வந்து நம்மளோட பிரெயினை பாதிக்கும். ஒன்று வந்து ஸ்ட்ரோக் அட்டாக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், கிட்னிஸ், க்ரானிக் கிட்னி டிசீஸ் வந்து வரலாம். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்தே டயட் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பிபியை நம்ம வின் பண்ணலாம். தேங்க்யூ.
1: ஓகே மேம், ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்தாச்சு. ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தாங்க. இந்நிகழ்ச்சி நம் நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
2: நன்றிமா. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி.
1: தேங்க்யூ மேம்.

ஹலோ வணக்கம் மக்களே, இது FM ரெயின்போ புதுவாய் 102.8. டைம் இப்ப சரியா 4:32 ஆயிட்டு இருக்கு. இது உங்களோட ஃபேவரட் ஃபன் லோடட் ஷோ, கட் கேமரா ரோலிங்.

0: இந்த ஒன் ஹவர் உங்களை என்டர்டெயின் பண்ண நான் இங்க ஆர்ஜி சிந்து வந்தாச்சு. என்ன சிந்து, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல, வழக்கம் போல நம்ம கூட இன்னொரு ஆர்ஜியும் இருக்காங்க. மோரோலஸ் உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம கூட இன்னும் நம்மளோட ஷோவை சூப்பரா என்டர்டைன்மெண்டா ஜாலியா கொண்டு போறதுக்காக நம்ம ஆர்ஜே ஜோ தான் கூட இருக்காங்க. குட் ஈவினிங் ஆர்ஜே ஜோ.
1: குட் ஈவினிங். பாத்தீங்களா, உங்களுக்கு மட்டும் ஒரு வைபா கொடுத்துக்கிட்டீங்க, எனக்கு அப்படி ஆர்ஜே ஜோ.
0: உங்களுக்கு நான் ஒரு மாஸ் இன்ட்ரோ பிளான் பண்ணேன், அதுக்குள்ள வந்து நேயர்களுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. சரிங்க, போற போக்குல அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லிடுறேன், ஷோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சூப்பரான
1: போடுங்க.
0: நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே ஜோ, நம்ம நேயர்களுக்காக நம்ம டயலாக் கொடுத்துடலாமா?
1: அவங்க பிராக்டிஸ் வேற பண்ணணுமே.
0: எஸ் கண்டிப்பா. நேர்களே, உங்களுக்கான டயலாக் இதோ வந்துட்டு இருக்கு. சொல்லுங்க ஜோ, பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா?
1: பாஸ் தான் பெருசு, ஆனா அவங்க எது பெருசுன்றத சொல்றாங்க, 10th செவன்த்தா அப்படிங்கிற மாதிரி.
0: ஓகே, நேர்களே டயலாக் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். கால் பண்ணுங்க 2271770 2271770 நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப உங்களுக்காக சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
1: ரோலிங்.
0: ஓகே ஜோ, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்டுடலாமா?
1: கேளுங்க.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
2: இளமங்கலம் ஈராமா முருகன். இளமங்கலம்
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல முறையில இருக்க மேடம். ஜோ மேடமும் சிந்தாதிக மேடம் நல்லா இருக்காங்களா? திருப்பாடிக்கு சிந்தாதிக மேடமும்
1: நல்லா இருக்கும்.
0: ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கும். டைலாக் கேட்டீங்களா?
2: மறுபடியும் ஒரு முறை போடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக அதோ டைலாக் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. சார் கேட்டீங்களா?
2: கேட்டேன் மேடம். அது தலை மட்டும் எனக்கு புரியல மேடம்.
0: இன்னொரு தடவை போடுவா?
2: நீங்க சொன்ன நல்லா இருக்கும் மேடம். அது என்ன வண்டு தலையாவா?
0: வண்டுருட்டா தலையா?
2: வண்டுருட்டு தலையா.
0: ஓகே, நீங்க உங்க டயலாக்கி சேர்த்துல பேசுவீங்க, பேசுங்க. ரெடி?
2: சரிங்க மேடம்.
0: ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங்.
2: பேசுறீங்களா? ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்வது என்றால்,
0: என்ன சொல்லுது?
2: மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன, இல்லாட்டா என்ன?
1: காலத்துல மோதிரம் போடாத விரல்லாம் இருக்கா சார்?
0: இருக்கு, நம்ம விரல் இருக்கு இல்லையா சார்?
2: அவன் ஊர்லாம் ஃப்ரெண்டு வச்சிருக்கான். நான் ஊருக்குள்ள ஒரே ஒரு ஃப்ரெண்டு வச்சிருக்கான். ஐயோயோ, அவன் குடுக்கறான் பாரு எனக்கு தொல்ல.
0: உங்களுக்குமா இன்னைக்கு போடுற சார் இந்த டைலாக உங்களுக்காகவே. ஓகே சார், சூப்பரா பேசுனீங்க. தேங்க் யூ ஃபார் காலிங்.
2: நன்றி மேடம். உங்கள் இருவருக்குமே நன்றி. மாலை வணக்கம்.
0: நன்றி
1: நன்றி.
0: சொல்லுங்க ஜோ, நீங்க வந்து பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா?
3: வணக்கம்
0: சொல்றது யாரு?
3: நான்
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன்.

0: இல்ல அதுதான் சரியா கேக்கல.
1: கேக்கலையா? உங்களுக்காக இன்னொரு தடவை நாங்க ப்ளே பண்றோம், கேக்குறீங்களா? உங்களுக்காக டயலாக் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, அப்படியே பேசியும் காமிச்சிருங்க. மேம் கேட்டுச்சா?
0: எனக்கு கேட்டுச்சு, பேசுறேன்.
1: ஓகே பேசுங்க. ஓகே ரெடி கட், கேமரா ரோலிங்.
2: மேடம்
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹரியானத்துல இருந்து கணேசன் பேசுறேன். நலமா?
1: நலம் சார், நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நலமாக இருக்கிறேன்.
1: டயலாக் கேட்டிங்களா?
3: அதாவது ரெண்டு வரையில என்ன டயலாக் தானா?
1: என்ன சார், என்ன கேக்குறீங்க?
3: ரெண்டு வரி தானே?
1: ஃபர்ஸ்ட் ஒரு டயலாக் போட்டேன், அது கேக்கலையா? நான் உங்களுக்கு உங்களுக்காக ரெண்டுமே ப்ளே பண்றேன், நீங்க ரெண்டுமே கேட்டுட்டு பேசுங்க. கேட்டீங்களா?
3: ரோலிங். அது இல்லடா, நான் எஸ்எஸ்எல்சில, நீ வந்து ஏழாவது
1: என்ன பாஸா ஃபெயிலான் சொல்லியே.
3: அது சொல்றேன், நீ வந்து நான் எஸ்எஸ்எல்சி எஸ்எல்சி ஃபெயில்னே, நான் வந்து செவன்த் வந்து பாஸ் பண்ணிருக்கேன்டா.
1: வாவ், சூப்பர். செவன்த் பாஸ் பண்ணிட்டோம்ல நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் டயலாக் ட்ரை பண்றீங்களா?
3: எப்படி
1: சார் இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க?
3: அப்புறம் இந்த நீங்க

0: நிகழ்ச்சியை கேட்டாக்கா கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் குறையும்.
1: அப்படியா? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
2: நிகழ்ச்சியை கேட்டவங்களுக்கு டென்ஷன் குறையுதா? நம்ம வந்து
1: சார் உண்மையா சொல்றீங்களா இல்ல ஜோ காஸ்கிஸ் கொடுத்தாக்கலாம் உங்களுக்கு?
0: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம், நிறைய நிகழ்ச்சி நடத்துங்க. இது இதோட உரையாடல் நிகழ்ச்சியோட உங்களுடைய நிகழ்ச்சி நல்லா இருக்கு மேடம்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.
0: நான் ஒரு இது வசனம் சொல்லலாமா மேடம்?
1: தாராளமா சொல்லலாம், சொல்லுங்க.
0: நான் போறேன், இந்த வீட்டை விட்டே
1: போறேன்.
0: இந்த வீட்டை விட்டே போறியா? இல்ல இந்த ஆட்டை விட்டே போறியா? அழுட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி.
1: நாங்கெல்லாம் போறோம் சொன்னா உடனே அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட மாட்டாங்க,
2: இதெல்லாம் சொல்லக்கூடாது, கம்பெனி ரகசியம்.
1: சூப்பர் சார், சூப்பரா பேசுனீங்க, தேங்க்யூ ஃபார் காலிங்.
0: நன்றி.
2: பாத்தீங்களா, நீங்க போட்ட ரெண்டு டயலாக்கையும் பேசினாங்க, அட்டகாசமா பேசினாங்க, அவங்களோட ஓன் டயலாக்கையும் பேசினாங்க.
1: அதான் நம்ம நேயர்கள் அடுத்து ரெடியா இருக்காங்க, பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
3: இரவருக்கு வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கு சந்திரசேகர் சார், ஜோவு சூப்பரா இருக்காங்க. சொல்லுங்க, டயலாக் கேட்டீங்களா?
3: இல்ல மேம், எனக்காக இன்னொரு வாட்டி இந்த டைலாக நீங்களே சொல்லிடுங்க மேம்.
1: நானே சொல்லிடவா?
2: சொல்லுங்க, சொல்லுங்க.
1: ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்கன்ன, லெஸ் டென்ஷன் மோர் வொர்க், மோர் வொர்க் லெஸ் டென்ஷன். இத வந்து வந்து உங்களோட மாடுலேஷன்ல உங்க ஸ்டைல்ல சொல்ல போறீங்க, செந்தில் ஸ்டைல்ல சொல்ல போறீங்க.
3: இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்.
1: இன்னொரு வாட்டியா?
2: டென்ஷன் ஆகாதீங்கன்ன, லெஸ் டென்ஷன் மோர் வொர்க், மோர் வொர்க் லெஸ் டென்ஷன்.
1: எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது அப்படின்னு ஜோ சொல்றாங்க.
2: ஆமா, இங்க மட்டும்தான்.
1: ஓகே சார், ரெடியா?
3: ரெடி.
1: கட், கேமரா ரோலிங்.
3: கவலைப்படாதீங்கனே, லெஸ் டென்ஷன் மோர் வர்க், மோர் வர்க் லெஸ் டென்ஷன்.
1: அவ்வளவுதான் சார்,
2: சூப்பர்
1: சூப்பரா சொல்லிட்டீங்க. இன்னொரு டயலாக் உங்களுக்காக பிளே பண்ற கேக்குறீங்களா?
3: சொல்லுங்களேன்.
1: சார் கேட்டீங்களா?
3: கேட்டேன். என்ன தலையான்னு சொன்னாரு?
1: வண்டு உருட்டா தலையா?
3: என்ன வண்டு அறுத்தான் தலையா?
1: வண்டு வண்டு பகு சார், பகு.
3: என்ன தலையா சொல்லுங்க? டேய்
1: டேய், வண்டு உருட்டா தலையா?
3: வண்டுருட்டான்.
1: நான் எஸ்எஸ்எல்சி பாஸ்டா?
3: ஓகே.
1: ரெடி,
2: கட், கேமரா ரோலிங்.
3: டேய் வண்டுருட்டு தலையா? நான் எஸ்எஸ்எல்சி.
1: எஸ்எஸ்எல்சி என்ன?
3: டேய் வண்டுருட்டு தலையா? நான் எஸ்எஸ்எல்சி பாஸ்டா? அண்ணே நான் 7th,
1: நான் 7th பாஸ்னே, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே.
3: ஓகே. டேய் வண்டுருட்டு தலையா? நான் எஸ்எஸ்எல்சி டா? அண்ணே நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில், நான் 7th பாஸ்னே. டேய் நான் தான் எஸ்எஸ்எல்சின்னு சொல்றேனேடா. அண்ணே எஸ்எஸ்எல்சி நீங்க ஃபெயில்னே, 7th நான் பாஸ்னே. எதுனா பெருசா? நீங்களே சொல்லுங்க.
1: பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா?
3: பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா?
1: போடு பாஸ் தான் பெருசு.
2: நீங்க சொல்லுங்க சார், பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா சார்?
1: பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் சொல்றது யாரு?
4: அறந்தாங்கில இருந்து ஐயப்பன்.
1: ஐயப்பன் சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கோம், ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கோம். டயலாக் கேட்டீங்களா?
4: இல்ல, ஒரு வாட்டி போடுங்க.
1: லோ போட்டுறேன் உங்களுக்காக, டயலாக் ரெடியா இருக்கு. சார் டயலாக் கேட்டீங்களா?
4: கேட்டோம்.
1: ஓகே, பேசிடலாமா?
4: பேசிடலாம்.
1: ரெடி, கட், கேமரா
2: ரோலிங்.
4: அடே வண்டுருட்டான் தலையா? நான் எஸ்எஸ்எல்சிடா. அண்ணே நீங்க ஏழாவது பாஸ்னே, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே. அடே பச்சைல புடுங்கி நான் எஸ்எஸ்எல்சி. அண்ணே நான்

0: ஏழாவது பாஸ்னேன், இங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு.
1: ஆ, பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா?
0: ஃபெயில் பெருசா.
1: அடுத்த டயலாக் போடுவா?
0: ஆ, போடுங்க. டென்ஷன் ஆகாதீங்கனே, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன்.
1: உங்களுக்கு எது சூப்பரா பேசிட்டீங்க, உங்களுக்கு எது பிடிக்கும், லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க்கா, மோர் ஒர்க்கா, லெஸ் டென்ஷனா?
0: ஆ, லெஸ் டென்ஷன் தான் பிடிக்கும்.
1: லெஸ் டென்ஷன் தான். நானா ஒரே க்வெஸ்சன் தான் கேட்டேன், மாத்தி மாத்தி கேட்டேன். சூப்பர் சார், சூப்பர், சூப்பரா பேசுனீங்க.
0: ஒரு டயலாக் பேசி காட்டுறேன்.
1: சூப்பர், பேசுங்க, ரெடி.
0: யார் அடிச்சா பொடி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ்.
1: காலைல டியூட்டி முடிச்சு போயிட்டாரே சார், நாங்க தமிழ் கிட்ட சொல்லிடுறோம் சார். சூப்பர் சார், சூப்பர், சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
0: தேங்க்யூ, நன்றி,
1: நன்றி. ஓகே ஜோ, இப்ப நம்ம சூப்பரான சாங் கேட்டு வந்துடலாமா?
2: அதுக்குள்ள இப்ப வந்து கால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து கால் பண்ணிட்டு இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? சோ நம்பர் என்னன்னு சொல்லிடலாமா? நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா 2271760, 2271770. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார், அப்போ சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஆர்ஜி ஜூ ரெடியா டயலாக்லாம் பேச, நான் உங்களை கேட்கவே இல்லை.
1: என்ன
0: போலியே
1: இல்லீங்க, இன்னைக்கு நானு சீரக சாப்பிட்றதுல தூங்கிடுவேன் மேம். அந்த நேரத்துல கரெக்டா இல்லைன்னா
0: சிந்தனையும் செயலும் என்னை போலவே இருக்கிறது உங்களுக்கும்.
2: பேசுங்க.
1: டென்ஷன் ஆகுதுனே, லெஸ் டென்ஷன் மோர் வர்க், மோர் வர்க் லெஸ் டென்ஷன்.
0: அவ்வளவுதான் மேடம். உங்களுக்காக இன்னொரு டயலாக் கொடுக்கோ, பேசுறீங்களா?
1: ஆ போடுங்க மேம், நான் கேட்டுச்சுனா பேசுறேன் மேம். நான்
3: சரி, இனிமேல் மூணு வேளை குளிக்கிறேன், ஆறு வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன், லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.
0: கேட்டீங்களா மேம்?
1: ஆறு வேளை பல்லு விளக்குறேன்.
0: மூணு வேளை குளிக்கிற, ஆறு வேளை பல்லு விளக்குற, நீட்டா இருக்கு, லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
1: ஓகே ஓகே.

0: அதே வைப்ல இருப்பாங்க.
1: நீங்க
0: மட்டும் பேசிட்டீங்க, மேம்க்கு வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிச்ச மாதிரி ஆயிடும் இல்ல மேடம். நேயர் விருப்பம், நீங்க வந்து பேசி காமிங்க
2: எனக்காக. நீங்க ஒரு டைம் பேசி எனக்கு காமிங்களே,
0: உங்களுக்கே காமிக்கணும்.
2: அதுக்குள்ள
0: ஒரு காலர் வந்து என்ன காப்பாத்திட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடுவோமா?
2: பேசிடலாம்.
0: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்தேங்க மேம்.
0: ஹேமலதா மேம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லமா இருக்கேங்க மேம். நம்ம ரெயின்போ ஃபார்ம் மாதிரியே
0: அப்படியா இருக்கீங்க?
3: சூப்பரா.
0: ஓகே, டயலாக் கேட்டிங்களா?
3: நல்லா இருக்கீங்களா ஜோ மேம்?
2: ஆ, நல்லமா இருக்கோம் மேம், நல்லமா இருக்கோம்.
3: ஓகே மேம்,
2: டயலாக் கேட்டிங்களா மேம்?
3: ஆ,
2: எந்த டயலாக் மேம்? எந்த டயலாக் மேம்?
3: வந்து வண்டு தலையா,
0: வண்டு தலையா,
2: எல்லாருக்கும் அந்த டயலாக் புடிச்சிருக்கு போல.
0: ஓகே மேம், பேசிடலாமா?
3: முயற்சி பண்றேங்க மேம்.
0: ஓகே. Ready, cut, camera rolling.
3: One rupee thalaya, naan SSLC da. Anne, naan 7th pass anne. Hey, naan SSLC da. Anne, naan 7th pass anne. Neenga SSLC fail. Pass perisa, fail perisa.
0: Sollunga madam, neenga pass perisa, fail perisa.
3: Pass dhaan perisa.
0: Pass dhaan perisa.
3: Pass dhaan perisa. Pass dhaan perisa.
0: ஓகே மேடம், அடுத்த டயலாக் ட்ரை பண்றீங்களா?
3: அடுத்த டயலாக் வந்து
0: டென்ஷன் ஆகாதீங்க அண்ணே.
3: டென்ஷன் ஆகாதீங்க அண்ணே. மோஸ்ட் வர்க்
2: லெஸ் டென்ஷன் மோர் வர்க்.
3: லெஸ் டென்ஷன் மோர் வர்க். மோர் வர்க் லெஸ் டென்ஷன்.
0: அவ்வளவுதான் மேடம்,
2: சூப்பரா பேசுறீங்க மேம். இன்னொரு டயலாக் இருக்கு, பேசலாமா?
3: மூணு வேளை குளிக்கிறேன், ஆறு வேளை சாப்பிடுறேன்.
0: சாப்பிடுறேன்,
2: ஆறு வேளை பல்லு வைக்கிறேன்.
0: ஆனா அது உண்மைதான், அது நம்ம அடிக்கடி பண்ணுவோம்,
2: அதெல்லாம் வெளியே சொல்ல கூடாது.
3: மூணு வேளை சாப்பிடுறேன், ஆறு வேளை பல்லு வைக்கிறேன்,
0: ஆனா குளிக்க மாட்டீங்க.
3: மூணு வேளை குளிக்கிறேன், ஆறு வேளை பல்லு
2: விளக்குறேன். விட்டு போக மாட்டேங்குது, கரெக்ட் தானே?
3: ஆறு வேளை சமைக்கிறதுக்கு தான் சரியா இருக்குது மேம். மூணு வேளை குளிக்கிறேன், ஆறு வேளை பல்லு விளக்குறேன்.
0: அடுத்து நீங்க டயலாக் பேச ரெடியா?
2: பேசலாம், கோத்து விட்டாச்சு. நம்ம நேயர்கள் வேற

0: விட்டுட்டாங்க, நீங்க பேசுங்க ஜோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேசுறாங்க
1: நிறைய பேர் வெயிட்டிங் போலயே.
0: சரி, இனிமே மூணு வேளை குளிக்கிற, ஆறு வேளை பல் விளக்குற, நீட்டா இருக்க அண்ணனோட லவ் மூட்
1: ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த காலம் வரவும் ரெடி ஆயிட்டாங்க. பேசலாமா?
0: பேசலாம், பேசலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்
2: தண்டபாணி.
1: தண்டபாணி சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்
0: சார். டைலாக் கேட்டீங்களா?
2: கேட்டானுமே.
0: பேசலாமா?
2: பேசலாம் மேடம்.
1: நீங்க பேசுங்க சார், நாங்க ஆர்டர் போட்டுக்கிறோம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க.
2: நீங்க ஆக்சன் கொடுங்க.
1: ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங்.
2: பாசு பெருசா பெயில் பெருசா? வாசு தான்டா பெருசு. மூணு வேளை குடிக்கிற, ஆறு வேளை பல்ல வளர்க்கிற,
0: நீட்டா இருக்க,
2: லவ் போகுதா?
1: லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அத நாங்க சொல்லிடணுமா சார்? ஓகே சார், நாங்க சொல்லிடுறோம். ஓகே சார், இன்னொரு டயலாக்.
2: இந்த டயலாக் தெரியல மேடம்.
1: லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன்.
2: மெடிடேஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன்.
1: சூப்பர் சார், சூப்பரா ட்ரை பண்ணீங்க. தேங்க் யூ, தேங்க் யூ ஃபார் காலிங்.
0: தேங்க் யூ சார்.
1: ஜோ, இப்போ ஒரு குட்டி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாமா?
0: போடுங்க போடுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேராரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் வித் us RJ சிந்து and
1: RJ ஜோ.
0: ஜோ ஜோ காலர் வந்துட்டாங்க, பேசலாமா?
1: பேசலாம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாரு?
2: நான் பாண்டிச்சேரிந்து ஆசிட்டு பேசுறேன். ஜோ மேடத்துக்கும் நம்ம சிந்து அவங்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம் சார். மாலை வணக்கம். வேலை கேட்டீங்களா சார்?
2: ஆமா, ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடுவோம், டைம் இருக்குது அப்படின்னு.
0: உங்களோட அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்கு பாருங்க சார், சின்ன டைம் கூட வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு அது ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: இல்ல, நமக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் நீ இருக்கட்டும் அப்படின்றதா.
0: கண்டிப்பா கண்டிப்பா. டைலாக் கேட்டீங்களா?
2: டைலாக் பேசிடலாம், டைம் ஆகுது.
0: ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங்.
2: டேய், வண்டு ஊட்டி தவையா? எஸ்எல்சி பாஸ்டா? நான் எஸ்எஸ்எல்சிடா, நீ ஏழாவதுரா. அண்ணே, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுனே, நான் எஸ்எல்சி பாஸ்னே.
0: எஸ்எல்சி இல்ல, ஏழாவது.
2: ஏழாவது அது முதல்ல சொல்றேன். வண்டு ஊட்டி தலையா? நான் எஸ்எஸ்எல்சிடா, நீ ஏழாவதுரா. நீங்க எஸ்எல்சி ஃபெயிலுனே, நான் ஏழாவது பாஸ்னே.
0: இன்னொன்னு,
2: more work. More work, less tension.
0: First ஒரு டயலாக் வருமே, அதை விட்டீங்களே. டென்ஷன் ஆகாதீங்க.
2: என்ன டென்ஷன் ஆகாதீங்க? less work, less less.
0: அட சார், less work தான், work தான, work less.
2: அப்புறம் இன்னொன்னு, அந்த இது வந்துட்டு என்னன்னா,
1: இனிமே மூணு வேளை
2: நான் இனிமே மூணு வேளை கிளிக்கிறேன், ஆறு வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கிறேன். லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு,
0: ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
2: நன்றி.
1: சொல்லுங்க அர்ஜே, என்ன காசு கொடுத்துட்டீங்களா? காசு கொடுத்து கால் பண்ணி சொல்ல சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
0: எதுவும் தெரியாதுங்க.

0: நடக்கும்.
1: நான் பாட்ட பொட்டாட்டம் வரேன், பொட்டாட்டம் போறேங்க. ஓகே, அடுத்து ஒரு டயலாக் நீங்க பேசி காமிச்சிடுறீங்களா? நீங்க வந்து எஸ்எஸ்எல்சி டயலாக் பேசுறீங்க ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பாட்டு போடுறோம்.
0: கோத்து முடிவாயாச்சே, கோத்து விடுங்க.
1: ஓகே சரி, இனிமே மூணு வேளை குளிக்கிற, ஆறு வேளை பல்லு தேய்க்கிற, நீட்டா இருக்கிற லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
0: அப்படியா?
1: அது வந்து போச்சு. ஓகே, இப்ப அடுத்த ஒரு சூப்பரான சாங் கேட்டு வந்துடலாமா? நேர்களே கால் பண்ணுங்க, இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் நீங்களும் எங்ககிட்ட பேசி காமிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2275230 மற்றும்
0: 2275770.
1: நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எவனும்
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
3: ரோலிங்
2: ரோலிங் வித் அஸ் ஆர்ஜே சிந்து அண்ட் ஆர்ஜே ஜோ. ஜோ கரெக்ட் தானே? கரெக்டா சொல்லிட்டல. ஓகே, அடுத்து ஒரு லாஸ்ட் காலர், நம்ம நிகழ்ச்சியோட லாஸ்ட் காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாமா?
3: பேசலாம்.
2: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: கலைவாணி செஞ்சில இருந்து பேசுறேன்.
2: கலைவாணி மேடம், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்க மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்க. ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
4: ஆமா மேம்,
2: ஆமா,
4: கடைசி கலராவது போடணும்னு போட்டேன்.
2: சூப்பர் சூப்பர். டயலாக் கேட்டிங்களா?
4: கேட்டேன் மேம்.
2: பேசலாமா?
4: ஓகே மேம்.
2: ஓகே, ரெடி கட் கேமரா ரோலிங்.
4: அடே வண்டூர் விட்டு தலையா, நான் எஸ்எல்எம்சிடா, நான் 7th பாஸ் பண்ணேன்.
2: ஆ
4: அடே பச்சை கலர் புடுங்கி,
2: நான்
4: எஸ்எஸ்எல்சிடா, நான் 7th பாஸ் பண்ண. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசாடா?
2: பாஸ் தான் பெருசு. முடிஞ்சிச்சா?
4: அவ்வளவுதான் மேம் டயலாக், அது முடிஞ்சிச்சு.
2: அடுத்த டயலாக்,
4: அண்ணே டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, லெஸ் டென்ஷன் மோர் வர்க், மோர் வர்க் லெஸ் டென்ஷன்.
2: அடுத்த டயலாக்,
4: மூணு வேலை குளிக்கிற, ஆறு வேலை பல்லு விளக்குற, நீட்டா இருக்கிற, லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
2: அவ்வளவுதான். நிஜமா 6 வேலை பல்லு தேய்க்கிறீங்களா மேடம்?
4: ஒரு 2 வேலை தான் மேம் தேய்ப்பேன்.
2: 2 வேலை பரவாயில்லையே,
3: நைட்லாம் தேய்க்கிறீங்க பல்லு.
2: சூப்பர் மேடம், சூப்பரா பேசுனீங்க.
4: தேங்க்யூ,
2: தேங்க்யூ ஃபார் காலிங்.
3: தேங்க்யூ மேம்.
2: ஒன்னு பெருசலா இல்ல, இந்த 1 hour எப்படி போச்சுன்னே தெரியல. அப்படிதானே ரொம்ப
3: சொல்ல வராங்க நம்ம ஆர்ஜி வந்து, ஏதோ அவங்க திறமைய காட்டு
2: போறாங்க.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:14 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு இருக்க நேர்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான குட் ஈவினிங். பீச்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருமே அப்படியே பீச்சுக்கு போனோடனே நம்ம அப்படியே சின்ன பிள்ளைத்தனமா அங்க போய் வீடு கட்டி விளையாடுறது என்ன, அங்க இருக்க சிப்பி எல்லாம் நம்ம பொறுக்கி வீட்டுல எடுத்துட்டு வந்து அந்த மீன் தொட்டியில எல்லாம் போட்டு பார்க்கும் போது நமக்கு இருக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம். என்னங்க நான் சொல்றது, கரெக்டானே? என்னங்க கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, இது உங்க ஃபேவரட்டான ஷோ தாங்க, அலையோடு விளையாடு. வாங்க, யாரு எந்த ஆர்ஜே எந்த பீச்ல என்ன ஃபன் பண்ண போறாங்க, என்ன மாதிரி ஃபன் கேம்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் மக்களே, மாலை வேளையிலே மலர்ந்து உறங்கிக் கொண்டு மணிக்கணக்கில் எங்களது புரோகிராமை கேட்டுக்கொண்டிருக்கும் எனதருமை ரசிகப் பெருமக்களே, கத்திரி வெயிலில் கதிகலங்கி போயிருக்கும் என் பாசமான தாத்தாக்களே, கோடை வெயிலில் பொட்டப்பாக

அப்பாங்க சென்றிருக்கும் என் உயிர் பாட்டிகளே, அம்மாவுக்கு அப்புறம் அப்பா இந்த பூமியில நான் பிறந்தது தப்பா என பதறி போயிருக்கும் என் பாசமான அங்கிள்களே, வெத்தலைக்கு தேவ சுண்ணாம்பு என் வீட்டை விட்டு நீ கிளம்பு என அங்கிள்களை அழக விடும் என் உயிர் ஆன்டிகளே, சரி மோடில் இருக்கும் இழுசுகளே, லீவ் மோடில் இருக்கும் சிறுசுகளே, அடுத்த ஒரு மணி நேரம் இந்த புரோகிராமை தொகுத்து வழங்குவதற்காக மலிவு விலையில் மைதா மாவு வாங்கி பூசி கொண்டிருக்கும் எங்களின் லேடி சூப்பர் ஸ்டார் ஆஜே ஜோ அவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஐயோ அம்மா வணக்கம் கூறிக்கொள்வது சற்று முன் குழந்த பச்சிளம் குழந்தை ஆஜே ஆனந்த். மக்களை நான் உங்க ஆஜே வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடி ஷோ வழக்கம் போல நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டான பாண்டி மரினாவில் தான் போக போகுது. இங்க பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வரவே இல்லை, இப்பதான் ஒன்று ரெண்டு பேர் அங்கிருந்து அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இருக்காங்க. ஸோ அங்க இருக்கிறவங்க நான் தேடி பிடிச்சி பேசணும்னு ஆசைப்படுறேன். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு, காலையிலேருந்து பாத்தீங்கன்னா மேக மூட்டமா இருந்தது, இப்ப கொஞ்சம் வெயில் குறைஞ்சி மக்கள் கூட்டம் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யார் யார் வராங்க, என்னென்ன பேச போறாங்க அடுத்த நிமிஷத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து கேளுங்க 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: பத்தி சொல்றேன். தமிழையா
1: ஷோ, இது அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே பாண்டி மெரினா பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவங்க கூட

0: அமிர்த ஷோ, இது அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே பாண்டி மெரினா பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவங்க கூட அடுத்து ஃபன் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான ஃபன் கேம் எல்லாம் விளையாட போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ. அலையோடு விளையாடு நம்ம ஆர்ஜே மக்களுக்கு நம்ம ஷோ வந்து பாண்டி மெரினா போகுது. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ரெண்டு இளம் திஞ்சிகள் காத்துட்டு இருக்காங்க. பேசல, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: இப்ப சொல்லுங்க,
2: டோபிகா
1: ஒரே பதிலா இருக்கு, கேள்வி மாத்திடலாமா? சொல்லுங்க. பீச்சுக்கு வந்திருக்கீங்க, வெயில் ஓவரா இருக்கு, இந்த டைம்ல பீச் வந்து எப்படி?
2: பீச்சுக்கு வெயில்ல பீச்சுக்கு தானே கொஞ்சம் இதுவா இருக்கு.
1: இதுவா இருக்கும்
2: பீச்ல கொஞ்சம் இது,
1: பீச்ல கொஞ்சம் இது. அத நீ சொல்லுங்க. அடிக்கடி பீச் வரீங்களா?
2: ஆ, வருவேன்.
1: அப்ப பீச்ல என்னதா இருக்கு?
2: தண்ணி இருக்கு.
1: நாங்க மட்டும் பாறையா இருக்குன்னு சொன்னோம். பீச்ல அப்படி என்ன இருக்கு அடிக்கடி பீச்சுக்கு வரீங்களான்னு கேக்குறோம்.
2: நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறது
1: அப்படி வாங்க பாத்தீங்களா, நம்மள மாதிரி சோறு தான் முக்கியம். சரி, வேற என்ன சாப்பிடுவீங்க?
2: ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பானி பாய் சாப்பிடறதுதான்.
1: யார் வாங்கி தருவதால உங்களுக்கு?
2: அப்பா.
1: எவ்வளவு வேணா சாப்பிடலாம், தப்பே கிடையாது. நீங்க வாங்க, நீங்க பீச்சுக்கு என்ன
2: சாப்பிடுவீங்க? பானிபூரி தான்.
1: நிறைய பேர் பானிபூரி சொல்றதை பார்த்தா நம்மளே கடையை போட்டுடலாம் போல இருக்கு. சரி, இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ இருக்கிற விஷயம் வந்து அலையோடு விளையாடு. எஃப்எம் கேப்பீங்களா?
2: கேட்பேன்.
1: எப்படிப்பட்ட ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? என்ன ப்ரோக்ராம் சொல்ல தெரியல, அடிச்சு விடுவான். சரி பாருங்க, இப்ப வந்து ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு. அந்த கேள்விக்கு நீங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிளேட் பானிபூரி ஃப்ரீ.
2: ஓகே
1: ஓகே
2: ஓகே.
1: இப்பதான் நல்லா பிரைட்டா ஆரம்பிக்கிறீங்கப்பா. எப்பவுமே ஜாலியா இருக்கும். ஓகேவா? பிரிச்ச மாதிரியே இருக்கும்.
2: ஓகே.
1: உங்களுக்கு கடைசி ஒரு டாஸ்க் இருக்கு, அந்த டாஸ்க் பண்ணி ரெண்டு பிளேட் பானிபூரி ஃப்ரீ உங்களுக்கு.
2: உங்கள்கிட்ட
1: கேள்வி கேட்கலாமா? இப்ப வந்து நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வந்து பேச மாட்டுது இல்ல. இப்ப நம்ம நல்லா பேசுறோம், புரியுது. அனிமல்ஸ் பேசுறது இல்ல தானே? ஒவ்வொருவேளை அனிமல்ஸ் இதெல்லாம் பேச்சு வந்துச்சுன்னா, பேச்சு வந்துச்சுன்னா நீங்க எந்த அனிமல் கூட பேசணும் ஆசைப்படுவீங்க? ஏன்
2: பீகாக்?
1: தம்பில
2: மயில்.
1: மயில். ஏன் மயில் கூட பேசணும் ஆசைப்படுவீங்க?
2: அதோட உனக்கு ஜாலியா இருக்க அந்த மழை பெஞ்சா ரக்கே.
1: நான் மயில் கிடையாதுமா,
2: அதுதான் கேக் சொல்றேன்.
1: எப்படி கேப்பீங்க?
2: உனக்கு ஜாலியா இருக்குமா அந்த மழை பெஞ்சா ரக்கி விரிச்சு விரிச்சு ஆடுறாது, அந்த மாதிரி கேட்பேன்.
1: மயிலுக்கு பேச்சு வர கூடாது. நீ சொல்லுமா, உனக்கு எந்த விலங்கு வந்து பேச்சு வந்து ஆசைப்படுவா?
2: எலிஃபன்ட்.
1: தமிழ.
2: யானை.
1: யானை. யானைக்கு வந்து பேச்சு வந்து யானை கிட்ட என்ன பேசுவீங்க?
2: என்ன பேசுவனா?
1: யானை கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? யானை கிட்ட
2: தெரியல.
1: கேளுமா, என்ன கேள்வி கேளு. இப்ப அவங்க தான் இப்ப யானை. ஓகேங்க, அவங்க கேளு கேளு.
2: என்ன சவாரி கூட்டு போறது?
1: வேற என்ன கேள்வி
2: கேட்கணும்?
1: சிரிச்சே மழைப்பாங்கப்பா. ஆங்கர் சொல்றாங்க, சிரிச்சிருக்காங்க முன்னாடி. அடுத்த கேள்வி போயிலுமா? இப்ப ஒரு வேளை வந்து ஒரு படம் எடுக்க போறாங்க ஒரு டைரக்டர், திடீர்னு பார்த்தா ஹீரோயினே கிடைக்கல. ஓகேவா? நீங்க தான் ஹீரோயினா கிடைச்சிட்டீங்க டக்குன்னு. உங்களை வந்து இப்ப ஹீரோயினா புக் பண்ண போறாங்க. நீங்க டக்குன்னு வந்து உங்களுக்கு எந்த ஹீரோ நடிச்சா நல்லா இருக்கும் ஆசைப்படுவீங்க?
2: விஜய்.
1: தெய்வத்துக்கு
2: விஜய்.
1: அச்சா, எந்த படத்தை வந்து நீங்க நடிக்கணும் ஆசைப்படுவீங்க? ஏதாவது ஒரு படத்தை பழைய படத்தை ரீமேக் பண்ணலாம்.
2: யூத்.
1: யூத். நீங்க யூத்ல வந்து விஜய் சாருக்கு ஹீரோயின் நடிக்க போறீங்க?
2: அப்படி விஜய் இருந்தா நடிக்கலாம்.
1: பரவாயில்ல, எயிட் தானே படிக்கிறீங்க, நல்ல விஷயம் தான். அடுத்த கேள்வி போயிடலாமா? எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்பா, என்ன பண்ணலாம்?
2: என்ன
1: பண்றது? ரெண்டு பிளேட் பானி பூரி தரேன்னு சொல்லிட்டு என் உயிரை வாங்கினீங்க, அதானே?
2: ஆமா ஆமா.

0: பரவாயில்ல, உண்மை ஒத்துக்கு. நீ சொல்லுமா, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். கலகல கலன்னு இருக்கணும். என்ன
1: பண்ணலாம்?
0: இச்சம் தான் இருக்கணும், அது தெரியுது. அதுக்கு என்ன பண்ணலாம்?
1: அதுக்கா
0: டஃப்பான குவெஸ்டனும் எக்ஸாம் கூட நல்லா கேட்டது ரொம்ப மைல்டா ஆன்சர்லாம். சரி, உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. இப்ப இந்த டாஸ்க்ல யார் ஜெயிக்கிறீங்களோ கன்ஃபார்ம் உங்களுக்கு கண்டிப்பா பானிபூரி பார்சல். ரைட்டா? சரியா? யார் ஜெயிக்கிறீங்கன்னு பாக்க போறோம். சிரிக்கணும், யார் அதிக நேரம் சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தும்மெல்லாம் கூடாது. சிரிக்கணும், அதிக நேரம் சிரிக்கணும். அதிக நேரம் சிரிக்கிறவங்களுக்கு ஒரு பிளேட் பானிபூரி சுட சுட செஞ்சது. வாங்க, ரெடியா? ஓகே, 1 2 3. இருமா, வாயில வச்சுக்கலாம். இழுத்துனே போகுது. என்னாச்சு? ஒரு ஊரே சிரிக்குதுப்பா. ஐயோ யோ, சரி நீங்க வந்து பாத்துறேன், டைம் பாத்துறேன். வாங்க, நீங்க வாங்க, படுத்து சிரிக்கணும். சந்திரமுகி பேய் கூட இந்த அளவுக்கு சிரிச்சது கிடையாது. ஒரு பிளேட் பானிபூரி வாங்கிட்டு சொன்ன குத்தம் எவ்வளவு நேரம் சிரிக்கிறீங்க? சூப்பர், ரெண்டு பேருமே நல்லா பண்ணீங்க. ரெண்டு பேருக்கும் பானிபூரி இருக்கு, ஓகேவா? கடைசியா ஒரு டாஸ்க் சிரிச்சது போதுமா? நிட்டுமா? இதுமே பானிபூரி வாங்கிற காசு இல்ல. கடைசியா ஒரு டயலாக் கொடுத்தா பேசுறீங்களா? சிரிச்சது போதும். கண்ட்ரோல், ஓகேவா? டயலாக் இதுதான். கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் ஸ்ரேயா. என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்.
1: கரண்ட் தொட்டா
0: அதாவது நல்ல நல்ல கோமா சொல்லணும், சிரிச்சுன்னு சொல்லக்கூடாது.
1: இன்னொரு வாட்டி.
0: கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா. என்ன தொட்டா அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்.
1: கரண்ட் தொட்டா
0: கரண்ட் தொட்டா அடுத்த வேலை சாப்பாடு அப்படி கிடையாது. நல்லா
1: கரண்ட் தொட்டா
0: சாதம். கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு ஷாக் அடிக்கும்.
1: கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு ஷாக் அடிக்கும்.
0: நான் நரசிம்மா.
1: நான் நரசிம்மா. என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்.
0: சரி, இப்போ வந்து ஃபோர்ஸா சொல்லணும், கோமா சொல்லணும், ஓகேவா? ரெடி? ஓகே.
1: கரண்ட் தொட்டா
0: கரண்ட் தொட்டா
1: கரண்ட் தொட்டா நரசிம்மனுக்கே
0: நரசிம்மனுக்கு பானிபூரி கிடைக்காத போல. நீங்க வாங்க, நீங்க வந்து இந்த டயலாக் எவ்வளவு போஸ்டா சொல்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து மசாலா பூரி வாங்கிடலாம், ஓகேவா? ரெடியா? கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா. என்ன தொட்டா அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்.
1: கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா. என்ன தொட்டா அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்.
0: ஷாக் அடிச்சிச்சுப்பா, அடிச்சிச்சுப்பா. உனக்கு ஒரு மசாலா பூரி பார்சல்மா, ஓகேவா? சூப்பரா பேசுறீங்க, ஃபன் பண்ணிக்கேன். தேங்க்யூ. பரவாயில்ல, இந்த மசாலா பூரி சொன்ன உடனே தான் நல்லா தேங்க்யூ வருது. ஓகே மக்கள், இன்னும் நிறைய பேர் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்காங்க, ஃபன் பண்ண காத்துட்டு இருக்காங்க. சுத்தறது கேளுங்க, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே பாண்டி மெரினா பீச்ல இருந்துகிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து யாருக்கிட்ட என்ன ஃபன் பண்ண போறாங்க, அது வேற என்னது பானிபுரி எல்லாம் வேற வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் அடுத்து அவங்க கிட்ட யார் பேச போறாங்க, என்ன மாதிரி பேச போறாங்க, என்ன ஃபன் கேம் வச்சிருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நான் தான் உங்க ஆஜானு பேசிட்டிருக்கேன். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து பாண்டி மெரினா போயிட்டு இருக்கு. பானிபுரி வாங்கி தரேன் சொன்னேன், ஆனா கையில 10 பைசா கிடையாது, அதையும் சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம கூட பிரச்சனையாக ஒரு வருங்கால இந்தியா காத்துட்டு இருக்க பிரச்சனை. வணக்கம்.
2: வணக்கம். திலீப்.
1: திலீப் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா காணும்.
1: எங்க இருந்து வரீங்க?
2: ரெட்டியாபாளையம்.
1: என்ன படிக்கிறீங்க?
2: 12th போறேன்.
1: 12th போறீங்க? நிறைய படிக்க வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கும். எப்படி நல்லா ரெடி ஆயிட்டீங்களா?
2: நம்பிக்கைதான்.
1: நம்பிக்கைதான், ஆனா தும்பிக்கை நான் சொன்னா நான் கேட்டது வந்து இப்ப பிளஸ் டூ நிறைய படிக்கிற விஷயங்கள் இருக்கும். சோ படிக்க ரெடி ஆயிட்டீங்களா? அடிக்கடி நீங்க மட்டும் வருவீங்களா? லைட்டா ஒரு மாதிரியா கேட்டேன். பாண்டியில் நிறைய பீச்சஸ் இருக்குல்ல, உங்களுக்கு எந்த பீச் பிடிக்கும்?
2: மண்ணு பீச்
1: தான். மண்ணு பீச் தான், புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. மண்ணு பீச் தான். மண்ணு பீச் எந்த பீச் பிடிக்கும்?
2: ஐயோ, நான் பேர் மனப்படம் இல்ல.
1: ஃபர்ஸ்ட் போறீங்க, நல்லா படிங்க, ஓகேவா? பேச வரல. இப்போ நாங்கள் வந்து எஃப்எம் பயிர்ந்து அந்த ஷோ வந்து அலையோடு விளையாடு. ஓகேவா? இன்னைக்கு யாராவது பீச்சுக்கு வராங்களோ அந்த ஒரு மணி நேரம் உங்களை கூட்டு வச்சு ஃபன் பண்ணுவோம். நீங்க பார்த்தா பச்சை மண்ணா இருக்கீங்க. என்ன மாதிரி வீட்டை ஜாலியா இருப்பீங்களா, ரொம்ப பொலைட்டா அமைதியா இருப்பீங்க? எப்படி
2: அப்படின்னா?
1: இல்ல, அமைதியா இருப்பீங்களான்னு
2: கேட்டேன். அமைதியா?
1: அமைதியானா கம்மனும். நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம யார் முகம் போறதில்ல, யாருக்கும் முகம் போறது. அப்படி பேசுங்களா?
2: ஆமா,
1: பேசணும். இல்ல, நல்ல வாய்ப்பு வந்து பேசுங்க. சரி, பரவாயில்ல. உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு, நீங்க எப்படி பதில் சொல்றீங்க பார்த்து உங்களுக்கு நிறைய பரிசுகள் காத்துட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே மட்டும் நல்லா. ஓகே, முதல் கேள்விதான் உங்ககிட்ட. இப்போ ஒருவேளை வந்து அனிமல்ஸ் எல்லாம் பேசாது தானே?
2: ஆமா.
1: ஒரு அனிமல்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னா எந்த அனிமல் கூட நீங்க பேசணும் ஆசைப்படுவீங்க?
2: வந்துட்டு
1: வாயை துறப்ப, கொஞ்சம் வாயை துறந்து பேசுப்பா.
2: டைகர் கிட்ட பேசுவோம்.
1: யூ மீன் புலி?
2: ஆமா, புலி தான்.
1: அப்படி ஏன் புலி? எதுக்கு விரும்புறீங்க புலிய?
2: இது வரைக்கும் லைனு இருக்கிற ப்ரைடுக்கு புலி போகாது, புலி இருக்கிற ப்ரைட்ல லைன் இருக்காது.
1: ரெண்டு இருக்கிற இடத்துல யாரும் மாட்டாங்க.
2: அதனால்தான்
1: ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு கேப் தேவையில்ல. சரி, இப்போ புலிகிட்ட பேசணும் ஆசைப்படுறீங்களா? புலிகிட்ட என்ன கேட்கணும் ஆசைப்படுறீங்க? புலியே புலியே உனக்கே அவ்வளோ பெரிய பல்லு இருக்குங்களா?
2: முன்னாடி இந்த பல்லு என்னாச்சு, ஏன் குறைஞ்சி கேட்பான்
1: புலிகிட்ட போய்? சரி, அது இப்போ எனக்கு பல்லு இல்லை, எதாவது செட் பண்ணி விடுவோம், செட் பண்ணி விடுங்களா?
2: அதான் இது இருக்கியா?
1: இது இருக்கு.
2: இந்த பேர் வந்து போச்சு, அது இருந்தா பண்ணலாம்.
1: நான் இன்னைக்கு வருஷமா மாட்டிக்கிறேன், நல்லா தெரிஞ்சு போச்சு இருக்கு. தம்பி, நீங்க எங்கேயே போயிட்டு இருக்கீங்க, வர நான் கூட்டு பேச வச்சுட்டேன். சரி, உங்ககிட்ட அடுத்த கேள்வி. இப்போ ஒரு படம் நான் எடுக்க போறேன். நான் இல்லை, ஒரு பெரிய டைரக்டர், ஃபேமஸான டைரக்டர் படம் எடுக்க போறாரு. ஹீரோன்னு எல்லாமே கிடைச்சிட்டாங்க, ஹீரோ இல்லை. டக்குன்னு பார்த்தா நீங்க தான் ஹீரோன்ட்டாங்க. ஓகேவா? நீங்க போய் சொல்றீங்க எனக்கு இந்த ஹீரோயின் தான் வேணும், அப்பதான் நான் நடி பண்றேன். எந்த ஹீரோயின் வேணும் அப்பதான் நிற்பீங்க, நடிப்பீங்க ஆசைப்படுறீங்க?
2: ஆமா,
1: எக்ஸாம் தானே போயிட்டு இருக்கு, டஃபா கேக்குறீங்க. இந்த ஹீரோயின் தான் நான் ஹீரோ நடிப்புன்னு நீங்க ஆசைப்படுற ஹீரோயின் யாரு? நீங்க விருப்பப்படுற ஹீரோயின்
2: பார்த்து எடிட்டர் ஆயிடுவா?
1: உங்க ஹீரோன்னு சொல்லிட்டு அப்புறம் எடிட்டர் போனா என்ன அர்த்தம்? உனக்கே கெட்ட போட்டு ஹீரோயினா போட்டுருவோம். எல்லாமே நீ தான் ஹீரோ, ஹீரோயின், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் எல்லாமே.

0: சொல்லுங்க. தம்பி தாடிய சொல்லி தேவைப்பா, சீக்கிரம் சிரிப்பா.
1: வரமாட்டேன்.
0: அழுதுறீங்களா? ஒரு கொஞ்ச நேரம் அழுதுட்டு போங்க எனக்கு.
1: அதுவும் வராது.
0: உங்க கூட பேசுறதுனால அழுதுட்டு போங்க எனக்கு.
1: வரமாட்டா?
0: சரி, கடைசியா ஒரே ஒரு டைலாக் கொடுக்க, அதை மட்டும் பேசிட்டு போறீங்களா? அதை வச்சு பேசுறீங்களா?
1: டைலாக்லாம் பக்கா பேசணும்.
0: நான் மௌனம் பேசி சூர்யா மாதிரி இந்த தாடியை சொல்லிட்டே இருக்கீங்க. வாங்க, டைலாக் இதுதான். கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷன் தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்.
1: என்ன படம்?
0: அது ரொம்ப முக்கியமா இருக்கும். உங்களுக்கு டைலாக் சொல்லுவாங்க
1: இல்ல? பாலையா டைலாக்.
0: பாலையா டைலாகா? இது அதோட பவர்ஃபுல்லா இருக்கும். பாலையா டைலாக் வந்து இதை பேசுங்க. வாங்க.
1: ஷாக்கிங்
0: ஷாக்கிங் எல்லாம் கிடையாது. கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷன் தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்.
1: கரண்ட் தொட்டா
0: சத்தமா நல்ல ஃபோர்ஸா சொல்லுப்பா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கரண்ட் தொட்டா
1: கரண்ட் தொட்டா
0: சாதாரண ஷாக் அடிக்கும்.
1: மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும்.
0: பரவாயில்ல, எண்டிங் சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஃபன் பண்றீங்க, ரொம்ப அமைதியா இருக்கீங்க. அடுத்த வருஷம் இதே மாதிரி அமைதியா இருக்கு, அப்பதான் நிறைய மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: மக்களை இன்னும் நிறைய பேர் கூட ஃபன் பண்ண காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே பாண்டி மெரினா பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து அவங்க கிட்ட யாரு என்ன பேச போறாங்க, என்ன ஃபன் கேம் விளையாட போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வாங்க அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நான் உங்க ஆர்ஜே அனுப்பிச்சு இருக்கேன். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து பாண்டி மெரினா தான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு இளம் பெண் காத்துட்டு இருக்காங்க. பேசல, வணக்கம்.
2: வணக்கம்,
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹாஸ்னி.
1: ரொம்ப அழகான பேர். யார் இந்த பேரை வச்சு நான் கேட்க மாட்டேன். அடுத்த கொஸ்டின் போயிடுறேன். எங்க
2: தோறீங்க? அரும்பார்த்தபுரம்.
1: அரும்பார்த்தபுரம் என்ன படிக்கிறீங்க மேம்?
2: 12th.
1: 12th-ஆ?
2: ஆமா.
1: பார்க்கும் போது 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி இருக்கீங்க. படிச்சிருங்க. படிச்சிட்டீங்களா? ஓகே. இப்போ வந்து நாங்க எஃப்எம் ரெயின்போ இந்த ஷோ வந்து அலையோடு விளையாடு ஃபன் ஷோ, ஃபன் பண்ணணும். நீங்க சிரிக்கும் போது தெரிஞ்சு நீங்க நல்ல ஒரு ஃபன் கேரக்டர் அப்படிதானே?
2: ஆமா.
1: அப்படிதான் சொல்லி வச்சுமே சொல்றாங்க. பீச்சுக்கு வந்திருக்கீங்க, எப்ப வந்தீங்க?
2: வந்து ஒரு 1 hour இருக்கும்.
1: நல்லா என்ஜாய் பண்ணீங்களா?
2: இல்ல, சும்மா தான் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தேன்.
1: வரவங்க எல்லாம் சாப்பாடு சாப்பாடுன்னு என்ன அர்த்தம்? இது எனக்கு பசிக்குது. என்ன சாப்பிட்டீங்க?
2: பானிபூரி சாப்பிட்டேன்.
1: ஓ, கடைய போட்டுற வேண்டியதான். சரி, வேற என்ன சாப்பிட்டீங்க?
2: ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அப்புறமா வந்து
1: நடக்கிறது, ஓடுறது, தாவறது எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களா?
2: ஆஹா, இல்ல பலோடா, கொஞ்சம் கூலிங் ஐட்டமா தான்
1: சாப்பிட்டேன். கேக்கும் போது நமக்கு நாக்கு ஊறுது. சரி, இப்ப பாண்டியில வந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச டூரிஸ்ட் ஸ்பாட் பீச்சை தவிர்த்து வேற எதனா இருக்கா? ரொம்ப தலையை சொல்லிடுறாங்க. எக்ஸாம்ல கூட கேட்க மாட்டாங்க உங்களுக்கு கேள்வி எல்லாம். மண்ணு கூட்டுது நிறுத்திக்கங்க. இப்ப வந்து பீச்சு கடிக்கடி வருவீங்களா?
2: வருவேன்.
1: பீச்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்?
2: மண்ணுல எல்லாரையும் தள்ளி விட்டு பார்த்து, அது நல்லா இருக்கும்.
1: தள்ளி விட்டு பார்த்து

0: சிரிப்பேன், நல்ல ஒரு குணார்த்த.
1: அப்புறம் வந்து அந்த குளிக்கிறதுக்கு தனியா இடம் இருக்கும்ல, ஸ்பெண்ட் பண்ணாங்க, போய் வீடு கட்டுவேன். யாராவது வீடு கட்டினாங்கன்னா அஜித் அலி விட்டு
0: வந்துருவேன். சீரியல் கிளர் போலதான். அடுத்த அடுத்த
1: அங்க குட்டி குட்டியா சங்கு இருக்கும், அதை எடுத்துப்பேன்.
0: சங்கு ஊதிங்களா?
1: அப்புறம் வந்து சாப்பிடுவேன், ஊர் சுத்துவாங்க.
0: ஓ மை காட், பீச்ல வந்து இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்களா?
1: ஆமா,
0: பரவாயில்ல, நல்லதுதான். பிளஸ் டூ போறீங்க, நிறைய இந்த விஷயம் படிக்கிற வேலை இருக்கும், ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா? ஒருவேளை அனிமல்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னா நீங்க எந்த அனிமல் கூட பேசணும் ஆசைப்படுவீங்க? ஏன்?
1: நான் வந்து ராபிட் கிட்ட பேசுறேன்.
0: தமிழ்ல சொல்லுங்க. எந்த விலங்கு?
1: முயல்.
0: முயல் கிட்ட என்ன கேள்வி கேப்பீங்க?
1: அது பார்க்கவே அழகா இருக்கு.
0: இப்ப நான் தான் முயல், என்கிட்ட கேள்வி கேளுங்க.
1: ஐயோ
0: சொல்லுங்க.
1: நீ பார்க்கவே அழகா இருக்கறவா.
0: ஆமா. ஓ வாவ், தேங்க் யூ.
1: வெல்கம். ராபிட் சொன்னேன்.
0: நான் ராபிட் தான் சொன்னேன், சொல்லுங்க.
1: ரேபிட் அப்படி பாக்க கியூட்டா, அதோட காதுலாம் அழகா பெருசா.
0: இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். ஓகே, தென்
1: அது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்குமா?
0: நான் தான் முயல் புதுக்கி. அப்படியே டைரக்டா கேளுங்க, சிரிக்க கூடாது.
1: அப்படியே நீ பார்க்க அட்ராக்டிவா இருப்பே.
0: வாவ், சூப்பரா. அடுத்து அடுத்து
1: அது பெருசா இருக்கும்.
0: அது பெருசா இருக்குமா?
1: அதுக்கு இப்படி இருக்குமே.
0: சரி, பெருசாக்க வேண்டியதான். அடுத்து அடுத்து
1: அது வந்து நடக்காது, குதிச்சு குதிச்சு தானே போகும். அது பார்க்கவே கியூட்டா நல்லா இருக்கும்.
0: நடக்கவே முடியல, முத்தி வெளிக்குது. அடுத்து அடுத்து
1: இது கேட்பேன். அப்புறம் வந்து இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதுல்ல, ஏன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா நான்வெஜ் சாப்பிடன்னு கேட்பேன்.
0: செஞ்சு போட மாட்டாங்க, செஞ்சு போட்டா நானும் சாப்பிட மாட்டேன். அடுத்து
1: வெஜ்லயுமே இந்த கேரட் அப்படி இல்லைன்னா அந்த ரேடிஷ் அந்த மாதிரிதான் சாப்பிடுது. அந்த மாதிரி அதை தவிர்த்து வேற எதாவது அதிகமா இன்ட்ரெஸ்டா சாப்பிடுறது இல்லை.
0: யாரும் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்த நானும் சாப்பிட மாட்டேன். வேற என்ன கேள்வி கேட்பீங்க?
1: எதுவும் கேட்க மாட்டேன்.
0: பரவாயில்ல, முயல் கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்க நீங்க ரெடியா இருக்கீங்க.
1: ஆமா.
0: ஓகே, சீக்கிரமாவே முயலுக்கு வாய்ஸ் வரணும், உங்க கூட பேசணும் நான் வேண்டிக்கிறேன். ஓகேவா? அடுத்த ஒரு கேள்வி, இப்ப வந்து திடீர்னு ஒரு படம் எடுத்ததுல ஒரு டைரக்டர் வராரு, உங்ககிட்ட அப்ரோச் பண்ண வராரு. அதாவது என்ன சொல்றாங்க, கதை ரெடி, எல்லாம் ரெடி, காசு கூட ரெடி பண்ணுங்க, ஹீரோயின் கிடைக்கல. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவின் அடுத்த நயன்தாரா மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க வந்து எங்க படத்துல நடிக்கணும்னு ஒரு ஆசைப்படுறாரு. இப்ப எங்க ஆர்ஜி ஜோ எல்லாம் இருக்காங்களே, அவங்க மாதிரி நீங்களும் வந்து அடுத்த ஹீரோயின் ஆக போறீங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லுங்க அவங்களுக்கு பதில்? நான் இந்த ஹீரோ இருந்தா தான் நடிப்பேன், இல்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லி. நீங்க எந்த ஹீரோ வந்து நடிக்க சொல்ல ஆசைப்படுவீங்க உங்களுக்கு பேரா?
1: எந்த ஹீரோனா ஆஃப் கோர்ஸ் விஜய் தான் சொல்வேன்.
0: அப்படியா? விஜய் நடிச்சதா நீங்க ஹீரோயின் நடிப்பீங்க?
1: ஆமா.
0: சரி, படம் எதனா ஒரு விஜய் சாரோட படத்தை திரும்ப நடிக்கலாமா? எந்த படம்?
1: சரி
0: சரி சரி, நீங்க வந்து சமந்தா இவங்க, நீங்க எந்த ஹீரோயின் சொல்லிட்டு போங்க, எம்ஜி ஜாக்சனா இல்ல சமந்தாவா சொல்லுங்க. செகண்ட் ஹீரோயின் ரெடியா இருக்காங்க உள்ள ஸ்டுடியோல, நீங்க சொல்லுங்க.
1: எனக்கு வந்து சமந்தா பிடிக்கும், அதனால சமந்தா பிடிக்கும்.
0: அப்ப எம்ஜி ஜாக்சனா வந்து எங்க ஆஜய் சிந்து போடலாமா?
1: ஓகே
0: ஓகே, கதை ரெடி ஆயிடுச்சு, ஹீரோ ஹீரோயின் ரெடி ஆயிட்டீங்க. ஓகே, நான் தான் வில்லன். ஓகேவா? சரி, உங்களுக்கான ஒரு டாஸ்க் இருக்கு, யார் வந்து அதிக நேரம் சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. உண்மையாலுமே நம்புங்க, யாருக்கு மேலே ப்ராமிஸ் பண்ணுன்னு தெரியல. ஓகேவா? சிரிக்கணும், அதிக நேரம் சிரிக்கணும். ஓகேவா? நீங்கள் எல்லாம் வந்து எங்கள் ஆஜி சிந்து சிரிச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஷோ சிரிச்சுனே இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் வந்து கேட்கல இன்னும், ரெடியா?
1: ஐயோ,
0: ரெடி ரெடி, 1 2 3
1: சிரிங்க.
0: சந்திரமுகி பகல பார்த்த மாதிரியே இருக்குது. சரி, உங்களுக்கு கடைசியாக ஒரு ஒரு டாஸ்க், இன்னொரு டாஸ்க், ஒரு சின்ன டைலாகு, நீங்க அதை பேசி காமிக்கணும். ஓகேவா?
1: ஓகே,
0: டயலாக் இதுதான். கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷன் தான் ஷாக் அடிக்கும், நான் நரசிம்மா, என்ன தொட்டா அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். முன்னாடி டாஸ்க் சிரிக்க சொன்னா இப்ப சிரிச்சுனீங்க. ஹே எவ்வளவு,
1: ஐயோ, ஹே, கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும்.
0: நான் தான் சாதாரண மனுஷன் இல்ல, சொல்லுங்க, நல்லா பவர்ஃபுல்லா சொல்லணும்.
1: கோவமா
0: சொல்லு.

மக்களே இன்னும் நிறைய பேர் நம்ம கூட ஃபன் பண்ண காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ 102.8.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: மறுபடியும் ஒரு வருங்கால இந்தியா இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க சொல்லுங்க.
2: அர்ஷா.
1: அர்ஷா, எங்க இருந்து வரீங்க?
2: விழுப்புரத்துல இருந்து.
1: விழுப்புரத்துல இருந்து என்ன படிக்கிறீங்க?
2: 11th.
1: ஒரிங்களா முடிச்சிட்டீங்களா?
2: போறேன்.
1: சரி, 10th எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சா, டஃபா இருந்துச்சா?
2: டஃபா தான் இருந்துச்சு.
1: ரொம்ப சோகமாகாதீங்க, முடிஞ்சு போச்சு, பாத்துலாம். பிளஸ் டூல நீங்க எடுத்துருவீங்க, ஓகேவா? என்ன குரூப் எடுத்துருக்கீங்க?
2: A1B.
1: ஒன்னும் புரியல, நமக்கு எதுக்கு ரொம்ப? சரி விட்டுருங்க.
2: பயோமேக்ஸா?
1: பயோமேக்ஸா? ஓ மை காட், சூப்பர். சரி, இப்போ வந்து பீச்சுக்கு வந்திருக்கீங்க, அடிக்கடி பீச்சுக்கு வருவீங்களா?
2: வருவோம்.
1: பீச்சில் அப்படி என்ன பிடிக்கும் உங்களுக்கு?
2: சாப்பாடு.
1: சாப்பாடை விட்டுட்டு வேற எதனா பிடிக்குமா?
2: பீச்சில் விளையாடுவோம், அது பிடிக்கும். சுத்தி பார்ப்போம், அது பிடிக்கும். அவ்வளோதான்.
1: அவ்வளோதான், நமக்கு எதுக்கு வம்பு அதானே? சரி, இப்போ வந்து பீச்சில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, போட்டிங் இருக்கு, சர்ஃபிங் இருக்கு, எவ்வளோ இருக்கு? நீங்களா போயிருக்கீங்களா?
2: போட்டிங் தான் போயிருக்கேன், சர்ஃபிங் போனதில்ல.
1: ஏன் ரொம்ப சோகமாக்கி? என்னாச்சு?
2: ஒன்றும் இல்லை.
1: ஒன்றும் இல்லை. இல்லை, இந்த ஷோ எதனா கேட்டீங்களா? அதனால கேட்டேன்.
2: இல்லை இல்லை,
1: அதெல்லாம் பார்த்தேன். கேட்டுக்கிட்டு வந்துடாதீங்க, ரொம்ப சோகமாயிருவீங்க. சரி, இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விகளுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்க பிரைஸ் இருக்கு, ஓகேவா?
2: ஓகே.
1: கேள்வி ரெடியா?
2: ரெடி.
1: ஓகே, முதல் கேள்வி இதுதான், எல்லா கிட்ட கேக்குறது தான். உங்களுக்கு அனிமல் ரொம்ப பிடிக்குமா?
2: பிடிக்கும்.
1: உங்களுக்கு பிடிச்ச விலங்கு?
2: நாய்க்குட்டி.
1: நாய்க்குட்டி, நல்ல விஷயம் தான். ஒருவேளை உலகத்துல இருக்கிற எல்லா விலங்குக்கும் வந்து பேச்சு வந்துருச்சு, பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாய்க்குட்டி கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? நாய்க்குட்டி பேச ஆரம்பிச்சிருச்சு, ஓகேவா? என்னென்ன கேள்வி கேட்பீங்க நாய்க்குட்டி கிட்ட?
2: எப்படி தண்ணி குடிக்கிற நாக்கால?
1: அதே வச்சிருக்க நாக்கால குடிக்கிறீங்க கேட்டீங்க, வேற என்ன?
2: நாக்கால எப்படி குடிக்க முடியும்னு கேப்பேன்.
1: ஸ்டாப் போட்டா குடிக்கும் அது?
2: நக்கி குடிக்கல, அது எப்படி தண்ணி குடிக்குதுன்னு
1: கேப்பேன். சரி,
2: வேற என்ன கேள்வி கேப்பீங்க?
1: சொல்ல முடியும். நாய்க்குட்டி இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிச்சு, அதுதான் லோ லோன் கத்தாம உங்களை வந்து ஹர்ஷா ஹர்ஷான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்பீங்க?
2: வெளியே போகலாமா?
1: வெளியில போகலாமா, நல்ல கேள்வி. அடுத்து
2: சாப்பிடலாமா? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் சொல்லு, வாங்கி தரேன்.
1: ஐயோ யோ யோ, நான் ஒரிஜினல் நாய்க்குட்டியா மாறிடலாம் போல. அது சரி, பரவாயில்ல. இவ்வளோ கேள்வியில வந்து அந்த நாய்க்குட்டி பாவம் என்ன பண்ண போதோ தெரியல. அடுத்த கேள்வி, இப்போ வந்து ஒரு படம் எடுக்க போறோம், அந்த படத்துக்கு வந்து எல்லாமே ஹீரோ வந்து ஹீரோ மட்டும் தான் கிடைக்கல, ஹீரோ நீங்க தான். அதாவது என்ன தேடி பார்த்தாலும் உங்களை மாதிரி ஒரு ஹீரோயின் கிடைக்கவே இல்லை, அதனால நீங்கள் தான் ஹீரோயின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டு இப்போ நாங்கள் படம் எடுக்க போகிறோம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இந்த ஹீரோ வந்து தான் நான் நடிப்பேன், இல்லை நடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஹீரோ யாரு?
2: ஹீரோ மட்டும் சொல்லாமா இல்லை எல்லாரும்?
1: நீங்கள் தான் ஹீரோயின், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை தான் நாங்கள் படத்தில் நடிக்க போகிறோம். எனக்கு இந்த ஹீரோ தான் பிடிக்கும், அவர் நடித்தா தான் நான் ஹீரோயின் நடிப்பேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுற அந்த ஹீரோ யார்?
2: விஜய்.
1: விஜயா? வரவங்க எல்லாருமே விஜய் சாரே சொன்னா. என்ன டேட்ஸ் கிடைக்காது? வேற வேற என்ன ஹீரோ இருக்காரா?
2: வேற யாரும் இல்ல.
1: விஜய் சார் தான் நடிக்கணும்ன்றீங்க?
2: ஆமா.
1: விஜய் சாரோட படத்தை திரும்ப ஒரு படத்தை நாங்க எடுக்க போறோம், எந்த படத்தை எடுத்தா நீங்க நடிப்பீங்க?

0: லியோ.
1: லியோவா? மீன் நீங்க வந்து த்ரிஷா?
0: ஆமா.
1: ஓ மை காட், நீங்க த்ரிஷாடுது பதிலா அந்த தங்கச்சி கேட்டணும் இல்ல மடவுனா செபஸ்டியன், அத பண்றீங்களா?
0: வேணாம்.
1: த்ரிஷா நீங்க தான்?
0: ஆமா.
1: ஓகே, மடோனா செபஸ்டியனுக்கு வந்து நாங்கள் ஆஜி ஜோ போட்டுக்கிறோம், அவங்க தான் கரெக்டாக வருவாங்க. சரி, உங்ககிட்ட இன்னொரு டாஸ்க் இருக்கு, ரெடியா?
0: ரெடி.
1: யார் வந்து அதிக நேரம் சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து காத்து நிற்குது.
0: என்னது?
1: அதான் எடுக்கிறது இல்லை, ஏதோ காத்து நிற்குது. சிரிக்கணும், நாங்கள் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கு சிரிச்சுட்டே இருக்கணும். ஓகேவா? ரெடியா? இப்போ இருங்க, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் சிரிங்க. ரெடியா? ரெடியா? 1 2 3 இப்படி வாங்க. அப்படியே போனா என் குழப்பம் சிரிப்பா சிரிக்கும்
0: போலதான்க்காக.
1: ஒரு டயலாக் கொடுக்குறேன், மட்டும் பேசுறீங்களா? இதுதான் டயலாக். என்ன டயலாக்னா, ரொம்ப ஷார்ட்டான டயலாக் தான். இங்க பாருங்க, கரண்ட் தொட்டா சாதாரண மிஷின் தான் ஷாக் அடிக்கும், என்ன தொட்டா அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்.
0: கரண்ட் தொட்டா சாதாரண
1: மனுஷன் தான் ஷாக் அடிக்கும், மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும், மிஷினுக்கு இல்ல. கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷன் தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்.
0: சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நரசிம்மா,
1: என்ன
0: தொட்டா அது கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்.
1: கரண்ட் ரொம்ப ஷாக் அடிக்குது போல. சூப்பரா ஃபன் பண்ணீங்க, உங்களுக்காக ஒரு நாய்க்குட்டி பிரிச்சு நாங்க குடுக்கறோம்.
0: வருமா?
1: வரும். நீங்க காசு போட்டா வாங்கி வந்து குடுக்கறோம். ஓகே, சூப்பரா பேசுங்க. தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
1: மக்களை இன்னும் நிறைய பேர் நம்ம கூட ஃபன் பண்ண காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புகை 102.8 என்றும் உங்கள் முதலோடு.

0: அலையோடு விளையாட்டு நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே பாண்டி மெரினா பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யாருக்கிட்ட என்ன மாதிரி ஃபன் பண்ண போறாங்க அப்படின்றத அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நான் உங்க ஆஜனன் பேசுறேன். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து பாண்டி மெரினா தான் போயிட்டு இருக்கு. இப்ப கடைசியா நம்ம கூட பேசுறதா ஒரு குடும்ப தலைவர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க மேம்.
2: ஜீவா.
1: ஜீவா, எங்க இருந்து வரீங்க மேடம்?
2: ரேங்குப்பம்.
1: அரியங்குப்பம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஹவுஸ் ஒய்ஃப்.
1: ஹவுஸ் ஒய்ஃப். வீட்டுல யாரு வேலை செய்வா?
2: ஹவுஸ் ஒய்ஃப்னா யார் வேலை செய்வா?
1: வீட்டுக்கார வேலை செய்வாரு. சொல்லுங்க.
2: நாங்க தாங்க வேலை செய்வோம்.
1: அப்படிங்களா? பார்த்தா அப்படி தெரியும்.
2: பார்த்தா தெரியாது, வந்து பார்த்தா தான் தெரியும்.
1: அதுவும் ஒரு உண்மைதான். நான் எங்க வீட்டுல பாரு எல்லாருக்கும் நினைச்சிட்டேன். சரி விடுங்க. சரி, உங்க கணவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு மேடம்? இப்ப வீட்டுல வந்து யாரோட ராஜ்யம் அதிகம்? உங்களோட பேச்சு அதிகமா ஈடுபடுமா, அவரோட பேச்சு ஈடுபடுமா?
2: ரெண்டு பேருமே ஈடுபடும்.
1: ரெண்டு பேரும் பேசாம இருந்துருங்க, யார் பேச்சு ஈடுபட தேவையில்ல. இப்ப வந்து பீச்சுக்கு வந்திருக்கீங்க, பீச்சுக்கு வரது ரொம்ப பிடிக்குமா?
2: ரொம்ப பிடிக்கும்.
1: காத்து அதிகமா அடிதான் பாக்குறீங்களா?
2: ஆமா ஆமா.
1: சரி, பீச்சுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன?
2: பீச்சுல பிடிச்ச விஷயம்னா தனிமையில இருக்கணும்.

0: அப்புறம் இயற்கைய ரசிக்கணும்.
1: ரொம்ப ரசிக்கிறாங்க. அப்புறம்
0: நானும் எங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் தனியா இருக்கணும்.
1: ஐயோ, உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது மேம்?
0: எனக்கு 8 வருஷம் ஆகுது.
1: பரவாயில்ல, இன்னும் வந்து அதே ஒரு வீட்டுக்காரங்க அவ்வளவு பாசமா இருக்கீங்க. எப்படி
0: லவ் மேரேஜ்?
1: இல்ல, லவ் மேரேஜ் எல்லாம் சில பேர் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தூக்கி போட்டு மிதிப்பாங்க, அதுதான் கேட்டேன்.
0: அப்படியே இல்ல இல்ல, விட்டு கொடுத்து போனா வாழ்க்கை நல்லா
1: இருக்கு. யாரு கண்டா, அவரு கேட்டாதான் தெரியும் நமக்கு. இப்ப நம்ம வந்து எஃப்எம் ரெயின்போ இருக்கு, இந்த ஷோ வந்து அலையோடு விளையாடு ஃபன் பண்ணனும். ரெடியா?
0: ஃபன்
1: கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு, நீங்க எப்படி அதுக்கு பதில் சொல்றீங்களோ அதை பொறுத்து. ஒன்னும் தரது கிடையாது. கேள்வி ரெடியா? முதல் கேள்வி இதுதான், உங்களுக்கு விலங்குகள் பிடிக்குமா?
0: பிடிக்கும்.
1: ஒருவேளை வந்து விலங்குகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அனிமல்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சா, உங்களுக்கு பிடிச்ச அந்த அனிமல் பேச ஆரம்பிச்சா, நீங்க என்ன பேசுவீங்க, என்ன கேட்பீங்க?
0: அதான்
1: உங்களுக்கு எந்த அனிமல் பிடிக்குங்க?
0: எனக்கு டாக்னா ரொம்ப.
1: மீன் நாய்?
0: எஸ் நாய்.
1: ஓகே, நாய் கிட்ட என்னென்ன கேள்வி கேட்பீங்க?
0: நாய் கிட்ட என்ன கேள்வி கேட்குறதுன்னா, ஏன் மனுஷால் பார்த்து கொலைக்கிற கடிக்கிறேன்னு கேட்பேன்.
1: என்ன விட நீங்களும் அழகா இருக்கீங்கண்ணா.
0: உங்களெல்லாம் எதுக்கு எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு கேட்பேன்.
1: வேற என்ன கேட்பீங்க?
0: வேற என்ன?
1: கடிக்கும் போது பார்த்து கடிங்க, கொஞ்சம் அதிகமா சதை எடுத்துக்கிங்க கேட்பீங்களா?
0: கேட்கலாம், அதுவும் தான் இருக்கு.
1: அப்ப நிறைய வாங்கியிருக்காங்க போது கடியெல்லாம் புரிஞ்சு போச்சு. உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் ஒரு படம் எடுக்க போகிறோம், அந்த படத்தில் வந்து நீங்கள் தான் ஹீரோயின், நீங்கள் தான் ஹீரோயின். உங்களை மாதிரி ஒரு ஹீரோயின் கிடைக்கவே இல்லை எங்களுக்கு எங்கேயுமே. தேடி பார்த்தா நீங்கள் தான் கிடைச்சிருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து இவரு தான் ஹீரோவை நடித்தா நல்லா இருக்கும் நீங்கள் ஆசைப்படுற அந்த ஹீரோ யார்?
0: தளபதி.
1: தளபதி?
0: தளபதி
1: விஜய் சாரா?
0: சிஎம் சார்.
1: ஓகே, விஜய் சார் நடிச்சா நீங்க நடிப்பீங்க. விஜய் சாரோட எந்த படத்தை நடிச்சா நீங்க வந்து ஹீரோ நடிப்பீங்க? பெரிய சிம்ரன் விஜய் செம்ம காம்பினேஷன். ஃபியூச்சர் அந்த படம் நீங்க செகண்ட் ஹாஃப் நடிப்பீங்கன்னு ஆசைப்படுறேன்.
0: பார்க்கலாம், அதுக்கு சிஎம் சார்
1: நீங்க பாப்பீங்க, அதுக்கு நாங்க பாக்கணும். சரி, உங்களுக்காக ஒரு டாஸ்க் இருக்கு, யார் வந்து அதிக நேரம் சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் காத்துருக்கு, ஓகேவா? ஒரு மணிநேரம் கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷன் தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். சிரிக்க கூடாதுங்க.
0: கேப்டன்
1: கடைசியா எப்பவும் போல ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் நான் அப்போ ப்ரூவ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க. அடிக்கடி எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, சோகமா இருக்காதீங்க சொல்லிக்கிட்டு இன்னைக்கு அலையோடு விளையாட ஷோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சோதரத்துக்கு எஃப்எம் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோட நான் ராஜ் ஆனந்த்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: நேயர்களே, விளம்பரங்களை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும்

0: நேயர்களே, விளம்பரங்களை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
2: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது.
3: பட்ஜெட் போட்டாச்சா?
2: 5000 மிச்சம் இருக்கும்.
3: புது புடவை வாங்கலாமா?
4: இல்ல, போன மாசம் தானே
3: வாங்கினேன். இன்னொன்னு
4: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
3: பெருசா வந்துட்டோம்.
4: நீ இப்ப கிளம்பு.
5: RBI சொல்கிறது,
6: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
7: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின். 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
8: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
6: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
9: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் அடுத்த பகுதியாக இன்று நார்வே சென்றுள்ளார். மேற்காசிய நெருக்கடி காரணமாக இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் நாட்டில் கச்சா எண்ணெய் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் விரிவான பொது சுகாதார அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று நார்வே சென்றுள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் அந்நாட்டு தலைவர்களை அவர் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார். 3வது இந்தோ நார்டிக் உச்சி மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே நாட்டிற்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நார்வேயில் வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான இந்தோ நார்வே உச்சி மாநாட்டிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். இந்தியாவிற்கும் நார்வே உள்ளிட்ட 5 நார்டிக் நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, புதுமையாக்கம், ஆர்டிக் பிராந்திய ஆராய்ச்சி, மக்கள் நிலையிலான தொடர்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் வெளிநாட்டு பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
10: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்வீடனில் இருந்து நார்வே செல்லும் முன்பாக சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில் தமது ஸ்வீடன் பயணத்தினால் இருதரப்பு உறவுகளுக்கு புதிய உத்வேகம் கிடைத்திருப்பதாக கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்கவும் இந்தோ ஸ்வீடன் தொழில்நுட்ப மற்றும் AI நெடும்பாதை அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம், ஸ்வீடனுடன் தயாரிப்போம் திட்டங்களின் கீழ் பசுமை, ஹைட்ரஜன், செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை ஆழமாக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடன் அரசு வெளிநாட்டு அரசு தலைவர்களுக்கான அந்நாட்டின் மிக உயரிய போலார் ஸ்டார் ராயல் ஆர்டர் விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி சிறப்பித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
9: பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம், தென்கொரியா ஆகிய 2 நாடுகளுக்கான பயணமாக இன்று புதுடெல்லியில் இருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். பயணத்தின் முதல்கட்டமாக வியட்நாமில் அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சரை அவர் சந்தித்து ராணுவ ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிப்பார். நாளை May 19 முன்னாள் வியட்நாம் அதிபர் ஹோச்சிமின் பிறந்த நாளையொட்டியதாக பாதுகாப்பு அமைச்சரின் வியட்நாம் பயணம் அமைவதும் குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் நிச்சயமற்ற சூழல் மற்றும் பல்வேறு சவால்கள் காணப்படும் நிலையிலும் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பாரத் வியாபார் வர்த்தக திருவிழாவிற்கான இணையதளத்தை தொடக்கி வைத்து பேசிய அவர், தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்ற உத்வேகம் ஒருபோதும் குறையக்கூடாது என்றும் அனைவரும் அயர்வின்றி தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மத்திய தொழில் வர்த்தக அமைச்சகமும் அகில இந்திய வர்த்தகர் கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள பாரத் வியாபார் வர்த்தக திருவிழா August 12 முதல் 15 வரை புதுடெல்லியில் நடைபெறும். நாட்டில் அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளும் இயல்பான முறையில் செயல்பட்டு வருவதாகவும் மேற்காசிய நெருக்கடி காரணமாக இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் கச்சா எண்ணெய் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அண்மைக்கால மேற்காசி நிலவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா இதை தெரிவித்தாா்.

0: நாட்டில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயு கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக அவர் கூறினார். எந்த ஒரு எல்பிஜி ஏஜென்சியிலும் கையிருப்பு காலியாகாத நிலையில் வதந்திகளால் ஏற்படும் பீதி காரணமாகவே சில இடங்களில் மக்கள் அவசர கதியில் எல்பிஜி வாங்கி வருவதாகவும் இத்தகைய எல்பிஜி ஏஜென்சிகளில் கையிருப்பை உடனுக்குடன் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் வீட்டு உபயோகத்திற்கான 172,000 எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இம்மாத ஆரம்பத்தில் இருந்து இதுவரை 108,000 டன் வர்த்தக எல்பிஜி விற்பனைப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் முதல் இதுவரை குழாய் மூலமான 700,000 பிஎன்ஜி இணைப்புகளுக்கு எரிவாயு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ரசாயனத்துறை இணைச் செயலர் திருமதி அபர்ணா சர்மா இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில், காரிஃப் பருவம் முழுவதற்கும் தேவையான உரங்களில் 50% அதிகமான கையிருப்பு தற்போது உள்ளதாக தெரிவித்தார். நெருக்கடி தொடங்கியது முதல் நாட்டில் இதுவரை கணிசமான அளவில் 86.2 லட்சம் டன் உரங்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் 22 லட்சம் டன் இறக்குமதி உரங்கள் இந்தியாவிற்கு வந்து சேர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். முக்கிய உரங்களின் அதிகபட்ச சில்லறை விலையில் மாற்றம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். மார்ஷல் தீவுகளில் இருந்து 19,965 டன் எல்பிஜி ஏற்றிய கப்பல் கடந்த சனிக்கிழமை இரவு குஜராத் மாநிலம் கண்ட்லா துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்திருப்பதாக கப்பல் துறை கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கள் தெரிவித்தார். கடந்த 96 மணி நேரத்தில் இந்தியாவின் வர்த்தக கப்பல்கள் அல்லது வெளிநாட்டு கப்பல்களில் உள்ள இந்திய சிப்பந்திகள் தாக்கப்பட்டதாக தகவல் இல்லை என்றும் அவர் கூறினார். பிணக்கு பகுதிகளில் உள்ள இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை உடனுக்குடன் வழங்க இந்திய தூதரகங்கள் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நடப்பு கோடையின் போது வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் விரிவான பொது சுகாதார அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. வெயில் நேரத்தில் வெளியில் அலைவதை தவிர்க்கவும், போதிய அளவில் நீர் அருந்தி உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பாதுகாத்துக் கொள்ளவும், மெலிதான பருத்தி ஆடைகளை அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: ஹீட் ஸ்ட்ரோக் பிரச்சினையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் தலைவலி, மயக்கம், வாந்தி, உடல் சூடு போன்ற அறிகுறிகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்றும், இத்தகைய அறிகுறிகள் தீவிரமானால் அவசரகால உதவிக்கு 108, 102 ஆகிய எண்களை அணுகலாம் என்றும் ஆயுஷ் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக குழந்தைகள், கருவுற்ற தாய்மார்கள், முதியவர்கள், நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வெயிலில் வேலை செய்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்கவும், பணியிடங்கள் மற்றும் அதிக அளவில் மக்கள் கூடும் நிகழ்ச்சிகளில் நிழற்பந்தல் அமைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சித்தா ஆயுர்வேதா உள்ளிட்ட இந்திய மருத்துவ மரபுகளின்படி நீர்மோர், பானகம் மற்றும் இளநீர் அருந்தவும், நீர்ச்சத்து அதிகமுள்ள வெள்ளரி போன்ற காய்கறிகள் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை அதிகம் எடுத்துக் கொள்ளவும் ஆயுஷ்துறை அமைச்சகம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.
0: கேரளத்தில் புதிய முதலமைச்சராக திரு வி டி சதீஷன் புதிய முதலமைச்சராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். திருவனந்தபுரம் சென்ட்ரல் விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற்ற விழாவில் கேரள ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர் திரு சதீஷன் தலைமையிலான 21 உறுப்பினர் அமைச்சரவைக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதில் 16 பேர் முதல் முறையாக அமைச்சர் பதவியேற்றுள்ளனர். புதிய அமைச்சரவையில் காங்கிரஸ் சார்பில் 11 பேரும், IUML சார்பில் 5 பேரும் இடம்பெற்றுள்ளனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி, கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா, தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, இமாச்சல முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுக்கு, முதலமைச்சர் பதவியிலிருந்து வெளியேறும் திரு பினராயி விஜயன், மாநில பிஜேபி தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். லோக் நிவாசில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் திரு அன்பழகனுக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு மல்லாடி கிருஷ்ணராவ், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், அரசு செயலர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி முன்னிலையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு முகாமில் மாவட்ட அளவிலான அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். குறைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு விரைவாக தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதிகள் காரணமாக இன்று கோவை, திருச்சி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 24ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். IPL கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 சென்னையில் நடைபெறும் போட்டியில் சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதவுள்ளன. தற்போது ஹைதராபாத் அணி புள்ளி பட்டியலில் 3வது இடத்திலும் சென்னை அணி 5வது இடத்திலும் உள்ளன. நேற்றிரவு டெல்லி நடைபெற்ற போட்டியில் டெல்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. தர்மசாலாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை தோற்கடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. இந்தியாவில் கடல்சார் துறையில் ஈடுபடும் பெண்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்து வருவதாகவும் ஆழமான கொள்கை சீர்திருத்தங்களே இதற்கு காரணம் என்று மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்தா சோனோவால் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் அடுத்த பகுதியாக இன்று நார்வே சென்றுள்ளார். மேற்காசிய நெருக்கடி காரணமாக இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் நாட்டில் கச்சா எண்ணெய் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் விரிவான பொது சுகாதார அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: சொல்கிறது
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும்.
3: ஓலாமா?
2: எங்க
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் 6:21:36. புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சூப்பரான ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். இந்த இனிமையான மாலை பொழுதுல உங்கள் மனம் விரும்பும் பாடல்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாத்தையும் நீங்க கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 2272753. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டால் பண்ணுங்க. இப்ப உங்களுக்காக சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சொல்றது யாரு?
1: ஆனந்தூர் காண்டிபன்.
0: காண்டிபன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நான் அருமையா இருக்கேன் மேடம், நீங்க?
0: சூப்பரா.

0: என்ன பாடல் வேணும் சார் இன்னைக்கு?
1: ரஜினி நடிச்ச பில்லா படத்துல இருந்து மேடம், வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ரெடி, அந்த பாடல்.
0: ஓகே சார், பாடல் கேட்டலாமா?
1: ஓகே, தேங்க்யூ
0: தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் காலிங்.

எழுலோகம் முன்னால அடுதடி தன்னால இந்த நேரம் பார்த்து என்ன இருக்கிறிய கண்ணால அடி வாடி பக்கம்.

குத்தி கட்டு போட்டுக்கிட்டான், மாட்டினது மாட்டிக்கிட்டான், போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான், போறதுக்கு வழி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்பதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பழகி மாலைவனம், திருப்பழகி சிந்துஜா மேடமுக்கு மாலைவனம் பூர்வதற்கு ஈ ராமா முருகன் இளமங்கலம்.
0: முருகன் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்க. என்ன பாடல் சார் வேணும் இன்னைக்கு?
1: படம் வந்து மக்களின் என் பக்கம், பாடல் வந்து ஆண்டவன பார்க்கணும் அவனுக்கு ஊத்தணும், அந்த பாடல் வேணும் மேடம்.
0: ஓகே சார், பாடல் கேட்டலாமா?
1: கேட்டலாம் மேடம்.
0: நன்றி.
1: நன்றி மேடம், உங்களுக்கும் நன்றி. மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்பதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம், போனகிரில இருந்து வீரமணி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: சூப்பரா இருக்க வீரமணி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும் மேம்.
0: இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
1: கவிதை பாடு மலைகள்ல இருந்து மேம். உன்னை காணாமல் நாளேது, உன்னை எண்ணாத நாளே, உங்குயிரே பைந்தவே என்னுயிரே நீ.
0: அந்த பாடல் வேணுமா? சூப்பரா பாடுனீங்க, பாடல் கேட்டுடலாமா?
1: அண்ணனுக்கு சிதம்பரம் கண்ணனுக்காக மேம், அவர் ரொம்ப நாளா லைன்ல வரல மேம், கண்டிப்பா வரணும் மேம்.
0: ஓகே, கண்டிப்பா கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ஓகே மேம், நன்றி மேம்.
0: நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. டைம் இப்ப சரியா 6:46 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கு சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: அதே உற்சாகத்தோட சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஜெயம் கொண்டான் இது திரைப்படத்தின் பேர் மேம். இதுல இருந்து ஒரு துள்ளலான பாடல், சுற்றி வரும் பூமி. மியூசிக் லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சாங் ஒலிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பா, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ சோ மச் மேம். பை
0: பை. தேங்க்யூ ஃபார் காலிங்.

0: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: என்ன
1: பாடல் சொல்வேன் இன்னைக்கு உங்களுக்கு?
0: குழல் போதும் நாதமாய் காணமாய் பாடல் வழியே வருவது கோவில் புறா, பாடலை கொண்டு வருவது கட்டளைச்சேரி இயக்கம்
1: இயேசுதான். ஓகே சார், பாடல் கேட்டலாமா?
0: நன்றி,
1: அழைப்பிற்கு நன்றி சார்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில அடுத்த காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாதமாய் வேங்குடல் கீதமாய் காற்றலையில் சந்தம் சேர்த்துக் கொண்டிருக்கும் சிந்து அவர்களுக்கு வணக்கம் சொல்வது திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
0: தட்சிணாமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு என்ன பாடல் வேணும் சார்?
1: வசீகரா பாட்டுல இருந்து நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது என்ன ஒரு பாடல், பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். மலையையும் பிளக்கும் மகாசக்தி என் அவளின் மௌனத்தில் விளைகின்ற மாய யுக்தி, இதயத்தை சிலிர்த்து வைக்கும் இணைய விருந்து என் அவளின் புன்னகையில் பொழிகின்ற போதை மருந்து, பார்வையில் பொழிகின்ற பனி பொழிவின் கலை, இனி வார்த்தைகளில் இலை வழிகின்ற தேனறிவின் நிலை, இலை கூட மலை சுமக்கும் காதலில் காற்றின் அலை கூட இசை படிக்கும் சாரலில், நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது இந்த நெஞ்சமே நீயாக என்று துடிக்கின்றது.
0: நன்றி சார், நன்றி, சூப்பரா சொன்னீங்க.
1: நன்றி மேடம், வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மேடம்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ.

0: கேட்கலாம் 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று நார்வே சென்றுள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் அந்நாட்டு தலைவர்களை அவர் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார். 3வது இந்தோ நார்டிக் உச்சி மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம், தென்கொரியா ஆகிய 2 நாடுகளுக்கான பயணமாக இன்று புதுடெல்லியில் இருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். உலக அளவில் நிச்சயமற்ற சூழல் மற்றும் பல்வேறு சவால்கள் காணப்படும் நிலையிலும் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளும் இயல்பான முறையில் செயல்பட்டு வருவதாகவும், மேற்காசிய நெருக்கடி காரணமாக இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் கச்சா எண்ணெய் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு கோடையின் போது வெப்ப அலையின் தாக்குதலிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் விரிவான பொது சுகாதார அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. வெயில் நேரத்தில் வெயில் அலைவதை தவிர்க்கவும், போதிய அளவில் நீர் அருந்தி உடலில் நீர் சத்து குறையாமல் பாதுகாத்துக் கொள்ளவும், மெலிதான பருத்தி ஆடைகளை அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 சென்னையில் நடைபெறும் போட்டியில் சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நீங்க
2: நல்லா இருக்கமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோம். என்ன பாடல் சார் வேணும் இன்னைக்கு?
2: படம் துள்ளாத மனமும் துள்ளும், பாடல் இன்னிசை பாடி வரும் அந்த பாடல்.
1: ஓகே சார், பாடல் கேட்டலாமா?
2: ஓகே, ரொம்ப நன்றிமா.
1: நன்றி சார், அழைப்பிற்கு நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி.

0: புதுச்சேரி.
1: நேயர்கள் அனைவருக்கும் சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. 2 அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால்ட் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் நார்வே பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நார்வே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதற்காக நார்வேக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்ற நிலைப்பாட்டிலும் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ஆஸ்லோ சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவர்களின் நடனம் பற்றி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் அது தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளார்.

மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜெனீவா சென்றுள்ள அவர், அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், பாரம்பரிய மருத்துவ முறை, நலவாழ்வு மையங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சுகாதார சேவைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவைகளை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் உலக சுகாதார அமைப்பு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண், ஊரக மேம்பாடு ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஓராண்டிற்கு தங்கம் வாங்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை எரிவாயு மற்றும் மின் அடுப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். சட்டவிரோத பண

0: பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு தீபக் சிங்லாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. தில்லி மற்றும் கோவாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலி வாயிலாக மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவினங்களை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணைகள் காணொலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் அம்மாநில அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதிய குழுவை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மகளிர் இலவச பேருந்து திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் முதல் செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான புதிய பட்டியலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்கென 2 குழுக்களை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியத்தை 3000 ரூபாய் உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது தலைமையில் நடைபெற்ற 1வது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதன்படி ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் 9000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மகளிருக்கான இலவச பேருந்து சேவை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குவெட்டா நகரத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேன் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன

0: தைப்பை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டிட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உள்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26 தேதியும், இரண்டாவது போட்டி 27 தேதியும், மூன்றாவது போட்டி 29 தேதியும், நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30 தேதியும் பெர்த்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: Welcome back to the show. நீங்க கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே only on FM Rainbow புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கு கலைவாணி மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்க மேம், நானும்
3: நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே, இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: மேம் பிரதர் படத்துல இருந்து மக்கா மிஷி பாட்டு வேணும்.
3: ஓகே, பாடல் கேட்டலாமா?
5: மக்கா மிஷி.

0: 김씨.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஓன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். டைம் இப்ப சரியா 7:30:43 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
2: முன்னிரவு வணக்கம். எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்குப்பம்.
1: சார் எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கு மேடம். தாங்க அனைவரும் நலமா இருக்கிறீங்களா மேடம்?
1: சூப்பரா இருக்கும் சார். என்ன பாடல் வேணும் சார் இன்னைக்கு?
2: படம் வாஜியார் வீட்டு பிள்ளை. பாடல் மனம் மாலை மஞ்சள் அந்த பாடல் வருகிறேன் மேடம்.
1: ஓகே சார், பாடல் கேட்டலாமா?
2: கேட்கலாம் மேடம். மிக்க நன்றி மேடம்.
1: நன்றி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: என்ன
4: பாடல் வேணும் சார்?
3: ரிக்ஷா மாமா படத்துல இருந்து
4: பாடல் கேட்டலாமா?
3: நன்றி மேடம்,
4: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேயர்கள் நினைவிற்கு சைவோலன் என்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ பொதுவாய் 102.8 தான். நீங்க இந்த நிகழ்ச்சியில உங்கள் மனம் விரும்பும் பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்க 2271705 2271706. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான தமது 6 நாள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக நாளை இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி அழைப்பின் பெயரில் இப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. நாளையும் நாளை மறுநாளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் தங்கியிருக்கையில் இத்தாலிய பிரதமருடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வர்த்தகம், முதலீடுகள், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வலுவான போக்குவரத்து தொடர்புகளுக்கு இப்பயணத்தின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்வீடனில் இருந்து நார்வே சென்று ஓஸ்லோ நகரில் நார்வே பிரதமர் திரு ஜோனஸ் ஸ்டோருடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருதரப்பு உறவுகளை தத்ரோபாய பசுமை கூட்டாண்மையாக மேம்படுத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். நார்வே நாட்டின் மிக உயர்ந்த சிவிலியன் விருதான ராயல் நார்விஜியன் கிராண்ட் கிராஸ் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளும் இயல்பான முறையில் செயல்பட்டு வருவதாகவும், மேற்காசி நெருக்கடி காரணமாக இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் கச்சா எண்ணெய் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாகவும் பிரதமர் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு கோடையின் போது வெப்ப அலையின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் விரிவான பொது சுகாதார அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரியில் இகேஒய்சி பதிவு செய்யாத குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களின் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையுடன் அருகில் உள்ள பொது சேவை மையத்திற்கு சென்று கட்டணம் ஏதுமின்றி உடனடியாக இகேஒய்சி பதிவு செய்து கொள்ள வேண்டும் என குடிமைப்பொருள் வழங்கல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் சென்னை ஐதராபாத் அணிகளுக்கு இடையே இன்று சென்னையில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்து முதலில் ஆடும் சென்னை அணி சற்று முன்வரை 4 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 46 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வளர்ச்சி.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தார் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதன் மாநில இயக்குநர் திரு பி என் சுரேஷ் பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார்.
1: எல்லாருக்கும் வணக்கம்.
0: காதி கிராம தொழில்கள் ஆணையம் நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படி சொன்னா மிகையில்லை. அந்த ஆணையத்தினுடைய முக்கிய பணிகள் என்ன சார்?
1: கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் ஷார்ட்டாக வந்து நம்ம கேவிஐசின்னு சொல்லுவோம். இந்த கேவிஐசி வந்து மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ நிறுவனத்தின் கீழே இயங்கும் ஒரு நிறுவனம். இது 1956 பார்லிமெண்ட் ஆக்ட் பிரகாரம் செட்டப் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். இந்த நிறுவனத்துடைய ஒரு மிக முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குவது மிக முக்கிய குறிக்கோள். இது மட்டும் இல்லாமல் தற்சார்பு பாரதத்தை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம்.
0: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது சுயசார்பு இந்தியா அப்படிங்கிறது நம்ம அரசோட இலக்கு. அந்த இலக்கினுடைய ஒரு பயன்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையத்தோட செயல்பாடுகளை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சிக்கு இதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. என்ன மாதிரியான பங்களிப்பை இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கிட்டு இருக்கு சார்? உங்களுடைய செயல்பாடுகள் என்ன?
1: ஆக்சுவலாக கதராடைங்கிறது பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் அடைவதற்கே கதருடைய பங்களிப்பு வந்து ஒரு மிக முக்கியமானது. நம்ம இப்போ சர்க்கான்னு சொல்லுவோம், அந்த சர்க்காவில் தான் வந்து நம்ம நூல் வந்து நூற்கிறோம். ஆங்கிலேயரை வந்து நம்ம இந்தியாவுடைய மண்ணிலிருந்து வெளியேற்றத்திற்காக ஒரு மிக முக்கிய பங்காற்றியது நம்முடைய கதராடை. தற்போது வந்து கேவிஐசி இந்த கதராடையுடைய முன்னேற்றத்திற்காக அபிவிருத்திக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். நார்மலாக நம்முடைய அந்த ஸ்பின்னர்ஸ் ஆர்டிசன்ஸ் எல்லாத்தையும் கதராடை ஸ்பின்னர்ஸு ப்ளஸ் வீவர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் கேவிஎஸ்சி மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறோம். அவங்களுடைய ஒர்க் ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ப்ளஸ் சர்வோதய சங்கங்கள் மூலியமாக இந்த ஸ்கீம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்குறோம். அந்த சர்வோதய சங்கங்களுடைய மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக கேவிஎஸ்சி மூலியமாக 15 லட்சம் வரையிலும் சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
0: இப்ப நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில முக்கிய பங்களிக்குது அப்படின்றத கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்க சொல்லும் போது நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாதிரியான பங்களிப்பு சார், எவ்வளவு சதவீதம் பங்களிப்பு வந்து இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க? ஏன்னா கிராமத்துல இருக்கக்கூடிய தொழில்களை வந்து வளர்ச்சி பெற வைக்க முடியும் மூலமா தான் பாத்தீங்கன்னா எல்லா வகையான ஒரு பரந்துபட்ட ஒரு தொழில் வளர்ச்சின்றது இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா கிராமங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒதுங்கிவிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆணையத்தோட அந்த முக்கிய பணிகள் என்ன சார் கிராமங்களை பொறுத்த வரைக்கும்?
1: ஆக்சுவலாக ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற கிராமங்கள் முன்னேறணும்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேவிஎஸ்உடைய மிக முக்கிய குறிக்கோளும் கிராமங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். திட்டங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராம தொழில்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். அதை வந்து நம்ம கிராமோதய விகாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு அந்த திட்டம் மூலியமாக செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்பிரனர் சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்காக பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அந்த திட்டம் மூலியமாகவும் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறது கேவிஎஸ்சி சப்போர்ட் பண்ணுறாங்க. கேவிஎஸ்சி வந்து ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அண்ட் நோடல் ஏஜென்சி.
0: இப்போ ஒருத்தர் தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த தொழில்கள் ஆணையத்தை எவ்வாறு அணுகலாம்? அதற்காக இப்போ மக்கள் கிட்ட வந்து இது போய் சென்றடையணுன்றதுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்ன சார்?
1: ஆக்சுவலாக இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலிமா யாராவது ஒருத்தர் வந்து சுயமாக தொழில் தொடங்கணும், உற்பத்தி சார்ந்த துறையிலையும் தொழில் தொடங்கலாம், சேவை சார்ந்த தொழிலும் தொழில் தொடங்கலாம், ரெண்டுத்துக்குமே அவங்க தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாமே ஆன்லைனில் தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். அவங்க அப்ளிகேஷன் பண்ணுறதுலேருந்து ப்ளஸ் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் சப்சிடி வருது எல்லாமே ஆன்லைனில் தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா டிரான்ஸ்பரன்சி வந்து கம்ப்ளீட்லி மெயின்டைன் பண்ணலாம்.
0: மக்கள்கிட்ட இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ கிராம மக்களுக்கு நம்ம நீங்க சொல்ற மாதிரி ஆன்லைன் அப்படின்றது பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ நீங்க வந்து கிராம தொழில்கள் ஆணையத்தை வந்து மக்கள் இது போலலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை?
1: நம்ம டைம் டு டைம் நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ங்கிற ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து டோட்டலா தமிழ்நாட்டில் 4 ஏஜென்சி இருக்கிறாங்க. மாவட்ட தொழில் மையம் டிஐசி, அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர் ஆஃபீஸில் இல்லாட்டி அது நியர்பையில் இருப்பாங்க, அவங்களையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி போர்டு, அவங்களையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் கேவிஐசி காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன், அவங்களும் ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட் காயர் போர்டு, கயிறு சார்ந்த தொழில்கள் பண்ணுறதா இருந்தால் காயர் போர்டு. இந்த 4 ஏஜென்சியும் அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணி வாங்கி அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஈவன் ஒவ்வொரு கிராமத்திலையும் போயிட்டு விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு இருக்கிறோம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாமே அதிகமான அளவுக்கு அப்ளிகேஷன் வரணுங்கிறதுக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம்.
0: நிச்சயமா சார், உங்களுடைய செயல்பாடுகள் எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உங்கள்கிட்ட வந்து

0: வரக்கூடிய அந்த பயனாளிகள், அவங்களுக்கு நீங்க முதல்ல சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன? பயனாளிகளை நீங்க எப்படி தேர்வு செய்யறீங்க சார்?
1: ஆக்சுவலாக அந்த பெனிஃபிஷரி சுயமாக தொழில் தொடங்கணும்னு சொல்லி வரவங்க வந்து அவங்களுடைய என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்க, எங்கேருந்து ரா மெட்டீரியல் வாங்க போகிறாங்க, என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணிட்டு எங்கே விற்க போகிறாங்கங்கிறது எல்லாமே டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க ரெடி பண்ணணும். அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது, அதேமாதிரி அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சம் நாங்களும் அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுத்து அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறது நாமளும் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உற்பத்தி சார்ந்த தொழிலில் வந்து அதிகபட்சமாக 50 லட்சம் வரையில் அவங்க லோன் வாங்கலாம், சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் அதிகபட்சம் 20 லட்சம் வரையிலும் லோன் வாங்கலாமுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது வேணுமானா எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. பட் சப்போஸ் உற்பத்தி சார்ந்த தொழில் வந்து அவங்க லோன் காஸ்ட் வந்து 10 லட்சத்தோட அதிகமாக போகும்போது பெனிஃபிஷரி 8வது படிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க வாங்கக்கூடிய லோனில் பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் சப்சிடி 35% வரையிலும் சப்சிடி வரும். இந்த சப்சிடி காம்போனன்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் டோட்டலாக மாறும். கிராமப்புறங்களில் தொழில் தொடங்குற ஒரு பெனிஃபிஷியரி அவங்க பர்டிகுலராக ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னா 35% சப்சிடி வரும். அதே பெனிஃபிஷியரி நகர்ப்புறத்தில் தொழில் தொடங்குறாருன்னா அதிகபட்சம் 25% வரையிலும் சப்சிடி வரும்.
0: இப்போது விவசாயி ஒருத்தர் வந்து ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பாக வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேனி வளர்ப்போ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு காய்கறி தோட்டம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறீங்க சார்?
1: ஆக்சுவலாக கேபிஐசியில் வந்து கிராமோதய விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக வந்து அக்ரோ பேஸ்டு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, விவசாயம் சார்ந்த உணவு பதப்படுத்தல் தொழில், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி மிஷன் ஸ்கீம் தேன் புரட்சி திட்டம் சொல்லி நம்ம ஒரு திட்டம் செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பனை மரத்திலேருந்து நிறையா மதிப்பீடு பொருள் நம்ம பண்ணலாங்க. அந்த பொருள்கள்லாம் பண்ணுறதுக்கு உண்டான பாம்கோர் ப்ராடக்ட் தயாரிக்குண்டான ஸ்கீமை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எப்படி பனை நீராவிலிருந்து பனை வெள்ளம் தயாரிக்கிறது, எப்படி அதில் இன்னும் வேறு என்ன மாதிரியான மதிப்பீடு பொருள் எல்லாம் பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங் அதெல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டேமரின், அதாவது புளி, தர்மபுரி, ஒசூர் அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் நிறைய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துலேருந்து எப்படி நம்ம புளிய மரத்தில் எப்படி புளி பிரிச்செடுக்கிறது, அதிலிருந்து எப்படி நம்ம பேக்கிங் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து டூல் கிட்ஸும் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா குயவர்கள் எல்லாமே வீலில் மேனுவலாக வச்சு தான் மட்பாணம் தயாரிச்சிட்டு இருப்பாங்க. பட் நம்ம கேவிஐசியில் பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பாட்டு வீல் ஒரு பெனிஃபிஷியரி வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான். சப்போஸ் அதே பெனிஃபிஷியரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் 10% இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னா 20% அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 15,000 வந்து 20% ஜென்ரல் கேட்டகரி அவங்க ஓன் கான்ட்ரிபியூஷன் பே பண்ணணும்.
0: இப்போ இந்த மானியம் இல்லை எனக்கு வந்து முழுமையாகவே வந்து அது இலவசமாகவே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான சான்றுகள் உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் சார்?
1: இலவசமாக வேணும் அப்படின்னா அவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்கிற மாதிரியான சர்டிஃபிகேட்டை வந்து விஓ கிட்ட இருந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்க ப்ரொவைட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கீம்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம வந்து டூல் கிட்ஸ் கொடுப்போம் இந்த கிராமோதய விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக. ஆக்சுவலாக இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தர் நாங்கள் வந்து அகர்பத்தி குடிசை தொழில்களில் அகர்பத்தி தயாரிக்கிறதுக்கு உண்டான மிஷின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வேஸ்ட் வுட், இப்போ கிராமத்தில் வந்து கார்பெண்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஜன்னல் தயாரிக்கிறது, கதவு தயாரிக்கிறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வுட்டு ஒன்ஸ் அகைன் அவங்க மதிப்பீட்டு பொருள் எப்படி பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறோம்.
0: மர சாமான்கள், மரபொம்மைகள்,
1: மரபொம்மைகள் அதெல்லாமே பண்றது நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ டேர்ன் வுட் மாதிரி மரத்தோடைய லெக் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது பண்றது அதெல்லாமே பண்றதுக்கு உண்டான லேத் மிஷின் வந்து கேவிசி மூலியம் அதோட காஸ்ட்டே ஒரு 25,000 வரையிலும் வருங்க. அந்த 25,000 மதிப்புள்ள அந்த லேத் மிஷின் ப்ளஸ் அலாங் வித் கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன டூல் கிட்ஸும் கேவிசி மூலியமாக கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக ஒரு 20 நாள் ட்ரைனிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ட்ரைனிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் அட்டன் பண்ணுறது. அந்த ட்ரைனிங்லேருந்து ஃபுட்டு ப்ளஸ் டூ அண்ட் ஃப்ரோ வேஜ் லாஸ் காம்போனன்ட் இதெல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
0: நிச்சயமா சார், அதாவது மர சாமான்கள் தயாரிக்கிறதுக்கான அந்த உதவியும் வந்து செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, அதுக்கான பயிற்சி வழங்குறோம், அதுக்கு தேவையான உபகரணங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல மண்பாண்டம் தயாரிக்கிறதுக்கான அந்த பயிற்சியும் கூட சொல்லியிருக்கீங்க, அதற்கான அந்த உபகரணம் வழங்குற சொன்னீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் கேட்ட மாதிரி இந்த தேனி வளர்ப்புக்கான விஷயங்கள், அதில் வந்து அந்த தேன் சேகரிக்கிற பெட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறீங்களா சார் நீங்கள்?
1: ஆக்சுவலாக 2017-18 இருந்து மத்திய அரசாங்கம் வந்து தேன் புரட்சி திட்டம் சொல்லி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தேன் புரட்சி திட்டம் கேவிஐசியும் 2017-18 இருந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்.

0: இந்த தேன் புரட்சி திட்டம் மூலயமா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1500 பெனிஃபிஷியரிக்கு 15,000 தேனீ பெட்டிகள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த தேன் புரட்சி திட்டத்தில் பயனடைந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மக்கள், மலைவாழ் மக்கள், அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாத மகளிர், இளைஞர்கள், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக அவங்க வந்து சிட்டிக்கெல்லாம் வரணும் தேவையில்லை. நம்மளே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு 20 பேர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்ம போயிட்டு டைரெக்டாகவே
1: உங்கள் டீம் அங்கே போயிட்டு,
0: நம்மளுடைய டீம் மாஸ்டர் ட்ரைனர்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களே அந்த இடத்துல போயிட்டு 10 நாள் டீட்டெயில் ட்ரைனிங் அவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒவ்வொரு பெனிஃபிஷியருக்கு 10 தேனி பெட்டிகள் நம்ம சைட்லேருந்து கொடுக்குறோம். தேனி பெட்டிகள் அதுலேயே தேன் அடையும் அதில் இருக்கும். அது இல்லாமல் எப்படி நம்ம ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ப்ளஸ் பி வெயில், அதை கத்தி, ஒரு சில தேனீக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்காக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதெல்லாத்தோட காஸ்ட் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 25,000-30,000 ரூபா வரையில் வருங்க. அதுவும் நம்முடைய கேவிஐசியிலிருந்து சப்சிடைஸ் ரேட்டில் கொடுக்குறோம். பிலோ பாவர்ட்டி லைன் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்கும். இல்லாத பட்சத்தில் அவங்க 10% அல்லது 20% அவங்க கொடுக்க வேண்டியதாக வரும். ஸோ இந்த தேன் புரட்சி திட்டத்தில் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது டோட்டலாக 10 டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து தேனீக்கள் எப்படி நம்ம வளர்க்குறது, தேனீக்களை எப்படி நம்ம பராமரிக்கிறது, அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறோம். அது முடிஞ்ச பிறகு எப்படி தேனீக்கள்லேருந்து தேனை எப்படி பிரித்து எடுக்கிறது, அதே மாதிரி தேனடைய எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது, அந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: நிச்சயமாக சார், இப்போ தேனி வளர்ப்பு அந்த தேனை பிரித்து எடுக்கிற முறை வரைக்கும் சொல்லிட்டீங்க. ஆனால் தேன் அப்படின்றது நேரடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா, இல்லை அதுக்கப்புறம் அதை மதிப்பு கூட்டி அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த முடியுமா, இது போன்ற சந்தேகங்கள்லாம் இருக்குது சார், அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
0: ஆக்சுவலி தேனுங்கிறது ஒரு நல்ல உணவு. நம்ம இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம மருந்து மாதிரி நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் தேன் எடுத்துக்கணும். எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறோங்கிற மாதிரி
1: சொல்லுவாங்க.
0: ஆமாம், அது நம்ம ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னு நம்ம வேறு மாத்திரைலாம் எடுத்துக்க தேவைப்படாதுங்க. ஸோ அந்த தேன் பொறுத்தவரையிலும் நிறையா மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. அதை நம்ம ரெகுலராக நம்முடைய உடம்புல நம்ம சேர்த்துக்கணும். அந்த தேன் வந்து நம்ம அசிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறத விட இப்போ நிறைய வந்து மதிப்பூட்டு பொருள்கள் பண்ணி வித்துட்ருக்கிறாங்க. அதாவது நெல்லிக்கனி ஊற வச்சு கொடுக்குறது, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான மதிப்பூட்டு பொருளோடு வச்சு பண்ணி அதுவும் மார்க்கெட்டில் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ தேன் பொறுத்தவரையிலும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலரு, அதோட நறுமணம், அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி, டேஸ்ட்டு எல்லாமே வந்து எப்படி எதை பற்றி இருக்கும் அப்படின்னா எந்த விதமான பூவிலேருந்து அதை தேன் கலெக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து அதெல்லாம் மாறுங்க.
1: அதாவது எந்த பூவிலேருந்து அதுக்கு வந்து கலெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நிறமும் மனமும் மாறும்.
0: நிறம், மனம், குணம், ப்ளஸ் அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாறும்.
1: காவி கிராம தொழில்கள் ஆணையம் சுய தொழில் முனைவோருக்கான பல பயிற்சிகளை வழங்கிட்டு வருது. குறிப்பாக கிராமப்புற விவசாயிகள், இளைஞர்கள், மகளிர் நலனுக்காக தேனீ வளர்ப்பு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருது. அதற்கான அந்த தேன் புரட்சி திட்டம், தேன் வகைகள், அதன் பயன்கள் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தேனை சந்தைப்படுத்தும் வாய்ப்புகளையும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கி வருகிறது. நேயர்களே, அது பற்றிய தகவல்களை வரும் வெள்ளிக்கிழமை ஒலிபரப்பாக உள்ள 2nd பாகத்தில் கேட்கலாம்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் நினைவிற்கு சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நேரம் 9:31. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு இருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு இரவு வணக்கம். இந்த இனிமையான இரவு பொழுதுல தேன் சிந்தும் வார்த்தைகள், உங்கள் மனதை தொடும் வெட்டுக்கள், வானம் கூட மௌனமாக கேட்கும் இசை, இது தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை தான் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம் தொட்டி ஜெயா திரைப்படத்திலிருந்து.

முற்றிலும் எனதென தெரியும். இருந்தாலும் அதை உன்னிடம் வினவி நீ ஆம் என சொல்வதை கேட்பதில் கொஞ்சம் கூடுதல் போதை எனக்கு. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது FM Rainbow 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

நேயர்கள் நினைவிற்கு சைபாலன் என்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம். எனக்காக நீ இருக்கின்றாய் என்ற உணர்வே வாழ்க்கையை அழகாக்கிக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நொடியும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் சகா திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்து தேவானம். அவனின் அழகான சமாதானங்களுக்காகத்தான் எனது அர்த்தமில்லாத

நேயர்கள் நினைவிற்கு புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனைகள் பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, முத்தையால்பேட், மகாத்மா காந்தி வீதி, ரங்கவிலாஸ் தோட்டம், பூக்கார வீதி, அம்பலவாணன் நகர், சாலை மாரியம்மன் கோவில் வீதி, விஸ்வநாதன் நகர் பகுதி, ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு, செல்லான் நகர் பகுதி, ராஜராஜேஸ்வரி நகர் பகுதி, திருவள்ளுவர் நகர் பெருமாள் கோவில் வீதி பகுதி, சங்கரதாஸ் சுவாமிகள் வீதி பகுதி, எஸ் வி பட்டேல் சாலை பகுதி, தியாகராஜ வீதி பகுதி, அண்ணா சாலை பகுதி, கருவூலம் சாலை, காந்தி வீதி பகுதி, பாரதி வீதி பகுதி, ஜமீன்தார் கார்டன் பகுதி.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்துதி வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. எல்லோர் காதலிப்பதும் போல் காதலித்து விடுவதில் என்ன இருந்துவிடப் போகின்றது? என் இடத்தை யாராலும் நிரப்பிவிட முடியாது. அந்த அளவுக்கு காதலிக்க வேண்டும் அவனை மட்டும். அவ்வளவுதான் என் காதல், எனக்கு தெரிந்த காதல். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து.

அவனிடம் போலியாக சிரித்ததோ நடித்ததோ இல்லை. அவன் முன் கண்ணீர் விட்டு அழவும் தயங்கியதில்லை. கோபத்தை கூட மறைத்து வைத்ததில்லை. எதற்காகவும் அனுமதி கேட்டு காத்திருந்ததில்லை. அவன் அருகில் ஒருபோதும் அச்சம் கொண்டதும் இல்லை. கண்ணாடியில் என் பிம்பம் காண்பதைப் போல அவன் முன் எப்போதும் நான் நானாகவே இருக்கிறேன். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தீவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இருந்து கொண்டே இருக்கும் வேலைக்கு மத்தியிலும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது உன் ஞாபகங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ரவுதரம் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேயர்கள் கவனத்திற்கு, புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. குமரகுரு பள்ளம் பகுதி, செல்லான் நகர் பகுதி, ராஜராஜேஸ்வரி நகர் பகுதி, காமராஜ நகர் பகுதி, ஈஸ்வரன் கோவில் வீதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதி, அரவிந்தர் வீதி, பாரதி வீதி, நேரு வீதி பகுதி, வைசியால் வீதி பகுதி, காமாட்சியம்மன் கோவில் வீதி பகுதி, நெல்லுமண்டி முழுவதும் எஸ்எஸ் பிள்ளை வீதி பகுதி, ஒயிட் டவுன் வடக்கு பகுதி, மார்டின் வீதி, ஆம்பூர் சாலை பகுதி, செஞ்சி சாலை பகுதி.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துதே வானம். காதல் என்றால் என்ன? நம்மை மாற்ற நினைக்காத ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பதுதான். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இவன் திரைப்படத்திலிருந்து

நாம் பேசிக்கொண்டிருக்கையில் எப்போதாவது நீ உன்னை மறந்து சிரிப்பாய். அந்த கனநேர சிரிப்புக்காகத்தான் உன்னுடனான என் உரையாடலை நீட்டித்துக் கொண்டே போகிறேன். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து.

அவன் குரல் என்ன செய்யும்? பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது என்கிற வைராக்கியத்தை ஒரு நொடியில் உடைத்துவிடும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வெறுமாண்டி திரைப்படத்திலிருந்து.

இழக்காமல் வேறு எப்படித்தான் அறிய முடியும் ஒருவர் நம் வாழ்வில் பெற்றிருந்த முக்கியத்துவத்தை? நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், துள்ளுவதோ இளமை திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் நினைவிற்கு புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தின் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. குருசுக்குப்பம் முழுவதும் வாழைக்குளம் பகுதி, வைத்திக்குப்பம் பகுதி, எஸ் வி பட்டேல் சாலை பகுதி, ஒயிட் டவுன் பகுதி, அங்காளம்மன் நகர், பஜனை மடம் வீதி, அம்பலவாணர் நகர், புதுத்தெரு, ஒத்தவாடை வீதி, கணேஷ் நகர், அம்பேத்கர் நகர், ஸ்டாலின் நகர், அரவிந்தர் கார்டன், கலைவாணர் வீதி, பட்டினத்தார் தோட்டம், சுனாமி குடியிருப்பு தெற்கு, ராமலிங்க நகர், கோவிந்த சாலை முழுவதும் மற்றும் இ பஸ் சார்ஜிங் ஸ்டேஷன்.

இனி புதிதாக ஒன்றும் இல்லை. அவனை பற்றிய நினைவுகளை சேமித்து வைக்க வேண்டியதில்லை, அசை போட வேண்டியதுதான் மிச்சம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பிரியம் என்பது எல்லாம் சரியாகிவிடும் இரு என்பதல்ல, சரியாகி விட்டாலும் நீ இரு அவ்வளவுதான். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் விசில் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தீவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. எனக்கு பிடித்தமானது எது என்று யாராவது கேட்டால் யோசிக்காமல் உன் பெயரை சொல்லுவேன். ஏனென்றால் என் வாழ்வின் மிக அழகான நாட்களை நீதான் எனக்கு கடனாக தந்திருக்கிறாய். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நலதமயந்தி திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனிதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் வி இளவழகன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. ஆறு 15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள்.

மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். தனிநபர் நிலைத்தன்மை, வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:02 புதுவை புதுமை, இதில் வசந்தவாசல், இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே வெளிப்படைத்தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, ஆட்டிசம் மற்றும் ஹைப்பர் ஆக்டிவ் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 8:55 சைபாலன் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ஹலோ டாக்டர், இடுப்பு வலி, மூட்டு வலி மற்றும் பாதநோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் எலும்பியல் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி கார்த்திக் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். ஒன்பது 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரையிலும் மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மற்றும் 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 7:15, பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும்.